0: அறிவில்லாதவர் நட்பு கூட இனிமையானதுதான். ஏனென்றால் பிரியும் போது வருந்த வேண்டிய நிலைமை வராது பாருங்கள். குறள் எண் 839 அதிகாரம் பேதைமை.
1: பெரிதினிது பேதையார் கேண்மை, பிரிவின் கண் பீழை தருவதொன்று இல்.
0: அறிவில்லாதவர் நட்பு கூட இனிமையானதுதான். ஏனென்றால் பிரியும் போது வருந்த வேண்டிய நிலைமை வராது பாருங்கள். குறள் எண் 839 அதிகாரம் பேதைமை.
2: குறள் அமுதம் கேட்டீர்கள். நேரம் 5:56. இனி எமது பல்வேறு அலைவரிசைகளில் இன்று ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசைகளில் 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் இரா நடராஜன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7:00 to 9:00 புத்தம் புது காலை. தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் பே அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள். ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 5 இடம்பெறும். இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். உங்கள் கவனத்திற்கு பகுதியில் மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு தின சிற்றுரை கேட்கலாம். நகர்வலத்தில் கோடையும் உணவு பழக்கமும் கே மந்திரமூர்த்தி அவர்கள் எழுதிய செய்தி கோவை. நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02 அமைதியின் தூதுவர் மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு தின சிறப்புரை, வழங்குபவர் எம் சுமித்ரா அவர்கள். 8:30 சர்வதேச தேயிலை தினத்தை ஒட்டி குன்னூர் இந்திய தேயிலை வாரியத்தின் செயல் இயக்குனர் எம் பரணிகுமார் அவர்கள் வழங்கும் உரை. 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. இவையாவும் புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் இடம்பெறும் பகுதிகள். 9:00 அரங்கிசை, கே காயத்ரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஆர் யோகராஜா அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம், 12:10 சங்கீத சாரல். இதில் ஆர் மது அவர்களின் வீணை இசை கேட்கலாம். வி கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம்.

0: 12:50 வானிலை, தொடர்ந்து மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். வரிசையில் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 1:10 எண்ணுயிர் தோழி, குடும்ப நிர்வாகம் குறித்து தூத்துக்குடி ஜெயந்தி அவர்களின் உரை. 15 பருவ மகளிரின் உடல் மற்றும் மனநலம் குறித்து புதுக்கோட்டை அரசு சுகாதார மையத்தின் 15 பருவ மனநல ஆலோசகர் பானுமதி நாச்சியார் அவர்களுடன் நேர்முகம். தெரியுமா உங்களுக்கு, பொது அறிவு வினாடி வினா ஆகியவை இடம்பெறும். அமைப்பு உமா மீனா. 2:15 திரைகாணம். 2:55 வானிலை. மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் 353 பகுதி. 7:10 திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் எழுதியவர் என் ரவிச்சந்திரன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம், ஆரோக்கியமான வாழ்விற்கு சரிவிகித உணவு. சென்னை அலமாத்தி உணவு மற்றும் பால் வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ்கே மாதங்கி அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 9:15 திரைகாணம். 9:30 நாடக மலர், இதில் இனி எல்லாம் சுகமே நாடகம் கேட்கலாம். எழுதியவர் பி ஸ்ரீலக்ஷ்மி அவர்கள், அமைப்பு எஸ் விஜயகுமார் அவர்கள். 10:00 காற்றோடு கலந்திடவா. எஃப்எம் ரெயின்போ 101.4 பண்பலையில் இன்று பிற்பகல் 3:02 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உலக மாதவிடாய் சுகாதார தினத்தை முன்னிட்டு மகப்பேறு மற்றும் மகளிர் நல மருத்துவர் டாக்டர் விஜயலட்சுமி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 4:00 சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 6:00 செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். உணவு பாதுகாப்பு மற்றும் வறுமை ஒழிப்பில் நீண்டகாலம் பங்களிப்பு செய்ததற்காக உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு ரோம் நகரில் வழங்கப்பட்டது. நாடு முழுவதும் எதிர்காலத்தில் பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தில் மின்சார வாகனங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு HD குமாரசாமி தெரிவித்துள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலரை கடந்துள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலம் தெற்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள பால்டா சட்டப்பேரவை தொகுதியில் மறுவாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் காலை 10:00 அளவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பட்டா பெயர் மாற்றம் செய்வதற்கு லஞ்சம் கேட்டதாக கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருவாரூரில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை சார்பில் நாளை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆணையர் டாக்டர் GS சமீரன் தலைமையில் நடைபெற்றது. கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எபோலா வைரஸ் தடுப்பூசி உற்பத்தி செய்வதற்கு 9 மாதங்கள் வரை ஆகும் என்று உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி குஜராத்தை எதிர்கொள்கிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டி 3-3 என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிவடைந்தது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
0: FM கோல்டு 100.1 MHz-இல் இன்று காலை 11:30 மல்லை புதண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் கமலாகர ராஜேஸ்வரி அவர்களின் உரை கேட்கலாம். 12:00 திரைகாணம். 12:50 மெல்லிசை. 1:10 இசைமல நிகழ்ச்சியில் ஸ்ரீபிரியா மார்க்கண்டன் அவர்களின் பாட்டு. ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். 2:30 சேர்த்து வைத்த செல்வம், சிரிப்போம் சிந்திப்போம் உரை வழங்குபவர் கு ஞானசம்பந்தம் அவர்கள். 3:00 திரைகாணம். 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ்.

நான்கு 25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா, இவை டெல்லி அஞ்சல். 5 இடம்பெறவிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் ஜே பி கீர்த்தனா அவர்களின் பாட்டு கேட்கலாம். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், நெல்லை டி கண்ணன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை இசை. 6:30 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ் ஃபேமிலி அவர் ஃபர்ஸ்ட் ஸ்கூல். வி காவ்யா வழங்கும் உரை. மெமரபிள் ஸ்டோரி சொல்பவர் எஸ் கோகுலப்ரியா. மியூசிக்கல் டேலண்ட் ஏ லித்திகா ஸ்ரீ பாட்டு. மியூசியம் அ டைம் மிஷின் ஆர் ரியா கேத்ரின் வழங்கும் உரை ஆகியன இடம்பெறும். 7:50 செய்தி கதம்பம். 8:10 திரைகானம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 கன்ட்ரி வைட். 9:45 இன்சைட்ஸ். 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ் இவையாவும் டெல்லி அஞ்சல். 10:30 மேற்கு தேசி. 11:10 திரைகானம்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு. இதில் உரையாடல் மற்றும் வளர்ச்சிக்கான கலாச்சார பன்முகத்தன்மைக்கான உலக தினம், சர்வதேச தேயிலை தினம் ஆகியன குறித்த தகவல்கள் இடம்பெறும். 9:02 கலக்கல் அரங்கம், 12:00 என் கேள்விக்கு என்ன பதில், 11:02 என்றும் இனியவை, 12:00 ரெட் ஷோ நேரம், 1:00 பாடல் உங்கள் சாய்ஸ், 2:15 எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கம் திட்டம் குறித்த தகவல்கள், பிற்பகல் 3:00 வர்ணஜாலம், மாலை 4:02 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5:10 பூந்தென்றல், 6:00 பக்தி மாலை, 6:40 என் விருப்பம், 7:00 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, 7:25 திரைக்கானம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், தொடர்ந்து பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:05 நீ கோரினால். இதுவரை நிகழ்ச்சி நேரல் கேட்டீர்.
1: This is Akashvani, the news read by Shagun Chopra. Prime Minister Narendra Modi returned to New Delhi after successfully concluding his visit to Italy, marking the final leg of his five-nation official tour. India and Italy yesterday announced the upgradation of their ties to a special strategic partnership, marking a major step forward in bilateral relations. The two countries signed several agreements in areas including agriculture, critical minerals, Ayurveda, science and technology, and facilitation of mobility of Indian nurses from India to Italy. Both nations also signed MOUs for curbing tax crimes, money laundering and terror financing. In a joint press statement with his Italian counterpart, Giorgia Meloni, in Rome, Prime Minister Narendra Modi said, "Italy is renowned worldwide for design and precision, and India's identity is that of a powerhouse of scale, talent and affordable innovation." The Prime Minister said, "India and Italy will move forward on the principle of design and develop in India and Italy and deliver for the world." He said the India-Italy Defence Industrial Roadmap has paved the way for co-development and co-production. India and Italy will celebrate 2027 as the year of culture and tourism to promote cultural exchanges and strengthen dialogue between the two ancient civilizations. Italian Prime Minister Giorgia Meloni said the initiative will help deepen mutual understanding and further strengthen cultural diplomacy between the two countries. She said stronger ties between countries are measured not only through political and economic relations, but also through connections between people and societies. Union Education Minister Dharmendra Pradhan held a meeting with representatives of major social media platforms including Meta, Google and Telegram yesterday, raising serious concerns over the growing spread of misinformation related to competitive examinations, particularly through Telegram channels and anonymous online groups. The meeting was crucial ahead of the re-examination of NEET UG 2026 on 21st of June. In West Bengal, re-poll will be held in Falta Assembly constituency in South 24 Parganas district today. Voting will start at 7 a.m. and conclude at 6 p.m. A total of 6 candidates are in the fray, including 2 independents. Trinamool Congress candidate Jahangir Khan has announced that he would not contest the election. However, his name remains on the ballot formally as the deadline for withdrawal of candidate

0: has already passed. The BJP's candidate is Debanshu Panda. The Congress has fielded Abdul Razak Mullah, while the CPIM has fielded Sambhu Nath Kurmi. West Bengal government has begun handing over land to Border Security Force for barbed wire fencing along the Indo-Bangladesh border. At Nabanna yesterday, Chief Minister Suvendu Adhikari formally initiated the process in the presence of Border Security Force officials. The Chief Minister accused the previous government of obstructing border security through non-cooperation. He stressed that fencing the border is vital for national and state safety, citing issues such as infiltration, smuggling counterfeit currency, forced religious conversions and crimes linked to illegal Bangladeshi entrance. President of Cyprus, Nikos Christodoulidis, along with a high-level delegation, arrived in Mumbai last evening on a four-day official visit to India. President Christodoulidis was received by Maharashtra Governor Jishnu Dev Verma and Chief Minister Devendra Fadnavis at the Mumbai airport. He was also accorded a ceremonial welcome. In a social media post, spokesperson of the Ministry of External Affairs, Randhir Jaiswal, said President Christodoulidis' visit highlights the growing momentum of India-Cyprus partnership. U.S. Secretary of State Marco Rubio has said that he is looking forward to celebrating America's 250th birthday with partners in India. In a video message shared ahead of his visit, Mr. Rubio said that India is the world's largest democracy and U.S. is world's oldest, so the U.S. look forward to celebrating it together. In IPL cricket, Kolkata Knight Riders defeated Mumbai Indians by 4 wickets at their home ground Eden Gardens last night to keep playoff hopes alive. In today's fixture, Gujarat Titans will take on Chennai Super Kings at Narendra Modi Stadium in Ahmedabad at 7:30 p.m. Gujarat Titans have already qualified for the playoffs, while the Chennai Super Kings are eyeing for the fourth spot in the points table. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள்.
3: மே 21 அமரர் ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு நாள் பயங்கரவாதத்திற்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அமைதியை வலியுறுத்தவும் தேசிய தீவிரவாத எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் தீவிரவாத எதிர்ப்பு உறுதிமொழி எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அன்பு, அகிம்சை, கருணை, இரக்கம் போன்றவை பள்ளிப்பருவத்திலேயே நன்னெறி பாடங்களாக போதிக்கப்பட்டால் வன்முறை எண்ணங்கள் மாணவர்கள் மனதில் மறையும். அன்பும் அடையாளமும் அங்கீகாரமும் பெற்றோர்களின் அரவணைப்பும் ஆசிரியர்களின் கவனமும் கிடைக்கப்பெறாத மாணவர்களே போதைப்பொருள் பழக்கத்துக்கு அடிமையாகும் அபாயங்கள் உள்ளன. பள்ளி பருவத்தில், கல்லூரி பருவத்தில் சண்டை, அடிதடி குற்றங்கள் செய்து கூர்நோக்கு இல்லங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் வருபவர்கள் தீவிரவாதிகள் மற்றும் பயங்கரவாதிகளால் பயன்படுத்தப்படும் அபாயங்கள் அதிகம் உள்ளன. எனவே தொடர் கண்காணிப்பும் அன்பும் ஆதரவும் அவர்களுக்கு தரப்பட்டு மடை மாற்றம் செய்யப்பட வேண்டும். சமுதாயத்தால் ஒதுக்கப்படுபவர்கள்தான் சமுதாயத்திற்கு எதிராக மாறுகின்றனர். ஒருவரும் ஒதுக்கப்பட்டு விடாமல் அனைவரையும் ஒருங்கிணைத்து செல்லும் வகையில் சமுதாய திட்டங்களும் நிகழ்ச்சிகளும் அமைய வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபை மே 21 நாளை சர்வதேச தேயிலை தினமாக அறிவித்துள்ளது. தண்ணீருக்கு அடுத்தபடியாக உலகில் அதிகமாக பருகும் நீர் தேநீர் ஆகும். தேயிலை உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் நிலை, நீடித்த விவசாயம் மற்றும் தேயிலை வர்த்தகத்தின் முக்கியத்துவத்தை உலகளவில் வலியுறுத்துவதே இந்த சர்வதேச தேயிலை தினத்தின் நோக்கமாகும். ஒரு கப் தேநீர் என்பது மனிதர்களுக்குள் இருக்கும் அன்பை, காதலை, நேசத்தை, நட்பை, சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய மேஜிக் பானமாகும். இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல தான் தேநீர் பரவலானது. தேநீர் குடித்து பழக்கமில்லாத இந்தியர்களுக்கு பிரிட்டிஷார் முதன் முதல இலவசமாக கொடுத்து அடிமையாக்கி

0: இருக்காங்க. பின்பு தேநீர் மெல்ல மெல்ல இந்தியர்களிடமிருந்து பிரிக்க முடியாத பானமாகிவிட்டது. தேநீர் தமக்கு தேவை என்பதாலும் சிறந்த வணிக பயிர் என்பதாலும் பிரிட்டிஷார் மெல்ல மெல்ல மலைவாசஸ்தலங்களை தேயிலை தோட்டங்களாக மாற்றினர். தென்னிந்தியாவை விட வட இந்தியாவில் தேயிலை பயன்பாடு அதிகம். அறிமுகப்படுத்திய பிரிட்டிஷார் கூட அறியாத புதிய புதிய தேநீர் வகைகளை இன்று நாம் குடித்து வருகிறோம். ஜப்பான், கொரியா, தைவான் நாடுகளில் டீ செரிமனி தேநீர் சடங்கு ஒரு மரபாக உள்ளது. இது தவிர ஒவ்வொரு ஆண்டும் மே 21 உரையாடல் மற்றும் வளர்ச்சிக்கான கலாச்சார பன்முகத்தன்மைக்கான சர்வதேச நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த உலகில் பல்வேறு கலாச்சாரங்கள் உள்ளன. அந்த கலாச்சாரங்களின் செழுமையை அங்கீகரிக்க வேண்டும். உலக அமைதி மற்றும் நிலையான வளர்ச்சியை அடைவதில் கலாச்சாரங்களுக்கிடையிலான உரையாடல்களின் பங்கினை வலியுறுத்துவது இந்த தினத்தின் நோக்கமாகும். சரியான உரையாடலே சரியான தீர்வினை கொண்டு வரும். எனவே உரையாடல்களை மேம்படுத்துவது இந்த நாளின் நோக்கமாகும். இந்திய அளவில் தேசிய தீவிரவாத எதிர்ப்பு தினம், உலக அளவில் தேயிலை தினம், பன்முக கலாச்சாரத்தை செழுமைப்படுத்தும் தினம் என மே 21 பல்வேறு வகைகளில் முக்கியத்துவம் பெறுகிறது.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ர. நடராஜன் அவர்கள்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:15. ஆகாஷ்வாணி சென்னை மதியிலே 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில். இனி இறைவனை வணங்குவோம் இசையோடு. வழிபாடு. நித்யஸ்ரீ மகாதேவன் பாடியுள்ள பாடலோடு இன்றைய வழிபாடு நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது.

0: நிறைவு பெற்றது வழிபாடு. நேரம் 6:35. ஆகாஷ்வாணி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, வைகாசி திங்கள் 7 வியாழக்கிழமை. உழவர்களுக்கான செய்திகள் கேட்பதற்கு முன்,
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: உழவர்களுக்கான செய்திகள். விவசாயிகள் மத்திய மாநில அரசின் பல்வேறு மானிய திட்டங்களை பெறுவதற்கு தங்களது நில உடைமை விவரங்கள், பயிர் சாகுபடி அறிக்கை போன்ற தொடர்புடைய ஆவணங்களை ஒவ்வொரு முறையும் சமர்ப்பிக்க வேண்டியுள்ளது. இதில் ஏற்படும் கால தாமதத்தினை தவிர்க்கும் வகையிலும் அரசின் திட்டங்களில் விவசாயிகள் குறித்த நேரத்தில் பயன்பெற ஏதுவாகவும் அனைத்து விவரங்களையும் மின்னணு முறையில் சேகரித்திட தமிழ்நாட்டில் வேளாண் அடுக்கு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. தற்சமயம் திருவள்ளூர் வட்டாரத்தில் அனைத்து விவசாயிகளும் இத்திட்டத்தில் பதிவு செய்திட அனைத்து கிராமங்களிலும் பதிவுகள் மேற்கொள்ளும் பணி நடைபெற்று வருகிறது. எனவே விவசாயிகள் தங்களது ஆதார் எண், கைபேசி எண், நில உடைமை விவரங்கள் ஆகியவற்றை இணைத்திட தங்கள் பகுதி வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை, வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறை அலுவலர்களை அணுகி இம்மாதம் 25 பதிவு செய்து பயன்பெற கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தவறும் பட்சத்தில் மத்திய மாநில அரசின் மானிய திட்டங்களை பெற இயலாது. விவசாயிகளின் நில உடைமை விவரங்கள் இணைக்கப்பட்ட பின்னர் அனைத்து விவரங்களுக்கு ஒருங்கிணைக்கப்பட்ட ஆதார் எண் போன்ற தனித்துவமான தேசிய அளவிலான அடையாள எண் ஒவ்வொரு விவசாயிக்கும் வழங்கப்படும். மேலும் பிரதம மந்திரி கௌரவ நிதி திட்டம் PM கிசானில் தொடர்ந்து தவணை தொகைகளை பெறுவதற்கு விவசாயிகளின் நில உடைமைகளை பதிவு செய்து அடையாள எண் பெறுவது கட்டாயம் ஆகும். விவசாய அடையாள எண் பெறாத விவசாயிகளுக்கு PM கிசான் தவணை தொகை ₹2,000 நிறுத்தப்படும். எனவே விவசாயிகள் தங்களது பகுதி வேளாண்மை அல்லது தோட்டக்கலை அலுவலர்கள் அல்லது

0: அருகில் உள்ள பொது சேவை மையங்களை நேரடியாக அணுகி தங்கள் நில உடைமை விவரங்கள், ஆதார், கைபேசி எண் ஆகிய விவரங்களை அளித்து எவ்வித கட்டணமுமின்றி விரைந்து பதிவு செய்து பயன்பெறுமாறு திருவள்ளூர் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் கேட்டுக்கொள்கிறார். அன்பார்ந்த விவசாயிகளே, கோடை உழவு செய்வதன் மூலம் மண்ணின் அடியடுக்கில் உள்ள களை வேர்கள், கிழங்குகள் மற்றும் விதைகள் வெயிலில் காய்ந்து அழிகின்றன. மண்ணில் மறைந்திருக்கும் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள், முட்டைகள் மற்றும் நோய்கிருமிகள் சூரிய ஒளியால் அழிக்கப்படுகின்றன. ஆழ உழுவதால் மண்ணின் ஊடுருவல் திறன் அதிகரிக்கிறது. இதனால் அடுத்த மழை பெய்யும் போது நீர் ஆழமாக சென்று மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நாட்கள் பாதுகாக்கப்படுகிறது.
1: வேளாண் ஆலோசனைகள். நெல் வயல்களில் நைட்ரஜனை நிலைப்படுத்துவதற்கு அசோலா இட வேண்டும். தற்பொழுது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நாற்றங்களில் இலைப்பெண் தாக்கம் தென்பட்டால் தயாமீதாக்சிம் 25% WG ஒரு ஹெக்டேருக்கு 100 கிராம் 1 லிட்டருக்கு என்ற அளவில் தெளிக்கவும். தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டு புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த கார்போசல்பான் 1 ஏக்கருக்கு 400 மில்லி அல்லது கார்டாப் ஹைட்ரோகுளோரைட் 1 ஏக்கருக்கு 600 கிராம் என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்கவும். நிலக்கடலையில் இலைப்புள்ளி நோய் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் நோய் தாக்க அறிகுறி தென்படும் பட்சத்தில் கார்பன் டாசிம் 1 ஹெக்டேருக்கு 500 கிராம் என்ற அளவில் தெளித்து கட்டுப்படுத்தலாம். வாழையில் வாடல் நோயை கட்டுப்படுத்த பேசில்லஸ் சப்டிலிஸ் மற்றும் ட்ரைகோடர்மா விரடி 1 ஏக்கருக்கு 2.5 கிலோ இட வேண்டும் அல்லது பேசில்லஸ் சப்டிலிஸ் 1 லிட்டரில் 5 மில்லி ஊற்ற வேண்டும். வாழையில் நுண்ணூட்ட சத்துக்களின் குறைபாட்டை நிவர்த்தி செய்ய மற்றும் பழத்தின் தரத்தை உயர்த்த வாழை நட்ட 3, 5 மற்றும் 7 மாதங்களில் நுண்ணூட்ட கரைசலை இலை மீது தெளிக்கவும். கோடை காலங்களில் 1.8 மீட்டர் ஆரம் கொண்ட வட்டப்பாத்திகளில் குவிவட்ட பகுதி மேல் நோக்கியவாறு 100 தென்னை மட்டைகளை அல்லது 15 காய்ந்த தென்னை ஓலைகளை அல்லது 10 சென்டிமீட்டர் உயரத்திற்கு தென்னை நார் கழிவு பரப்பி மண் நீர் வளத்தை பாதுகாக்கலாம். தேங்காய் மட்டைகளின் குளிர்ந்த பகுதி மேல் நோக்கிய வண்ணம் வட்ட பாதிகளிலோ அல்லது இரு தென்னை வரிசைகளுக்கு இடைவெளிகளிலோ புதைத்து வறட்சிகளை தாங்க ஏற்பாடு செய்யலாம். பசை தடவிய மஞ்சள் நிற பாலித்தீன் தாள்கள் மரத்தை சுற்றி கட்டி முதிர்ந்த ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். வெள்ளை ஈக்கள் அதிக அளவு பரவும் போது என்கார்சியா ஒட்டுண்ணிகள், காக்சினெல்லைட் ஒட்டுண்ணிகள், பொறி வண்டுகள் மற்றும் கிரைசோபெர்லா இறை விழுங்கிகள் ஆகிய நன்மை செய்யும் பூச்சிகள் தோப்புகளில் இயற்கையாகவே உருவாக ஆரம்பிக்கும். என்கார்சியா ஒட்டுண்ணிகள் அதிக அளவில் உருவாகி வெள்ளை ஈக்களின் சேதத்தை 40-70% அளவுக்கு குறைக்கின்றது.
2: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
3: இப்ப 10 பருவங்கள்ல இருக்கிறவங்க வந்து அதீத வளர்ச்சி, அப்ப அவங்களுக்கு கால்சியம் சத்து, எலும்புகள்லாம் மேல் நோக்கி வளரும், அப்பதான் அவங்க ஹைட் ஆவாங்க. அண்ட் அவங்க வந்து ரொம்ப ஆற்றலோட இருப்பாங்க, நிறைய எனர்ஜி இருக்கும் அவங்களுக்கு. அந்த எனர்ஜிக்கு அவங்களுக்கு நிறைய பசிக்கும். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த சரிவிகித உணவுங்கிறத அடர்த்தியான உணவுகளா கொடுக்கும் போது அவங்களுக்கு சத்துள்ளதான பொருட்களும் கிடைக்கும், அவங்க நிறைய வெரைட்டிஸ் அவங்க பசியையும் போக்க முடியும் நம்மளால, அண்ட் ஆரோக்கியமாகவும் அவங்கள நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும்.
0: ஆரோக்கியமான வாழ்விற்கு சரிவிகித உணவு குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் SK மாதங்கி அவர்களுடன் நேர்முகம்.
2: இன்றிரவு 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, மாங்கொட்டை துளைப்பான் மேலாண்மை முறைகள் பற்றி தெரிந்து கொள்வீர். கூன்வண்டுகள் கோழிக்குண்டு அளவுள்ள மாம்பிஞ்சுகளின் மேற்பரப்பு திசுக்களை குடைந்து தனியாக முட்டையிட்டு நீர் போன்ற தெளிவான சுரப்பை கொண்டு மூடிவிடும். முட்டை பொறிக்கும் காலம் 7 நாட்கள். புழுக்கள் காலம் 20-30 நாட்கள். புழுக்கள் கால்களற்ற வெளிரிய மஞ்சள் நிறமுடையது. கூட்டுப்புழு காலமானது 7 நாட்கள். முதிர்ச்சியடைந்த புழுக்கள் மாங்குட்டையின் குழியான பகுதியில் கூட்டுப்புழுவாக மாறும். கூன்வண்டு அடர் பழுப்பு நிறத்தில் தடிமனான 6 மில்லிமீட்டர் அளவில் இருக்கும். இதற்கான மேலாண்மை முறைகள்: முதிர்ச்சியடையாத மாங்காய்களை பறித்து அதனை அழிக்க வேண்டும். பழத்தோட்டத்தை களைகளை அகற்றி உதிர்ந்த மாம்பிஞ்சு

0: அகற்றி சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பூக்காத காலங்களில் குறிப்பாக ஆகஸ்ட் மாதத்தில் மரப்பட்டைகளில் உறக்க நிலையில் இருக்கும் கூன் வண்டுகளை அழிக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மரப்பட்டைகளை மண்ணெண்ணெய் கரைசல் கொண்டு துடைக்க வேண்டும். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். இந்த நாட்களில் அதிக வெப்பமான நேரங்களில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதை தவிர்க்க வேண்டும். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும் போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயர்ச்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். வெப்ப அயர்ச்சியால் எருமைகளில் வெயில் கால மலட்டுத்தன்மை ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே வெப்பத்தை குறைக்க கொட்டகையில் நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். வெண்பன்றிகளில் வெயில் காலங்களில் கொழுப்பு சத்து அதிகமுள்ள தீவனம், அதாவது பன்றிகளுக்கு இடும் உணவு கழிவுகளால் சில சமயங்களில் ஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே மாலை அல்லது இரவு நேரங்களில் கொழுப்பு சத்து அதிகமுள்ள தீவனங்களை கொடுப்பது நல்லது. ஆஸ்பெட்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். கோடை காலத்தில் கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு குளிர்ந்த ஆரோக்கியமான குடிநீரை வழங்குவது அவசியம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.

0: தொடர்வது மாநில செய்தி அறிக்கை.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். உணவு பாதுகாப்பு மற்றும் வறுமை ஒழிப்பில் நீண்டகாலம் பங்களிப்பு செய்ததற்காக உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. எதிர்காலத்தில் போக்குவரத்திற்கு மின்சார வாகனங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி தெரிவித்துள்ளார். தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. ஈரோடு, திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். உணவு பாதுகாப்பு மற்றும் வறுமை ஒழிப்பில் நீண்டகாலம் பங்களிப்பு செய்ததற்காக உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. இத்தாலியின் ரோம் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அக்ரிகோலா என்ற விருதை உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் தலைமை இயக்குநர் ஹியூ டாங் யூ அவருக்கு வழங்கினார். இந்த விருதை பெற்றுக்கொண்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி, தமக்கு கிடைத்த இந்த கௌரவத்தை லட்சக்கணக்கான இந்திய விவசாயிகள், கால்நடை மற்றும் மீன் வளர்ப்போர், வேளாண் விஞ்ஞானிகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு அர்ப்பணிப்பதாக கூறினார். உணவு பாதுகாப்பு, நீடித்த வளர்ச்சி மற்றும் மனித நலனில் இந்தியாவின் பெரும் அர்ப்பணிப்பை இந்த விருது பிரதிபலிப்பதாக அவர் தெரிவித்தார். உணவு பாதுகாப்பு என்பது கொள்கை சார்ந்த அம்சமாக மட்டுமின்றி அது மனித சமூகத்தின் மீதான பொறுப்பு என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்தியா ஒரு நீடித்த பருவநிலை மாற்றத்தை தாங்கக்கூடிய மற்றும் எதிர்காலத்திற்கு தயாரான வேளாண் சூழலை உருவாக்கி வருவதாக அவர் கூறினார். அதேவேளையில் அறிவியல் சார் வேளாண்மை நாடு முழுவதும் ஊக்குவிக்கப்பட்டு வருவதாக திரு மோடி தெரிவித்தார். இந்திய வேளாண்மையில் தொழில்நுட்பம் முக்கிய வலிமையை ஏற்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்தார். அதிக அளவில் உற்பத்தி செய்வது மட்டும் வேளாண்மையின் எதிர்காலமாக அமையாது என்று குறிப்பிட்ட பிரதமர், அது சிறப்பாக உற்பத்தி செய்வதில்தான் அமையும் என்றும் தெரிவித்தார். இதற்கிடையே தமது 5 நாடுகள் பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் புதுதில்லி வந்தடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருது பெற்ற பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திருமதி நிர்மலா சீதாராமன், திரு பியூஷ் கோயல் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு அமித்ஷா, இந்த கௌரவம் விவசாயிகள் மற்றும் வேளாண் துறையுடன் தொடர்புடைய லட்சக்கணக்கான இந்தியர்களுக்கு பெருமை என்று கூறியுள்ளார். வேளாண் சீர்திருத்தங்கள், உணவு பாதுகாப்பு மற்றும் விவசாயிகள் நலனில் பிரதமரின் அர்ப்பணிப்புக்கு கிடைத்த உலகளாவிய அங்கீகாரம் இது என்றும் அவர் தெரிவித்துள்ளாா்.

0: நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வெளியிட்டுள்ள செய்தியில், பயிர் காப்பீட்டுத் திட்டம், விவசாயிகள் கடன் அட்டை திட்டம் உட்பட இந்திய வேளாண் வளர்ச்சிக்கு திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக கூறியுள்ளார். வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உணவு பாதுகாப்பு, மக்கள் நல்வாழ்வு மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான நாட்டின் உறுதிப்பாட்டை இவ்விருது அங்கீகரிப்பதாக தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் எதிர்காலத்தில் பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தில் மின்சார வாகனங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட அவர், மின்சார பேருந்துகள் மற்றும் மின்சார லாரிகளின் பயன்பாட்டை ஊக்குவிப்பது குறித்து ஆலோசனை நடத்தினார். நாட்டில் மின்சார போக்குவரத்திற்கான மாற்றம் நடைமுறைக்கு ஏற்றதாகவும் வர்த்தக ரீதியாக நீடித்திருப்பதையும் உறுதி செய்வதற்காக அத்துறையைச் சார்ந்தவர்களுடன் இணைந்து செயல்பட அரசு உறுதிபூண்டுள்ளதாக திரு எச் டி குமாரசாமி தெரிவித்தார். தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் காலை 10 மணி அளவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவிப்பிரமாணம் செய்து வைக்கவுள்ளார். இதற்கிடையே காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு ராஜேஷ்குமார், திரு விஸ்வநாதன் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்பார்கள் என்று அக்கட்சி ஏற்கனவே அறிவித்துள்ளது. அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சி இடம்பெறுவது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக அக்கட்சியின் தமிழக மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் ஜோடங்கர் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்களுக்கு எந்த துறை ஒதுக்கப்பட்டாலும் அதை தாங்கள் ஏற்றுக்கொள்வதாக கூறினார். அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சி இடம்பெறுவது மகிழ்ச்சி அளிப்பதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் திரு ப. சிதம்பரமும் திரு மாணிக்கம் தாக்கூரும் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தெரிவித்துள்ளது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் தாங்கள் தாவேக் அமைச்சரவையில் இடம்பெறுவது தொடர்பாக இன்று நடைபெறும் அரசியல் ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்று கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் மற்ற பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகள், குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 கிலோமீட்டர் முதல் 60 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் 3 நாட்களுக்கு அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் கேட்டுக் கொண்டுள்ளது. எபோலா வைரஸ் தடுப்பூசி உற்பத்தி செய்வதற்கு 9 மாதங்கள் வரை ஆகும் என்று உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. சைப்ரஸ் நாட்டு அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோ டவுலிடஸ் 3 நாள் இந்திய பயணமாக நேற்று மாலை மும்பை வந்தடைந்தார். மேற்குவங்க மாநிலம் தெற்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் மறுவாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலரை கடந்துள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பட்டா பெயர் மாற்றம் செய்வதற்கு லஞ்சம் கேட்டதாக கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருவாரூரில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை சார்பில் நாளை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. மூளைச்சாவு அடைந்த தருமபுரி மாவட்டம் அரூர் கிளப்பாறையைச் சேர்ந்த இளைஞரின் உடல் உறுப்பு தானம் செய்யப்பட்டது. பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆணையர் டாக்டர் ஜி எஸ் சமீரன் தலைமையில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 மணிக்கு தொடங்குகிறது.

கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கொல்கத்தா அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. முதலில் பேட் செய்த மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 147 ரன் எடுத்தது. 148 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய கொல்கத்தா அணி 18.5 ஓவரில் 6 விக்கெட்டை இழந்து இலக்கை அடைந்தது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டி டிராவில் முடிவடைந்தது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 3 கோல்கள் போட்டன. இந்திய அணியின் சார்பில் கேப்டன் கேத்தன் புஷ்வாகா, கரண் கௌதம், பென் சித்தார்த் ஆகியோர் கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றன. 2 ஆட்டங்கள் டிராவில் முடிவடைந்தன. ஜெனீவாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்த இணை 7-6, 7-5 என்ற செட் கணக்கில் சுவிட்சர்லாந்து இணையை வென்றது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ்

0: இந்தியாவின் யூகி பாம்ரி, நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்த இணை 7-6, 7-5 என்ற செட் கணக்கில் சுவிட்சர்லாந்து இணையை வென்றது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஆதில் கபூர், சசிகுமார் முகுந்த் இணையும் கலியந்தா புனாச்சா, சாகேத் மைனேனி இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உணவு பாதுகாப்பு மற்றும் வறுமை ஒழிப்பில் நீண்ட காலம் பங்களிப்பு செய்ததற்காக உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. எதிர்காலத்தில் போக்குவரத்திற்கு மின்சார வாகனங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு HD குமாரசாமி தெரிவித்துள்ளார். தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. ஈரோடு, திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:55. ஆகாஷ்.

0: சூழல் அறிவோம்.
1: பெரிய இருவாச்சி தென்கிழக்கு ஆசியாவின் வெப்பமண்டல காடுகளில் வாழும் ஒரு கம்பீரமான பறவை. இதன் பிரம்மாண்டமான அலகு மற்றும் அதன் மேல் இருக்கும் மஞ்சள் நிற தலை கவசம் போன்ற அமைப்பு இதற்கு ஒரு ராஜ தோற்றத்தை தருகிறது. ஆனால் இந்த பறவை வெறும் அழகான காட்சி பொருள் மட்டுமல்ல, இது ஒரு காட்டின் உயிரோட்டம். இருவாச்சிகள் பழங்களை உணவாக கொண்டு அவற்றின் விதைகளை நீண்ட தூரத்துக்கு பரப்புகின்றன. பல பெரிய மரங்களின் விதைகள் இருவாச்சிகளின் செரிமான பாதை வழியாக சென்றால் மட்டுமே முளைக்கும் திறன் கொண்டவை. எனவே ஒரு காட்டில் இருவாச்சிகள் இல்லையெனில் அந்த காடு மெல்ல மெல்ல மரங்களின் மறு உற்பத்தியை இழந்து அழிந்துவிடும். இதனால்தான் இவை காடுகளின் பொறியாளர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இவற்றின் இனப்பெருக்க முறை மிகவும் ஆச்சரியமானது. பெண் பறவை ஒரு பெரிய மரத்தின் பொந்துக்குள் அமர்ந்து தன்னைத்தானே ஒரு களிமண் சுவர் எழுப்பி சிறைப்படுத்திக் கொள்ளும். ஒரு சிறிய துளை வழியாக ஆண் பறவை அதற்கு உணவு வழங்கும். குஞ்சுகள் வளரும் வரை சுமார் 3-4 மாதங்கள் பெண் பறவை அந்த இருட்டு அறைக்குள்ளேயே இருக்கும். இந்த நேரத்தில் ஆண் பறவைக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்தால் உள்ளே இருக்கும் பெண் பறவையும் குஞ்சுகளும் உணவின்றி மடியும் அபாயம் உண்டு. இன்று இருவாச்சிகள் சந்திக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தல் முதிர்ந்த மரங்களின் அழிவு. இவை கூடு கட்ட மிக உயரமான பொந்துகள் கொண்ட பழைய மரங்களை மட்டுமே தேர்ந்தெடுக்கின்றன. நவீன காடழிப்பு மற்றும் மரங்கள் வெட்டப்படுவதால் இந்த பறவைகள் இனப்பெருக்கம் செய்ய இடமின்றி தவிக்கின்றன. மற்றொரு கசப்பான உண்மை என்னவெனில், இவற்றின் அழகு மற்றும் தலைக்கவசத்திற்காக இவை வேட்டையாடப்படுவது. சில பழங்குடி கலாச்சாரங்களில் இது அலங்கார பொருளாகவும் சர்வதேச சந்தையில் யானை தந்தத்திற்கு மாற்றாகவும் சட்டவிரோதமாக விற்கப்படுகிறது. இதனால் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் இவற்றின் எண்ணிக்கை வேகமாக சரிந்து வருகிறது. இருவாச்சியின் சிறகடிப்பின் சத்தம் ஒரு ஹெலிகாப்டர் பறப்பது போல கேட்கும். அந்த சத்தம் நம் காடுகளில் தொடர்ந்து கேட்க வேண்டுமெனில் நாம் முதிர்ந்த மரங்களை காக்க வேண்டும். இருவாச்சிகளின் காட்டின் காவலர்கள் மட்டுமல்ல, காட்டின் படைப்பாளிகள். அவற்றை பாதுகாப்பது என்பது நமது எதிர்காலத்து காடுகளை பாதுகாப்பதாகும்.

இனி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று முதல் 24ஆம் தேதி வரை தென் தமிழ்நாட்டின் கடற்பகுதிகள், மன்னார், வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர், 60 கிலோமீட்டர் வரை எட்டக்கூடிய புழுதியுடன் கூடிய சூறைக்காற்று வீசக்கூடும். ஆகையால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 42 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 30.8 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 72%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 40.7 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 31 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 72%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பமும் ஈரப்பதமும் சேர்ந்து நிலவக்கூடும். இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை தூறல் நகரின் சில இடங்களில் பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸையும் ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் இனி

புத்தம் புது காலை. எல்லா கலைகளின் ஆழமும் எளிமையில்தான் தொடங்குகிறது. எல்லா கலைகளின் ஆழமும் எளிமையில்தான் தொடங்குகிறது. இந்த இனிய சிந்தனையுடன் இன்றைய புத்தம் புது காலை புலர்கிறது.

0: சிந்து பைரவி படத்திற்காக ஒலித்த அந்த பாடலை பாடியிருந்தார் சித்ரா.
1: நம் இதயங்களை இணைத்த குரல், நம் நினைவுகளை தாங்கிய அலை, இதுவரை 90 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. இது ஒரு சாதனை மட்டுமல்ல, இது ஒரு உணர்வு, ஒரு பயணம், ஒரு வரலாறு. என்றும் உங்களுடன் ஆகாஷ்வாணி.
2: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா,

0: ஏஎம் ராஜா குரலில் ஒலித்த அந்த பாடலின் படம் தேன் நிலவு. நேரம் 7:10. புத்தம் புது காலையில் இனி
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் பே அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள்.
2: தொல்காப்பியர் கூறும் தமிழ் மரபினை போற்றி காப்பவை சங்ககால நூல்களும் சங்க மருவிய கால நூல்களும் ஆகும். 8 தொகை நூல்களில் ஒன்றான 500 எளிய ஆசிரிய பாக்களால் அமைந்த அகப்பொருள் நூலாகும். இந்நூல் மருதம், நெய்தல், குறிஞ்சி, பாலை, முல்லை ஆகிய 5 திணைகளுக்கும் திணைக்கு 100 பாடல்களாக மொத்தம் 500 பாடல்களை கொண்டுள்ளது. அடி அளவால் குறுமையாயினும் விரிக்கும் பொருள் நயத்தாலும் விளக்கும் உணர்வு களங்களாலும் உரைக்கும் உரைப்பாங்கினாலும் இந்நூல் மிக உயர்ந்து நிற்கின்றது. மருதத்திணையில் ஓரம்போகியார் யாத்துள்ள புனலாட்டு 10 தலைமகள் மீது தலைமகன் கொண்டிருந்த நம்பிக்கையை புலப்படுத்துவதாக அமைந்துள்ளதை காணலாம். தலைமகன் பரத்தையரோடு கூடி புனல் ஆடினான் என்று கண்டார் பலரும் வந்து கூறியதை கேட்டு தலைமகள் அவனோடு ஊடியிருந்தாள். அதனால் அவள் உள்ளம் நொந்து மிகவும் வாடியிருந்தாள். அப்பொழுது அவள்பால் வந்த தலைவனிடம் அது பற்றி கேட்க அவன் இல்லவே இல்லை என மறைத்து பேசுகின்றான். அதற்கு தலைமகள், ஞாயிற்றினது ஒளியை எவராலும் யாதாலும் மறைத்தல் முடியுமோ? அதுபோல நீ பரத்தையருடன் புனலாடியதால் எழுந்த பழியை நின் மாய பேச்சுகளால் நின்னால் மறைக்க முடியுமோ என கேட்கின்றாள். தலைவி புலவி நீங்கி தன்னோடு புதுப்புணல் ஆட வேண்டிய தலைமகன் முன்னர் களவு காலத்தே புனலாட்டு நிகழ்ந்ததனை அவள் கேட்குமாறு தோழியிடம் கூறுகின்றான். வயலிடத்தே மலர்ந்த ஆம்பலால் தொடுக்கப்பெற்றதும் மூட்டுவாய் கொண்டதுமான அசைகின்ற தழை உடையினையும் திதலை படர்ந்த அல்குளையும் அசைந்தாடும் கூந்தலையும் குவளை மலர் போன்ற மையுண்ட கண்களையும் கொண்ட அழகிய மெலியலாலான இவள் மலர் மிகுந்த புதுவெல்லம் ஆற்றிலே பெருகி வந்தபோது அதன் கண் புனலாட்டு அயர்தற்கு என்னோடும் இணைந்திருக்கும் துணையாக பண்டு விளங்கினாள் என்று தலைமகன் கூறுவதாக ஓரம்போகியார் பின்வரும் பாடலில் புலப்படுத்தியுள்ளார். வயன்மலர் ஆம்பல் கயிலமை நுடங்கு தழை திதலை அல்குள் துயல் வரும் கூந்தல் குவளை உங்கன் ஏர் மெல்லியல் மலரார் மலர் நிறை வந்தன புனலோடு புனந்துணை ஆயினல் எமக்கே. தழையுடைய அசைந்து ஆட தூய அணிகளையும் ஒல்லிய நுதலையும் கொண்ட அருவியானவள் புனல் விளையாட்டு இடத்தையே பெருந்துறை புனலில் பாய்ந்தாள். அந்நீரும் இவள் கண் என்னும் நரிய குவளை மலரின் மனத்தை உடையதாகி இவளின் மேனியின் தொடர்பால் குளிர்ந்து விட்டதே. இக்காட்சியை ஓரம்போகியார் வண்ண ஒந்தளே நுடங்க வாழ் இழை ஒண்ணுதல் அறிவை பண்ணை பாய்ந்தன கண்ணுறும் குவளை நாரி தன்னன்று சினே பெருந்துரை புனலே என்னும் பாடலால் வெளிப்படுத்துகின்றார். பசும் பொன்னாலான ஒளி அணி

0: அடையாளங்கள் விட்டுவிட்டு ஒளி செய்ய கரையில் இருந்த மருத மரத்தில் ஏறி நீர் விளையாட்டு அயரும் இடத்தே மேலிருந்து பாய்ந்த தலைவியின் குளிர்ந்த நரிய கூந்தலானது விசும்பில் இருந்து இழியும் தோகை மயிலது சீரை போன்று இருந்ததே என்கிறார் புலவர். அத்துணை அழகியாளே மறப்பேனோ, பலரறிய மனம் பெருமுன்பே என்மேலுள்ள காதலால் புனலாட வந்தவள், அலரினை பற்றியும் நினையாதவள், இப்போது என் உரிமை மனையால் ஆனபின் வாராது இருப்பாளோ? களவு காலத்தே அவளுடன் மகிழ்ந்து ஆடிய நீர் விளையாடலை நினைவூட்டி அவள் மனத்தை தன்னிடத்தே அன்பு கணிந்து நெகிழுமாறு திருப்ப முயல்கின்றான் தலைமகன். இப்பாடல்கள் மூலம் ஓரம் போகியார் தலைவன் தலைவி மீது கொண்டிருந்த நம்பிக்கையை புலப்படுத்துகின்றார்.
1: தமிழ் அமுதம் வழங்கினார் முனைவர் பே. அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள்.
2: நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 8:02 அமைதியின் தூதுவர் மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு தின சிறப்புரை கேட்கலாம். வழங்குபவர் எம். சுமித்ரா அவர்கள். தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தை நிறைவு செய்து தாயகம் வந்தடைந்தார். மேற்குவங்க மாநிலத்தின் பால்டா சட்டப்பேரவைத் தொகுதியில் மறுவாக்குப்பதிவு சற்றுமுன் தொடங்கியது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு தினம் இன்று தீவிரவாத எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. எபோலா வைரஸ் தடுப்புக்காக 2 வகை தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டு வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 5 நாடுகள் பயணத்தை நிறைவு செய்து புதுதில்லி வந்தடைந்தார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், நெதர்லாந்து, நார்வே, ஸ்வீடன் மற்றும் இத்தாலி நாடுகளில் அவர் மேற்கொண்ட பயணத்தின் மூலம் அந்நாடுகளுடன் வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா, எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதற்கிடையே தமது இத்தாலி பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் பல்வேறு துறைகள் குறித்து தாம் ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக இந்தியா இத்தாலி இடையேயான நட்புறவு மேம்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இது எதிர்காலத்தில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்புக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மேற்குவங்க மாநிலம் தெற்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள ஃபால்டா சட்டப்பேரவைத் தொகுதியில் மறுவாக்குப்பதிவு சற்றுமுன் தொடங்கியது. மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. 2 சுயேட்சை வேட்பாளர்கள் உட்பட மொத்தம் 6 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் திரு ஜஹாங்கீர் கான் இத்தேர்தலில் போட்டியிடவில்லை என்று அறிவித்துள்ளார். எனினும் வேட்புமனுவை திரும்பப் பெறுவதற்கான காலக்கெடு நிறைவடைந்ததால் அவரது பெயரும் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. பிஜேபி சார்பில் திரு திபாங்ஷு பாண்டாவும், காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு அப்துல் ரசாக் முல்லாவும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திரு சம்போநாத் குர்மியும் போட்டியிடுகின்றனர். வாக்குப்பதிவு நடைபெறும் 285 வாக்குச்சாவடிகள் வெப் கேமரா மூலம் கண்காணிக்கப்படும் என்றும் தேர்தலை நேர்மையாகவும் அமைதியாகவும் நடத்துவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனுடன் புதுதில்லியில் நேற்று சந்தித்து பேச்சு நடத்தினார். இதுகுறித்து மத்திய நிதியமைச்சகம் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் மத்திய நிதியமைச்சரும் அமெரிக்க தூதரும் இருநாட்டு பொருளாதாரம் மற்றும் நிதி கூட்டாண்மை, முதலீட்டு வாய்ப்புகள், இருதரப்பு ஒத்துழைப்பு ஆகியவற்றை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மெட்டா, கூகுள், டெலிகிராம் உள்ளிட்ட சமூக ஊடகங்களின் பிரதிநிதிகளுடன் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் ஆலோசனை நடத்தினார். போட்டித் தேர்வுகள் தொடர்பான தவறான தகவல்கள் இத்தளங்களில் இடம்பெறுவது கவலை அளிப்பதாக கூறிய அவர் அதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். முக்கிய தேர்வுகளுக்கு முன்னதாக பல சமூக ஊடகங்கள் போலி வினாத்தாள் கசிவு தொடர்பான தகவல்களை சரிபார்க்காமல் வெளியிடுவதாக அவர் கூறியுள்ளார். இது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்துவதாகவும் இதை தவிர்க்க வேண்டும் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தினார். அடுத்த மாதம் நீட் மறுதேர்வு நடைபெறவுள்ள நிலையில் அமைச்சரின் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக

0: எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடு முழுவதும் எதிர்காலத்தில் பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தில் மின்சார வாகனங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட அவர் மின்சார பேருந்துகள் மற்றும் மின்சார லாரிகளின் பயன்பாட்டை ஊக்குவிப்பது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். நாட்டில் மின்சார போக்குவரத்திற்கான மாற்றம் நடைமுறைக்கு ஏற்றதாகவும் வர்த்தக ரீதியாக நீடித்திருப்பதையும் உறுதி செய்வதற்காக அத்துறையை சார்ந்தவர்களுடன் இணைந்து செயல்பட அரசு உறுதிபூண்டுள்ளதாக திரு எச் டி குமாரசாமி தெரிவித்தார். சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடோலிடஸ் தலைமையிலான உயர்நிலை குழு இன்று முதல் 3 நாள் இந்தியாவில் பயணம் மேற்கொள்கின்றனர். சைப்ரஸ் அதிபர் நாளை பிரதமர் திரு நரேந்திரமோடியை சந்தித்து வர்த்தகம் முதலீடு உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு இடைக்கால பேரவைத் தலைவர் திரு அன்பழகன் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். 30 உறுப்பினர்களில் 29 பேர் பதவியேற்றுக் கொண்டனர். 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற என்ஆர் காங்கிரஸ் கட்சித் தலைவரும் முதலமைச்சருமான திரு என் ஆர் ரங்கசாமி தட்டாஞ்சாவடி உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35 ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. 1991 ஆண்டு இதே நாளில் தீவிரவாத செயல்களால் அவர் கொல்லப்பட்டதையடுத்து தீவிரவாத எதிர்ப்பு தினமாக இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் தீவிரவாத ஒழிப்பு உறுதிமொழி எடுக்கப்படுகிறது. எபோலா வைரஸ் தடுப்பூசி உற்பத்தி செய்வதற்கு 9 வரை ஆகும் என்று உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. 2 வகை தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் அது இன்னும் மருத்துவ பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே எபோலா வைரஸால் காங்கோவில் 139 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 600 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டாக்டர் டெட்ரோஸ் அதானம் கூறியுள்ளார். ஜெனீவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காங்கோவில் 51 பேருக்கும் உகாண்டாவில் 2 பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த வைரஸ் பாதிப்பால் பொது சுகாதார அவசர நிலை அறிவிக்கப்பட்ட நிலையில் அது பெருந்தொற்றாக மாறவில்லை என்றும் டெட்ரோஸ் அதானம் தெரிவித்துள்ளார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அஸ்ஸாம் சட்டப்பேரவையின் 1வது அமர்வு இன்று தொடங்குகிறது. இக்கூட்டத்தொடர் 4 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அவையின் முதல் நாள் நடவடிக்கைகள் பேரவையின் இடைக்கால தலைவரின் அறிவிப்புடன் தொடங்குகிறது. பேரவையின் இடைக்கால தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள பிஜேபியின் மூத்த சட்டப்பேரவை உறுப்பினர் திரு சந்திரமோகன் பட்டோவாரி புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். அதைத் தொடர்ந்து சட்டப்பேரவைத் தலைவர் தேர்தலும் நடைபெறவுள்ளது. இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலரை கடந்துள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தூதர் அப்துல் நாசர் அல் ஷாலி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர் இரு நாடுகளுக்கு இடையே விரிவான பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தத்தின் மூலம் இது சாத்தியமானதாக கூறினார். இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் அடுத்த 6 200 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு இருதரப்பு வர்த்தகம் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் கடந்த 2022 ஆண்டு முதல் இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார உறவுகளை வலுவடைய செய்துள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தூதர் குறிப்பிட்டார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டி டிராவில் முடிவடைந்தது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 3 போட்டன. இந்திய அணியின் சார்பில் கேப்டன் கேத்தன் குஷ்வாகா, கரண் கௌதம், பென் சித்தார்த் ஆகியோர் கோலடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றன. 2 ஆட்டங்கள் டிராவில் முடிவடைந்தன. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில்

0: சென்னை அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி 7:30 தொடங்குகிறது. கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கொல்கத்தா அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. முதலில் பேட் செய்த மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 147 ரன் எடுத்தது. 148 ரன் எடுத்தால் வெற்றியின் இலக்குடன் பின்னர் களமிறங்கிய கொல்கத்தா அணி 18.5 ஓவரில் 6 விக்கெட்டை இழந்து இலக்கை அடைந்தது. ஜெனீவாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தை நிறைவு செய்து தாயகம் வந்தடைந்தார். மேற்குவங்க மாநிலத்தின் பால்டா சட்டப்பேரவைத் தொகுதியில் மறு வாக்குப்பதிவு சற்று முன் தொடங்கியது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று தீவிரவாத எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. எபோலா வைரஸ் தடுப்புக்காக 2 வகை தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டு வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:25. ஆகாஷ்வாணி. சென்னை மதேலை 820 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் புத்தம்புது காலை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்கிறது
2: ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: தாய்ப்பால் நல்லா சுரக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன மாதிரி ஃப்ளூயிட் இன்டேக் ரொம்ப முக்கியம். ஸோ 2-3 லிட்டராவது லிக்விட்ஸ் ஒரு டேக்கு அவங்க எடுத்துக்கணும். டயட்ல நிறைய ப்ரோட்டீன் இருக்கணும். சில ஃபுட் சப்ஸ்டன்சஸ் இப்போ வந்து நீர் கண்டென்ட் நிறைய இருக்கிற இந்த சொரைக்காய், பூஷணிக்காய் அந்த மாதிரி அந்த கோட்ஸ் சொல்லுவோம், அந்த வெஜிடபிள்ஸ் அண்ட் ட்ரெடிஷ்னலா சில ஃபுட்ஸ் இருக்கு, இதெல்லாம் சாப்பிட்டா தாய்ப்பால் ஜாஸ்தி சுரக்கும், அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். பட் நம்மளோட ட்ரெடிஷ்னல் டயட்ஸ்ல சில சமயம் 10-1 பருப்பு வகைகளே கொடுக்க மாட்டாங்க. இப்போ நீங்க வெஜிடேரியனா இருந்தா அந்த பருப்பு வகைகள்ல தான் ப்ரோட்டீன் சத்தே வருது. ஸோ அந்த ப்ரோட்டீன் இன்டேக் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த மதர். ஸோ பேலன்ஸ் டயட் இம்பார்ட்டன்ட். ஒரு 300 கேலரியாவது பேஸ்லைனோட அதிகமா தாய்ப்பால் கொடுக்கும்போது மதர்ஸ் எடுத்துக்கணும். அப்பதான் வந்து அவங்க தாய்ப்பால் மூலியமா என்ன எனர்ஜி குழந்தைக்கு போறதோ அந்த கேலரி இவங்களுக்கு டயட்ல இருந்து வரும். அதே சமயம் ரொம்ப நெய் ஸ்வீட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கணுங்கிற தேவையில்லை. நிறைய காய்கறி, ஃப்ளூயிட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். முக்காவாசி உணவுகள் அவங்களால எடுத்துக்க முடியும். ரொம்ப காரம், ரொம்ப எண்ணெய், அந்த ரொம்ப டீப் ஃப்ரைடு அந்த மாதிரி டயட்ஸ நாங்க வேண்டாம்னு சொல்லுவோம். பட் மதர் சாப்பிடுறது வந்து அப்படியே பேபிக்கு போக போறது இல்லை. அது வந்து மதரோட டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல அந்த உணவு டைஜஸ்ட் ஆகி அந்த அதுலேருந்து வர அந்த ஸோ மதர் சாப்பிடுற டயட் வந்து அப்படியே பேபிக்கு போக போறது இல்லை. அது மதரோட டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல டைஜஸ்ட் ஆகி அதுலேருந்து வர சத்து தான் பேபிக்கு போக போறது. ஸோ நீ இது கூடாது அது கூடாதுங்கிறது கிடையாது. பட் ஆப்வியஸ்லி ரொம்ப ஆயிலி, ரொம்ப ஃப்ரைடு, அவுட் சைட் ஃபுட் ஹைஜீனிக்கா இருந்தா எடுத்துக்கலாம். பட் அது சந்தேகமா இருந்ததுன்னா பெட்டர் டு அவாய்ட். நிறைய வாட்டி தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு பதிலா ஃபார்முலா ஒருவேளை தேவைன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, டாக்டர்ஸ் ஏதோ ஒரு காரணத்துக்காக நிறைய பேர் நாங்க பசும்பால் கொடுத்துடுறோம் சொல்றது உண்டு. பசும்பாலை வந்து நம்ம பிறந்த குழந்தைக்கு கொடுக்க கூடாது. அட்லீஸ்ட் 6 மாசம் வரைக்கும் ஆல்டர்னேட் பால், அது பசும்பாலா இருக்கட்டும் இல்ல இப்ப வர ஆர்கானிக் பாலா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அது ஐடியல் கிடையாது குழந்தைக்கு. ஸோ ஏதாவது ஒரு காரணத்துல தாய்ப்பால் கொடுக்க முடியலன்னா பீடியாட்ரிஷனை கேட்டுட்டு தேவையான ஃபார்முலா தான் கொடுக்கணும். தாய்ப்பால் ரொம்ப கம்மியா வந்தாலோ இல்ல தாய்ப்பால் சுத்தமா சுரக்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏதாவது ஸ்பெசிபிக் காரணம் இருக்கான்னு செக் பண்ணுவோம். அப்புறம் சில மருந்துகள் கொடுக்க முடியும், கேலக்டோகாக்ஸ்னு சொல்லுவோம். அதனால டயட்லயும் நம்ம கொடுக்க முடியும். மருந்து 1-2 இருக்கு கொடுக்க முடியும் மாத்திரையா தாய்ப்பால் ஜாஸ்தி சுரக்கிறதுக்கு. ஆயுர்வேதிக் ப்ரெப்பரேஷன்ஸும் சம்டைம்ஸ் ஹெல்ப். பட்

0: அலோபதியில ஒன் ஆர் டூ மெடிசன்ஸ் ஆர் தேர். இப்போ வந்து மதருக்கு ஏதாவது ஒரு இப்போ சிக்கன் பாக்ஸ் வருது, அம்மை வருது, அந்த மாதிரி இருந்தா நாங்க வந்து தாய்ப்பால் கொடுக்காதேன்னு சொல்லுவோம். ஏன்னா குழந்தைக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது. பட் சகஜமா வர ஃப்ளூ ஃபீவர் அந்த மாதிரி இருந்ததுன்னா தாராளமா, இல்ல ஒரு மதருக்கு ஒரு யூரின் இன்ஃபெக்ஷன் வரதுனால ஃபீவர் வருது அப்படி எல்லாம் வந்ததுன்னா தாராளமா அவங்க வந்து குழந்தைக்கு கொடுக்க முடியும். பட் மதருக்கு ஃபீவர் ஹையா இருக்கும் போது குடுக்கறது அவ்வளவு நல்லது இல்லை. குழந்தையே குடிக்காது, ஏன்னா அது வாய் வச்சா அந்த உடம்பு சூடு இருக்கும் இல்லையா. ஜரம் குறைஞ்ச அப்புறம் கொடுக்க சொல்லுவோம். சோ மதர் டெபினட்டா ஃபீட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா, இப்போ யூரின் இன்ஃபெக்ஷன் வருது டெலிவரிக்கு அப்புறம், இல்ல சம் அதர் வைரல் ஃபீவர் வருதுன்னா, அதுக்கு வேண்டிய மருந்தும் நான் தாய்ப்பால் எடுத்து கொடுக்கறேன், அதுக்கு சேஃபா மருந்து கொடுங்கன்னா அந்த மாதிரி நிறைய மருந்துகள் இருக்கு. சோ மாத்திரையே சாப்பிடக்கூடாது தாய்ப்பால் கொடுக்கும் போதுங்கிறதும் கிடையாது. சேஃபா சில மெடிசன்ஸ் எடுத்து, காய்ச்சல் குறைஞ்ச அப்புறம் அவங்களே கொடுக்கலாம், அது ஒண்ணு. இல்லைன்னா இப்ப நிறைய தாய்ப்பால் இருந்தா நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி இவங்களும் பிரஸ்ட் மில்க் எக்ஸ்பிரஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ அம்மை மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் வருது, இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கோவிட் இருந்தது, கோவிட்ல நம்ம மதருக்கு மதர் சைல்டுக்கு கொடுக்க வேண்டாம், பேபிக்கு கோவிட் வரக்கூடாது, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஆல்டர்னேட் ஃபார்முலா மில்க் தான் கொடுப்போம். ஆனா அது வந்து அந்த பீரியடுக்கு தான், இப்போ ரெண்டு நாள் மூணு நாள்னா அது முடிஞ்ச உடனே நம்ம வி கேன் ஸ்விட்ச் பேக்.
1: இதுவரை மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேரம் 7:30. இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்கியுள்ளவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள்.
3: லோகமான்ய பாலகங்காதர திலகர் இருந்தார்ல, அவருக்கு 15 வயசுலேயே கல்யாணம் நடந்ததான். மனைவி பேர் தபிபாய், ரொம்ப பெரிய குடும்பத்து பொண்ணு, நல்ல குணம். அவங்க குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்தில் திருடர்கள் பயம் அதிகம். இந்த காலத்தில் மட்டும் என்னன்னு கேட்குறீங்களா, நீங்கள் கேட்குறது நியாயம்தான். இருந்தாலும் இந்த காலத்து திருடனுக்கும் அந்த காலத்து திருடனுக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் உண்டு. அதாவது அந்த காலத்து திருடன்லாம் நியாய அநியாயம் பார்க்கறது உண்டு, இந்த காலத்தில் அப்படி பார்க்கறது இல்லை. அந்த காலத்தில் திருட வர்றவங்கள்ட்ட கூட ஒரு தார்மீக உணர்வு உண்டான். அதாவது அப்போ உள்ள கொள்ளைக்காரங்க எதை களவாடினாலும் சரி, அரிசியை மட்டும் களவாடுறது இல்லையா, அப்படி ஒரு கொள்கை. அதனால் பாருங்கள், அந்த காலத்து பெண்கள் வந்து நகை நட்டுகளை பத்திரமாக வைக்கணும்னா பெட்டியில் வைக்கிறது இல்லை, அரிசி பானையில் போட்டு வச்சு விடுறது. இப்போல்லாம் பேங்கில் வந்து சேஃப்டி லாக்கர்னு இருக்குல்ல, அது மாதிரி அந்த காலத்தில் வந்து சேஃப்டி லாக்கருங்கிறது அரிசி பானை. இந்த வளையல், மூக்குத்தி, தோடு, இப்படி எதுவாக இருந்தாலும் அதில் போட்டு பத்திரமாக வச்சுருவாங்க. திருடம் வந்து அரிசி பானை பக்கம் போகிறதில்ல, ஏன்னா சாப்பிட்ற விஷயத்தில் கை வைக்கப்படாது, அது பாவம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். திலகரோட மனைவி தபிபாயும் அதே மாதிரி தன்னுடைய ஆபரணங்களை ஒரு அரிசி பானைக்குள்ளே போட்டு மூடி வச்சுருந்தாங்களாம். இப்படி இருந்தப்போ ஒரு நாள் ஒரு பிச்சைக்கார பொண்ணு வீடு வீடாக பிச்சை கேட்டுக்கிட்டே வந்திருக்குது. திலகர் வீட்டுக்கும் வந்து தர்மம் போடுங்க தாயே அப்படின்னு தான் அந்த பொண்ணு. அந்த அம்மா தபிபாய் காதில் இது விழுந்திருக்கு. உடனே கை நிறைய அரிசி அள்ளிக்கிட்டு வந்து போட்டிருக்கு. பாத்திரத்தில் அரிசியை போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது பளிச்சுன்னு கண்ணில் படுது. அதாவது அந்த அம்மாவோட வைர மூக்குத்தி ஒன்று அரிசியோடு சேர்ந்து அந்த பிச்சைக்கார பொண்ணு பாத்திரத்தில் போய் விழுந்துட்டுது. இந்த அம்மாவுக்கு மனசுக்குள்ளே குழப்பம், என்ன இப்படி ஆகிட்டுதே, மூக்குத்தி போயிட்டுதே, பிச்சை பாத்திரத்துலேருந்து அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு தயக்கம். வாயை திறந்து அதை கேட்கறதுக்கும் கூச்சம். திண்ணையில் உட்காந்துருந்த திலகர் இவ்வளவையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். மனைவியின் மனசுக்குள்ளே நடக்கிற மௌன போராட்டத்தை அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாராம். மனைவியை பார்த்து சொன்னாராம், தபிபாய் இது வந்து தெய்வ சம்மதம், அவளுக்கு சேர வேண்டிய மூக்குத்தி அவகிட்ட போயிட்டுது, பிச்சை பாத்திரத்தில் விழுந்த மூக்குத்தியை எடுக்க வேணாம் அப்படின்னாராம். சரின்னு சொல்லிவிட்டு மேற்கொண்டு எதுவும் சொல்லாமல் அந்த அம்மா வீட்டுக்குள்ளே போயிட்டாங்களாம். இந்த காலத்துலலாம் அது மாதிரி நடக்குமா, வெறும் அரிசியை போட்டுட்டு விவகாரம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோமா. ஒரு பெரிய மனுஷன் வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரன் வந்தான். ஐயா, நாங்கள் பிச்சைக்காரங்கள்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் வச்சுருக்குறோம், அதுக்கு நிதி சேர்க்குறோம், அதுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னானா. அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது போ அப்படின்னாராம் அவர். அப்படின்னா ஒரு 50 ரூபாயாவது கொடுங்களேன் அப்படின்னு இருக்கான். அதுவும் முடியாதுன்னு சொல்லிவிட்டார். 25 ரூபா அப்படின்னு இருக்கான். எதுவும் முடியாது அப்படின்னாராம். சரிங்க, இவ்வளவு பெரிய வீட்டுக்கு வந்துட்டு வெறுங்கையோடு திரும்புறது நல்லா இருக்காது, அதனால் சும்மா ஒரு 1 ரூபா மட்டுமாவது கொடுங்க அப்படின்னு இருக்கான். ஒரு பைசா கூட என்கிட்ட கிடையாது அப்படின்னு விட்டாராம் இவர். அப்படின்னா நீங்கள் ஒரு காரியம் பண்ணுங்களேன் அப்படின்னு ஆனாவன். என்ன செய்யணும் அப்படின்ட்டுருக்கார். எங்கள் சங்கத்தில் நீங்களும்

0: ஒரு மெம்பரா சேர்ந்துருங்க அப்படின்னா.
1: இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள், வழங்கினார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். தானம் என்பது ஒருவரின் நிலை அறிந்து அவர் கேட்ட பின் கொடுப்பது. தர்மம் என்பது கேட்காமலேயே கொடுப்பது. அதனால் தர்மம் தலை காக்கும்.

நம்மை வாழ விடாதவர் வந்து

0: தர்மம் தலை காக்கும் படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் குரலில் ஒலித்தது அந்த பாடல்.
1: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ், திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
1: புத்தம்புது காலையில் இனி உங்கள் கவனத்திற்கு மேநாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு தின சிற்றுரை கேட்கலாம்.
2: இன்று நாம் இந்தியாவின் முன்னாள் பிரதமரும் இளம் தலைமுறையின் நம்பிக்கையாக திகழ்ந்த தலைவருமான ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு அவருக்கு மரியாதை செலுத்துவதற்காக ஒன்று கூடியுள்ளோம். ராஜீவ்காந்தி அவர்கள் 1944 ஆகஸ்ட் 20 பிறந்தார். எளிமை, அமைதி மற்றும் முன்னேற்ற சிந்தனைகளை கொண்ட அவர் ஆரம்பத்தில் அரசியலில் அதிக ஆர்வம் இல்லாமல் விமானியாக பணியாற்றினார். ஆனால் தனது குடும்பத்தின் அரசியல் பின்னணி மற்றும் நாட்டின் சூழ்நிலைகள் காரணமாக அவர் அரசியலுக்குள் வந்தார். 1984 இந்தியாவின் பிரதமராக பொறுப்பேற்ற அவர் அந்நேரத்தில் இந்தியாவின் இளம் பிரதமராக வரலாற்றில் இடம் பிடித்தார். குறுகிய கால ஆட்சியிலேயே இந்தியாவின் வளர்ச்சிக்காக பல முக்கியமான மாற்றங்களை கொண்டு வந்தார். குறிப்பாக தொழில்நுட்பம், கணினி பயன்பாடு மற்றும் தொலைத்தொடர்பு வளர்ச்சிக்கு அவர் அளித்த முக்கியத்துவம் இந்தியாவை புதிய பாதைக்கு அழைத்து சென்றது. இளைஞர்களின் சக்தியில் மிகுந்த நம்பிக்கை கொண்ட அவர் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பிற்கான பல திட்டங்களை அறிமுகப்படுத்தினார். கிராமப்புற வளர்ச்சி, பெண்கள் முன்னேற்றம் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரம் வழங்கும் முயற்சிகளிலும் அவர் பெரும் பங்காற்றினார். குறிப்பாக பஞ்சாயத்துராஜ் அமைப்புகளை வலுப்படுத்த அவர் எடுத்த முயற்சிகள் இந்திய ஜனநாயகத்தின் அடித்தளத்தை மேலும் உறுதிப்படுத்தின. அவரது ஆட்சிக் காலத்தில் இந்தியா உலக நாடுகளுடன் நல்லுறவை மேம்படுத்தியது. அமைதி, ஒற்றுமை மற்றும் முன்னேற்றம் என்பவையே அவரது அரசியல் சிந்தனைகளின் அடிப்படையாக இருந்தன. ஆனால் மிகுந்த துயரத்துடன் 1991 மே 21 தமிழ்நாட்டின் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் நடைபெற்ற மனித வெடிகுண்டு தாக்குதலில் அவர் உயிரிழந்தார். அந்த நாள் இந்திய வரலாற்றில் மறக்க முடியாத கருநாளாக அமைந்தது. நாட்டின் முன்னேற்றத்திற்காக பல கனவுகளுடன் செயல்பட்ட ஒரு தலைவரை இந்தியா இழந்தது. ஒரு தலைவர் மறைந்தாலும் அவர் நாட்டிற்காக செய்த சேவைகள் என்றும் மறையாது. ராஜீவ்காந்தி அவர்கள் நாட்டின் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கும் விதைத்த விதைகள் இன்று பல வடிவங்களில் வளர்ந்து வருகின்றன. அவரது தொலைநோக்கு சிந்தனைகள் இன்னும் இந்தியாவின் வளர்ச்சிப் பயணத்தில் வழிகாட்டியாக உள்ளன. இந்த நினைவு நாளில் அவருடைய தியாகத்தையும் நாட்டு பற்றியும் நினைவு கூர்ந்து ஒற்றுமை, அமைதி மற்றும் முன்னேற்றம் நிறைந்த இந்தியாவை உருவாக்க நாம் அனைவரும் உறுதி மேற்கொள்வோம்.
1: உங்கள் கவனத்திற்கு பகுதியில் மேநாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு தின சிற்றுரை கேட்டீர்கள். நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 8:02 அமைதியின் தூதுவர் மேநாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு தின சிறப்புரை வழங்குகிறார் எம். சுமித்ரா அவர்கள்.

0: உன்னை கொடு என்னை தருவேன் படத்திற்காக ராஜேஷ் பாடிய பாடல் அது.
1: நகர்வலம். கோடையும் உணவு பழக்கமும்.
2: இயற்கையில் வெப்பம் தனது உச்சத்தை அடையும் காலம் கோடைக்காலமாகும். வழக்கமான பருவங்களில் ஒன்றான இது நமது வாழ்க்கை முறை, உடல்நலம், உணவு பழக்கம் என அனைத்திலும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உடல் வெப்பநிலை கட்டுக்கடங்காமல் போவதையும் வியர்வை மிகுதியாக வெளியாவதையும் நாம் உணரலாம். இத்தகைய மாற்றங்களுக்கு ஏற்ப நாம் உண்ணும் உணவில் சிறிய மாற்றம் கொண்டு வருவது முக்கியமானதாகும். கோடை காலத்தில் நாம் உட்கொள்ளும் உணவு உடலின் நீர் சத்து சமநிலையை காப்பதிலும் உடல் வெப்பத்தை குறைப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. வெப்பம் காரணமாக உடலிலிருந்து வெளியேறும் வியர்வையுடன் நீர் மற்றும் முக்கியமான உப்புகளும் வெளியேறுகின்றன. இதனால் உடல் சோர்வு, தலைச்சுற்றல், உடல்நல குறைவு போன்ற பல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. எனவே கோடை காலத்துக்கு ஏற்ற உணவுகளை தேர்ந்தெடுப்பதில் உடல் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கிய பங்கு உண்டு. கோடைக்காலம் என்பது வெப்பம் மற்றும் வறட்சியின் அடையாளமாகும். குறிப்பாக கிரீஷ்மம் என்று அழைக்கப்படும் இந்த பருவத்தில் சூரியனின் கதிர்கள் அதிக வெப்பத்தை வெளிப்படுத்துகின்றன. வெப்பத்தின் அளவு அதிகமாகும் போது நம் உடலின் வியர்வை சுரப்பிகள் மிகவும் சுறுசுறுப்பாகி உடலின் வெப்பத்தை சமன்படுத்த முயல்கின்றன. இதனால் அதிக

0: சேர்வை வெளியேறும் போது உடலில் நீர் மற்றும் எலக்ட்ரோலைட்டுகளின் அளவு குறைந்து நீர்ச்சத்து இழப்பு ஏற்படுகிறது. இதனால் உடல் சோர்வு, களைப்பு மற்றும் பசியின்மை போன்ற பாதிப்புகள் ஏற்படலாம். அதிக வெப்பமானது உணவை விரைவில் கெட்டுப்போகும் தன்மையை உருவாக்குகிறது. எனவே கோடைக்காலத்தில் உணவை நீண்ட நேரம் சமைத்து வைக்காமலும் கெடாமல் பாதுகாத்து உடனுக்குடன் உட்கொள்வது முக்கியமாகும். கோடை காலத்துக்குரிய உணவு வகைகளில் நாம் உண்ணும் உணவுகள் உடலுக்கு குளிர்ச்சியை தருவதாகவும் நீர்ச்சத்தை வழங்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். தர்பூசணி, முலாம்பழம், வெள்ளரிப்பழம் போன்ற பழங்கள் அதிக அளவு நீர்ச்சத்தை கொண்டிருக்கின்றன. இவை உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ள உதவுகின்றன. மோர், இளநீர், நுங்கு, வெள்ளரிச்சாறு, எலுமிச்சை பானம் போன்றவை உடலுக்கு தேவையான நீரை வழங்கி வெப்பத்தை குறைக்கின்றன. செயற்கை சர்க்கரை பானங்கள் மற்றும் குளிர்பானங்கள் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் என்பதால் அவற்றை முற்றிலும் தவிர்ப்பது நல்லதாகும். கஞ்சி, பழைய சோறு, கூழ், காய்கறி சூப் போன்றவை எளிதில் செரிமானமாகி உடலுக்கு சக்தியை கொடுக்கும். கீரை மற்றும் காய்கறிகள், வெள்ளரி, பீட்ரூட், புடலங்காய், பாகற்காய், முருங்கைக்கீரை, அரைக்கீரை போன்றவை கோடைக்காலத்திற்கு மிகவும் ஏற்ற உணவாகும். கம்பு, சோளம், கேழ்வரகு, வரகு போன்ற சிறுதானியங்கள் உடலுக்கு குளிர்ச்சியை தருவதோடு நார்ச்சத்துக்களும் மிகுந்தவையாகும். கோடையில் காரமான எண்ணெயில் பொறித்த உணவுகளை தவிர்க்க வேண்டும். ஜங்க் ஃபுட், பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்க்க வேண்டும். அதிக சர்க்கரை மற்றும் உப்பு கொண்ட உணவுகள், மது, தேநீர், காஃபி போன்ற வெப்பத்தை உண்டாக்கும் பானங்கள், அதிக புரதம் மற்றும் கடினமான இறைச்சி பொருட்கள் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும். நேரடியாக வெயிலில் செல்வதை தவிர்த்து குளிர்ச்சியான இடங்களில் தங்கவும். இறுக்கமான செயற்கை துணிகளை தவிர்த்து பருத்தி ஆடைகளை அணியலாம். குறுகிய இடைவெளிகளில் சிறிய அளவிலான உணவை எடுத்துக் கொள்வது செரிமானத்திற்கு உதவும். அதிக உடற்பயிற்சியை தவிர்த்து குளிர்ச்சியான நேரங்களில் லேசான உடற்பயிற்சி செய்யலாம். வெளியில் உணவு வாங்கி சாப்பிடும் பழக்கத்தை குறைத்து முடிந்தவரை வீட்டில் தயாரிக்கப்பட்ட சுத்தமான உணவுகளை அருந்துதல் நலம். கோடை வெப்பம் ஏற்படுத்தும் உடல் ரீதியான பாதிப்புகளில் மிக முக்கியமானது ஹீட் ஸ்ட்ரோக் எனப்படும் வெப்பத்தாக்குதலாகும். இதன் மூலம் மயக்கம் அடைபவர்கள் பலர், அவர்களின் முதியோரும் குழந்தைகளும் உயிரிழப்பது கூட உண்டு. இவ்வகை மரணங்கள் ஆண்டுதோறும் இந்தியாவில் அதிகரித்து வருவதை புள்ளி விவரங்கள் குறிப்பிடுகின்றன. எனவே இந்த கோடை காலங்களில் பகல் 11 மணியிலிருந்து பிற்பகல் 4 மணி வரை வெளியில் செல்வதை தவிர்ப்பது நன்று. கோடை காலத்தில் நீர்ச்சத்து குறைபாடு ஒரு பொதுவான பிரச்சனையாகும். கடுமையான நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டால் உடனே மருத்துவர் உதவியை நாடுதல் மிக முக்கியம். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் இளவேனில் காலத்தை போன்றே இனிமையான கோடை காலத்தையும் கடக்கலாம்.
1: கோடையும் உணவு பழக்கமும். எழுதியவர் கே மந்திரமூர்த்தி, வாசித்தவர் விஜய்.
2: சென்று வந்தோம் நகர்வலம். நேரம் 7:51:35.

0: அபியும் நானும் படத்திற்காக ஒலித்தது சாதனா சர்க்கம் குழுவினரோடு பாடிய பாடல். புத்தம் புது காலையில் தொடர்கிறது.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ள முருகனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். சுறுசுறுப்புக்கு மிகவும் பொருத்தமான உயிரினம் எறும்பு. கிராமத்துல எப்பவும் பரபரப்பா இருக்கிறவரை பார்த்து அவர் எறும்பு மாதிரிங்க அப்படின்னு பெருமையா சொல்லுவாங்க. குழுவா வாழும் உயிரினம் எறும்பு. தனித்தனியா இருக்காது, ஆறு கால்களை கொண்டது. தாவர இனம் தோன்றி பரவிய பின் உலகில் தோன்றியது இந்த எறும்பு. பூமியில 10,000 டிரில்லியன் எறும்புகள் இருக்கிறதா விஞ்ஞானிகள் மதிப்பிட்டு இருக்காங்க. இது என்ன என்னவா முடியும், ஒரு குத்து மதிப்பா சொல்றது தானே. வெப்ப மண்டல பகுதிகளில் தான் எறும்புகள் அதிகம் வாழ்கின்றன. எறும்புல 22,000 இனங்கள் இருக்கிறதா பூச்சியியல் துறை நிபுணர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எறும்பின் சுறுசுறுப்பை தேனீக்கள் கூட ஒப்பிட்டு பேசுவாங்க. தேனீக்களுக்கு இருப்பது போலவே நுட்பமான தொடர்பு திறன் எறும்புகளுக்கும் உண்டு. இவற்றின் உடலில் உள்ள ஒருவித ரசாயன கலவையால் குறிப்பிட்ட அளவு தூரத்தில் உள்ள உணவை கண்டறியும் சக எறும்புகளுக்கு இத்தகவலை பரிமாறும். முருகனையா, கடுமையான மழை வெள்ளத்தின் போது தண்ணீர மூழ்காம இருக்க தன்னுடைய உடல் அமைப்பை பலவாறாக மாற்றிக்கொள்ளும் திறன் படைத்தவை எறும்புகள். நெருப்பெரும்பு என்னும் வகை குழுவா இயங்கி தண்ணீர மூழ்காம பார்த்து கொள்ளுமா. அவை ஒன்றாக பிணைந்து காற்று புகாத வண்ணம் மிதவை போன்ற அமைப்பை உருவாக்குமா. அதை படகு போல பயன்படுத்தி கொள்ளுமா. அந்த படகுல 1,000 எறும்புகள் அடுக்கடுக்கா பற்றி படர்ந்து தப்பும். சுள்ளெரும்புன்னு ஒரு வகை இருக்கு, அசைவ உண்ணி. இது சாமி எறும்புன்னு ஒண்ணு இருக்கு, இது சைவ உண்ணி. எறும்புகளை பத்தி உலகம் முழுக்க அசைவ உண்ணி எறும்புகள் சைவ உண்ணி எறும்புகள் பத்தி நிறைய ஆராய்ச்சிகள் நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. எறும்பு ஊற கல்லும் தேயும் என்பது முதுமொழி. அதாவது முயற்சியை தொடர்ந்து செய்வோருக்கு வெற்றி கிடைத்தே தீரும்ங்கிறதுக்காக சொன்ன முதுமொழி. எறும்புகளிடமிருக்கும் சுறுசுறுப்பு தன்மை ஒற்றுமை உணர்வை நாம கத்துக்கணும், கடைபிடிக்கணும். எறும்புகள் ஈரத்தன்மைக்காகத்தான் படையெடுத்து அங்கங்க வரிசை வரிசையா போய்கிட்டே இருக்கும். எங்க ஈரம் கிடைக்குதோ அங்க எறும்புகளை பார்க்கலாம். கோடை காலத்துல இந்த ஈரப்பதம் இல்லாமத்தான் மனித இனமும் நிறைய சிரமப்படுது. அதே போலத்தான் எறும்புகளும். முருகனையா, எறும்புகளுக்கும் இனிப்பு ரொம்ப பிடிக்கும் நம்மளை போல. அப்புறம் மற்ற பூச்சி இனங்களின் முட்டைகளையும் உண்ணக்கூடியவை. கருப்பு நிறத்தில் இருக்கும் எறும்புகள் அல்லது தோட்டத்து எறும்புகள் நம்மை கடிக்காது, எந்த தொந்தரவும் செய்யாது. ஆனா பொதுவா எறும்புகள் பல இடங்களில் இருந்து வருபவை. கண்ட கண்ட கழிவுகள் மேலெல்லாம் உக்காந்துட்டு தான் வரும். நாம திறந்து வச்சிருக்கோம் உணவு பண்டங்கள் மேலையும் உக்காந்து நோய் நொடிகளை உண்டாக்குபவை அல்லது பரப்புபவை இந்த எறும்புகள். எந்த உயிரினமாயிருந்தாலும் சரி, அது வாழ்வதற்கேற்ற சூழல் நல்லா இருக்கணும். நல்லா இல்லைன்னா அவை வாழ்வதற்கு உரிய சூழலை தேடி வரும். இதற்கெல்லாம் அடிப்படை யாரு,

0: ஆர் என்று கடுதாசியில் எழுதுபவர் உட்பட அனைத்து மனித இனமும் தான். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
2: வழங்கியவர் பி சரவணன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
3: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். உணவு பாதுகாப்பு மற்றும் வறுமை ஒழிப்பில் நீண்டகாலம் பங்களிப்பு செய்ததற்காக உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு ரோம் நகரில் வழங்கப்பட்டது. 5 நாடுகள் பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் தாயகம் வந்தடைந்தார். எதிர்காலத்தில் போக்குவரத்திற்கு மின்சார வாகனங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி தெரிவித்துள்ளார். இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலரை கடந்துள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலம் ஃபால்டா சட்டப்பேரவைத் தொகுதியில் மறுவாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று தீவிரவாத எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் காங்கிரஸ் கட்சியினர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் காலை 10 மணி அளவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பட்டா பெயர் மாற்றம் செய்வதற்கு லஞ்சம் கேட்டதாக கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். திருவாரூரில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை சார்பில் நாளை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எபோலா வைரஸ் தடுப்புக்காக 2 வகை தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டு வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி 3-3 என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிவடைந்தது. ஜெனீவாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
2: நேரம் 8:02. ஆகாஷ்வாணி

0: அமைதியின் தூதுவர் மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்களின் நினைவு தின சிறப்புரை. வழங்குபவர் எம் சுமித்ரா அவர்கள்.
1: அரசியல் அதிகாரத்தை ஒரு பொறுப்பாக மட்டுமே பார்த்து இந்தியாவின் எதிர்காலத்திற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த ஒரு உன்னத மனிதர், நாட்டை நவீனமயமாக்கவும் 21ஆம் நூற்றாண்டுக்கு தயார்படுத்தவும் கணினி மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்திற்கு அடித்தளம் அமைத்து உள்நாட்டில் அமைதியை நிலைநாட்டிய நல்லிணக்க நாயகர் மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு தினம் இன்று. இன்றைய தினமானது பயங்கரவாத எதிர்ப்பு தினமாகவும் அனுசரிக்கப்படுகிறது. பயங்கரவாதம் மற்றும் வன்முறையின் அபாயங்களை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, அமைதியை மேம்படுத்துவது மற்றும் தேசிய ஒற்றுமைக்கு அச்சுறுத்தலாக விளங்கும் சக்திகளுக்கு எதிராக ஒன்றுபட்ட நடவடிக்கைகளை ஊக்குவிப்பது ஆகியவற்றை இந்நாள் நோக்கமாக கொண்டுள்ளது. மனிதர்களுக்குள் பாகுபாடற்ற அன்பு பாராட்டுவது, ஜாதி மத மொழி எல்லைகளை கடந்து நாம் அனைவரும் ஒருதாய் மக்கள் என்ற உணர்வோடு வாழ்வதுதான் நல்லிணக்கம். இந்த உன்னத பண்பை தன் வாழ்நாள் முழுவதும் போற்றி வளர்த்தவர் ராஜீவ்காந்தி அவர்கள். 1944ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 20 அன்று மும்பையில் பாரம்பரியமிக்க நேரு குடும்பத்தில் இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி மற்றும் ஃபெரோஸ் காந்தி ஆகியோரின் மூத்த மகனாக பிறந்தார். தனது ஆரம்ப கல்வியை டெஹ்ராடூனில் உள்ள புகழ்பெற்ற டூன் பள்ளியில் முடித்த அவர் பின்னர் லண்டனில் உள்ள கேம்பிரிட்ஜ் ட்ரினி

டி கல்லூரி மற்றும் இம்பீரியல் கல்லூரியில் இயந்திர பொறியியல் பயின்றார். அறிவியல் பூர்வமான சிந்தனையும் நவீன உலகை குறித்த தெளிவான பார்வையும் அவருக்கு இக்காலகட்டத்தில்தான் உருவானது. அரசியல் குடும்பத்தில் பிறந்தாலும் அவருக்கு ஆரம்பத்தில் அரசியலில் ஈடுபட விருப்பமில்லை. தனது சொந்த உழைப்பில் வாழ விரும்பிய அவர் வணிக ரீதியான விமானி உரிமம் பெற்று விமான நிறுவனம் ஒன்றில் விமானியாக தன் பணியை தொடங்கினார். எளிய மனிதராக அமைதியான வாழ்க்கையை தன் குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தார். அவரது தம்பி சஞ்சய் காந்தியின் எதிர்பாராத மறைவுக்கு பிறகு தாயாருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் 1981 அமைதி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு முதலாக நாடாளுமன்ற உறுப்பினரானார். அரசியல் சூழ்நிலைகள் அவரை விரும்பியோ விரும்பாமலோ பொது வாழ்விற்குள் இழுத்து வந்தன. 1984 அக்டோபர் 31 மேனாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்களின் மறைவுக்கு பிறகு தேசத்தை கட்டிக்காக்கும் பொறுப்பு ராஜீவ்காந்தி அவர்களின் தோள்களில் விழுந்தது. தனது 40வது வயதில் இந்தியாவின் மிக இளம் வயது பிரதமராக பொறுப்பேற்றார். இந்தியாவின் இன்றைய தகவல் தொழில்நுட்ப புரட்சிக்கு அடித்தளமிட்டவர் ராஜீவ்காந்தி அவர்கள் ஆவார்கள். 1980களிலேயே இந்தியாவின் எதிர்காலம் கணினியிலும் தொலைத்தொடர்பிலும் தான் உள்ளது என்பதை அவர் தீர்க்க தரிசனமாக உணர்ந்திருந்தார். அக்காலத்தில் கணினியை கொண்டு வந்தால் வேலைவாய்ப்புகள் பறிபோகும் என்ற பலர் விமர்சித்த போதிலும் தொழில்நுட்பமே ஏழைகளின் முன்னேற்றத்திற்கான கருவி என்று கூறி ஷாம் பிட்ரோடா போன்ற வல்லுநர்களின் உதவியோடு தொலைத்தொடர்பு மற்றும் கணினி புரட்சியை ஏற்படுத்தினார். உள்ளாட்சி அமைப்புகளுக்கு புதிய உயிர் கொடுக்கும் வகையில் 3 பஞ்சாயத்து ராஜ்ய முறையை கொண்டு வர சட்ட வடிவமைப்பு செய்தார். இதன் மூலம் கிராம பஞ்சாயத்துகள், பேரூராட்சிகள், நகராட்சிகள் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகளாக மாற வழிவகை செய்யப்பட்டது. உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டை கட்டாயமாக்கினார். இதன் விளைவாக இந்தியாவின் கிராமப்புறங்களில் லட்சக்கணக்கான பெண் தலைவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்களாக உருவெடுத்து சமூக மாற்றத்திற்கு வித்திட்டனர். இந்தியாவின் மனிதவளத்தை மேம்படுத்த கல்வியே மிக சிறந்த ஆயுதம் என்பதை உணர்ந்து 1986 தேசிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்தினார். கல்வித்துறையை நவீனமயமாக்குவதும் அனைவருக்கும் தரமான கல்வி கிடைப்பதும் இதன் நோக்கமாக இருந்தது. ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்ற போது பஞ்சாப், அஸ்ஸாம், மிசோரம் போன்ற மாநிலங்களில் உள்நாட்டு கலவரங்களும் தீவிரவாத போக்குகளும் உச்சத்தில் இருந்தன. வன்முறையால் எதையும் சாதிக்க முடியாது, பேச்சுவார்த்தை மூலமே அமைதியை நிலைநாட்ட முடியும் என்று அவர் உறுதியாக நம்பினார். உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு மோதல்களுக்கு தீர்வு காண அமைதி பேச்சுவார்த்தைகள் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தங்களை மேற்கொண்டார். அசாமில் சட்டவிரோத குடியேற்றத்தை காரணமாக கொண்டு 6 தொடர் போராட்டம் நடைபெற்று வந்தது. 1985 ஆகஸ்ட் 15 அனைத்து அசாம் மாணவர் சங்கம் மற்றும் அசாம் கணசங்கிராம் பர்ஷத் அமைப்புகளுடன் மத்திய அரசு சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தி அசாம் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதனால் வடகிழக்கு மாநிலங்களில் ஜனநாயகம் மற்றும் அமைதி திரும்பியது. வடகிழக்கு இந்தியாவின் மிக வெற்றிகரமான அமைதி ஒப்பந்தமாக கருதப்படுவது மிசோரம் அமைதி ஒப்பந்தமாகும். இது June 30, 1986 கையெழுத்தானது. மிசோ தேசிய முன்னணி தலைவர் லால் தெங்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கிளர்ச்சியாளர்கள் தங்கள் ஆயுதங்களை அரசிடம் ஒப்படைத்தனர். 1987 மிசோரமிற்கு முழு மாநில அந்தஸ்து வழங்கப்பட்டு அமைதியான முறையில் தேர்தல்கள் நடத்தப்பட்டது. இந்திரா காந்தி அவர்களின் மறைவிற்கு பிறகு பஞ்சாபில் நிலவிய கடுமையான கொந்தளிப்பை தணிக்க தொடர் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு July 24, 1985 ராஜீவ்காந்தி

அவர்களும் சிரோன்மணி அகாலிதளத்தின் தலைவர் ஹர்ஷந்த் சிங் லோங்கோவால் அவர்களும் பஞ்சாப் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். சண்டிகரை பஞ்சாபின் தலைநகராக மாற்றுவது கலவரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு மற்றும் அண்டை மாநில நதிநீர் பகிர்வு பிரச்சினைகளை தீர்க்க நடுவர் மன்றம் அமைப்பது என பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டு பஞ்சாபில் மீண்டும் ஜனநாயகம் மலர வழிவகை செய்யப்பட்டது. தன் அரசியல் லாபங்களை கருதாமல் நாட்டின் ஒருமைப்பாடே முக்கியம் என்று கருதி இந்த வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தங்களை அவர் நிறைவேற்றினார். இந்தியாவின் வளர்ச்சி என்பது அதன் அண்டை நாடுகளின் அமைதியோடும் பிணைக்கப்பட்டுள்ளது என்பதை ராஜீவ்காந்தி அவர்கள் அறிந்திருந்தார். இலங்கையில் நிலவிய இனப்பிரச்சினைக்கு அரசியல் ரீதியான தீர்வு காணவும் அங்குள்ள தமிழ் மக்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் 1987 இலங்கை அதிபர் இணைந்து இந்திய இலங்கை அமைதி ஒப்பந்தத்தை மேற்கொண்டார். உலக அரங்கில் அணு ஆயுத போட்டியை குறைக்கவும் முழுமையான அணு ஆயுத ஒழிப்பை வலியுறுத்தியும் ஐக்கிய நாடுகள் சபையில் அவர் ஆற்றிய உரைகள் அவரை ஒரு உலகளாவிய அமைதி தூதராக நிலைநிறுத்தின. ராஜீவ்காந்தி அவர்கள் எப்போதுமே மக்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டவர். அச்சுறுத்தல்கள் மற்றும் பாதுகாப்பு எச்சரிக்கைகள் இருந்தபோதிலும் எளிய மக்களிடம் நேரடியாக சென்று கைகுலுக்குவதையும் அவர்களின் குறைகளை கேட்பதையும் வழக்கமாக கொண்டிருந்தார். அமைதிக்காக அவர் எடுத்த முயற்சிகளை அவரது இறப்பிற்கு காரணமாக அமைந்தது. தனது 47வது வயதிலேயே இந்திய தேசத்தின் ஒற்றுமைக்காகவும் நல்லிணக்கத்திற்காகவும் தன் இன்னுயிரை தியாகம் செய்தார். அவரது அரும்பெரும் சேவையை பாராட்டி இந்திய அரசு அவருக்கு நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதை வழங்கி கௌரவித்தது. நல்லிணக்க நாயகர் ராஜீவ்காந்தி அவர்கள் இன்று நம்மிடையே மறைந்திருக்கலாம். ஆனால் அவர் விதைத்த டிஜிட்டல் இந்தியாவின் கனவுகளும் அவர் போற்றிய மத சார்பற்ற நல்லிணக்க சிந்தனைகளும் என்றும் அழியாதவை. ஜாதி மத மொழி பூசல்களால் தேசம் பிரிக்கப்படக்கூடாது. அனைவரும் இந்தியர் என்ற ஒற்றை அடையாளத்தின் கீழ் ஒன்றிணைய வேண்டும் என்பதே நாம் அவருக்கு செலுத்தும் உண்மையான அஞ்சலியாகும்.

அமைதியின் தூதுவர் மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்களின் நினைவு தின சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் எம் சுமித்ரா அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

0: tourism to strengthen dialogue between the two ancient civilizations. Center ropes in major social media platforms to crack down on rumors and fake paper leak claims ahead of NEET UG re-examination. West Bengal government begins handing over land to BSF for barbed wire fencing along Indo-Bangladesh border. Repolling begins in Falter Assembly constituency of West Bengal. And in IPL cricket, Kolkata Knight Riders beat Mumbai Indians by 4 wickets to keep their playoff hopes alive. And with that, we end the morning news. Have a great day.
1: நேரம் 8:30.
2: ஆகாஷ்வாணி சர்வதேச தேயிலை தினத்தையொட்டி குன்னூர் இந்திய தேயிலை வாரியத்தின் செயல் இயக்குநர் எம் பரணிகுமார் அவர்கள் வழங்கும் உரை இடம்பெற கேட்கலாம்.
3: அகில இந்திய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இந்திய தேயிலை வாரியத்தின் சார்பாக என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று 21/5/2026 சர்வதேச தேயிலை தினமானது கொண்டாடப்பட்டு வருகிறது. நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச தேயிலை தின வாழ்த்துக்கள். முதன்முறையாக யுனைடெட் நேஷன்ஸின் கீழ் செயல்படும் FAO என்று சொல்லக்கூடிய ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் கடந்த 2020 மே மாதம் 21 சர்வதேச தேயிலை தினமாக அங்கீகரித்தது. அன்று முதல் வருடந்தோறும் சர்வதேச தேயிலை தினமானது மே 21 கொண்டாடப்பட்டு வருகிறது. தேயிலையின் மகத்துவத்தை இவ்வுலகம் முழுவதும் உள்ள மனித சமுதாயம் அறிந்து கொள்ளும் வகையிலும் தேயிலை தொழில் சார்ந்த லட்சோப லட்ச விவசாயிகள், தேயிலை தூள் விற்போர், வாங்குவோர் மற்றும் ஏற்றுமதி செய்வோர் ஆகியோரின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் இந்த தேயிலை தினமானது FAO உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஏறக்குறைய கடந்த 70 மேலாக இந்திய தேயிலை வாரியமானது தேயிலை தொழில் சார்ந்த அனைத்து பிரிவினருக்கும் ஓர் உயிர் நாடியாக செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த முறை 7வது தேயிலை வாரியம் சர்வதேச தேயிலை தினத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்து வெகு விமர்சையாக கொண்டாடி வருகிறது. உண்மையில் தேயிலையானது பல வகையான மருத்துவ குணங்களை உள்ளடக்கிய ஒரு மூலிகையாகும். இதில் உள்ள வைட்டமின்கள், தாதுக்கள், ஃப்ளேவனாய்டுகள் மற்றும் கேட்டகின்கள் நம் உடலுக்கு நோய் எதிர்ப்பு திறனை கொடுத்து பல்வேறு நோய்களிலிருந்து நம் உடலை பாதுகாக்க உதவுகிறது. இத்தகைய மருத்துவ குணம் கொண்ட தேநீரை ஒவ்வொருவரும் தனக்கே உரிதான பானையில் தயாரித்து பருகி வருகின்றனர். தேயிலையில் உள்ள அனைத்து மருத்துவ குணங்களையும் பெறுவதற்கு முறையான வகையில் தேநீரை தயாரிக்க வேண்டும். சிலருடைய சுய லாபத்திற்காக இந்த அற்புத மருத்துவ குணம் கொண்ட தேயிலையில் கலப்படம் செய்து நுகர்வோரின் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கின்றனர். எனவே தேயிலையின் தரத்தை அறிய நாம் பருகும் சாதாரண நீரில் ஒரு சிட்டிகை அளவிற்கு தேயிலை தூளை சேர்க்கும் பொழுது சாயம் பிரிந்தால் அது கலப்படம் செய்யப்பட்ட தூளாகும். தேயிலையின் இயற்கையான சாயம் கொதிக்க வைத்த நீரில் மட்டுமே இறங்க வேண்டும். இத்தகைய அற்புத பானத்தில் மகிமையை பொதுமக்களுக்கு எடுத்து சொல்ல இந்திய தேயிலை வாரியமானது பல்வேறு யுக்திகளை கையாண்டு வருகிறது. இந்த சீர்மிகு தேயிலை தினத்திற்கு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்தேறி வருகிறது. இதன் ஒரு கட்டமாக விவசாயிகளுக்கு தேயிலையின் தரம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கடந்த 18/5/2026 முதல் 1 காலத்திற்கு கருத்தரங்குகள் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்து வருகிறது. தென்னிந்திய அளவில் நன்றாக செயல்படும் சுய உதவி குழுக்கள் மற்றும் தேயிலை விவசாய உற்பத்தி சங்கங்களை தேர்ந்தெடுத்து இந்த நாளில் அங்கீகாரம் அளித்து இந்திய தேயிலை வாரியம் ஊக்கப்படுத்தி வருகிறது. ஸ்பெஷல்டி என்று சொல்லக்கூடிய தனித்துவம் மிக்க தேயிலையை தயாரிக்கும் சிறு விவசாயிகள் தங்கள் தேயிலை தூளை காட்சிப்படுத்தி பொதுமக்களிடையே அதன் மருத்துவ குணங்களை விளக்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் தகுந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பலதரப்பட்ட பொதுமக்களுக்கும் தேயிலையின் நற்குணங்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தேயிலை சம்பந்தமான வினாடி வினா, வண்ணம் தீட்டும் போட்டி, ஸ்லோகன் ரைட்டிங் போட்டி, தேநீர் தயாரிக்கும் போட்டி ஆகியவற்றிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் நுகர்வோருக்கு நல்ல தரமான தேநீர் பருகுவதை ஊக்கப்படுத்தும் வகையில் இன்று இலவச தேநீர் வழங்குவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேயிலை தோட்ட தொழிலாளர்கள், சுய உதவி குழுக்கள் மற்றும் உழவர் உற்பத்தி சங்கங்களை சேர்ந்த சிறு விவசாயிகள் பயன்பெறும் வகையில்

0: இலவச மருத்துவ முகாமிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்புற நடந்தேறி வருகிறது. மிக முக்கியமாக இத்தகைய நிகழ்ச்சிகளை இந்த நாள் மட்டுமல்லாமல் வருடம் முழுவதும் தேயிலை வாரியமானது வெவ்வேறு காலகட்டங்களில் தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக கடந்த வருடத்தில் தேயிலை வாரியத்தின் குன்னூர் மண்டல அலுவலகம் வாயிலாக தென்னிந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. அந்த வகையில் சுமார் 25 லட்சம் அஞ்சலகத்துறை சிறு சேமிப்பு கணக்கு புத்தகங்கள் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அந்தந்த பிராந்திய மொழிகளில் அச்சடிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது. இது மட்டுமல்லாமல் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பயன்பெறும் வகையில் தென்னிந்தியாவில் உள்ள பிரதான ரயில் நிலையங்கள், பயணிகள் பயணிக்கும் ரயில்கள் மற்றும் விமான நிலையங்களில் விழிப்புணர்வு விளம்பரங்கள் ஒளிபரப்பப்பட்டன. பெருநகரங்களில் விளம்பர பதாகங்கள் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. குறைந்த நேரத்தில் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடையும் வகையில் செய்தித்தாள், தொலைக்காட்சி மற்றும் வானொலி வாயிலாக தென்னிந்தியா முழுவதும் தீயிலையின் தரம் குறித்து விழிப்புணர்வு செய்யப்பட்டது. இளம் தலைமுறையை சார்ந்த பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தேயிலையின் மருத்துவ குணங்களை விளக்கி பல்வேறு வகையான தேயிலையை காட்சிப்படுத்தி தேயிலை தொழில் சார்ந்த வேலை வாய்ப்புகளையும் எடுத்துரைக்கும் வகையில் தென்னிந்தியா முழுவதும் சுமார் 120 பள்ளி, கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் கருத்தரங்குகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு மாணவ சமுதாயத்திடம் ஏகோபித்த வரவேற்பை பெற்றது. மேலும் தெலங்கானா மாநிலத்தில் மாநில அளவில் நடைபெற்ற சிறந்த தேநீர் தயாரிக்கும் போட்டியையும் கேரள மாநிலத்தில் மாத்ருபூமி நாளிதழ் நடத்திய தேயிலை சார்ந்த கருத்தரங்கையும் ஊட்டி அல்ட்ரா என்று சொல்லக்கூடிய இந்திய மற்றும் வெளிநாட்டு சார்ந்த போட்டியாளர்கள் பங்கு பெற்ற மாரத்தான் ஓட்டத்தையும் இந்திய தேயிலை வாரியம் ஸ்பான்சர் செய்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தென்னிந்தியாவில் நடத்தப்பட்ட பிரத்யேகமான ட்ரேட் ஃபேர் மற்றும் பொருட்காட்சிகளிலும் கலந்து கொண்டு பல்வேறுபட்ட தேயிலையை காட்சிப்படுத்தி அதன் மகத்துவம் எடுத்துரைக்கப்பட்டது. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், உலகிலேயே அதிக வாழ்நாளுடன் வாழக்கூடிய மக்களை கொண்ட நாடுகள் சீனா மற்றும் ஜப்பான். இதற்கு முழு முதல் காரணம் அவர்கள் தேநீர் அருந்தும் பழக்கம் உடையவர்கள் என்று கருதப்படுகிறது. இறுதியாக உங்கள் அனைவருக்கும் இந்திய தேயிலை வாரியத்தின் சார்பாக
1: நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச தேயிலை தின வாழ்த்துக்கள்.
0: தரமான தேநீரை அருந்தி வாழ்வை வளமாக வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.
2: இதுவரை சர்வதேச தேயிலை தினத்தையொட்டி குன்னூர் இந்திய தேயிலை வாரியத்தின் செயல் இயக்குநர் எம் பரணிகுமார் அவர்கள் வழங்கிய உரை இடம்பெற கேட்டீர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி உதகமண்டலம்.

0: சுதா ரகுநாதன் குரலில் ஒலித்த அந்த பாடலின் படம் வாரணமாயிரம்.
1: வானொலிக்கு 90.
2: மேனாள் பண்ணை வானொலி அலுவலர் டி ஞானசூரிய பகவான் அவர்கள் வானொலி பற்றிய தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்.
3: எனக்கு இருந்த ஆர்வத்தின் காரணமாக வானொலியில 1978 வானொலியில நான் இங்க சேர்ந்தேன். சாமக்கோடாங்கி சங்கரலிங்கம் வந்து ஒரு நிகழ்ச்சி, நல்ல காலம் பிறக்குது அப்படின்ற தலைப்புல. உங்களுக்கு தெரியும், நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு சொன்னா ஒரு குடுகுடுப்புக்காரன் வந்து குடுகுடுப்பை அடிச்சுட்டு காலையில வந்து அந்த வீட்டுக்கு எதிர்த்தாப்புல குறி சொல்றவர். அந்த நிகழ்ச்சிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்தது. அதனுடைய தொடக்கத்தை வந்து உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது அம்மா தாய் மாரி மகமாயி மணிமந்திர சேகரிய ஆயி உமைய அகிலாண்டே ஈஸ்வரிய மக்களா கேளுங்க மகமாயி வாக்கு இது, ஜனங்களா கேளுங்க ஜக்கம்மா வாக்கு இது.

0: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நினைவுகளும் நவீனமும் குறித்த நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே, நம்ம ஆகாஷ்வாணி 90 வயதை கடக்கும் இந்த தருணத்துல நினைவுகளும் நவீனமும் என்ற தலைப்புல நேர்முகம் மேற்கொள்ள போறோம். இப்போ நம்மளோட இணைந்திருப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா வினாடி வினா ஆசிரியர் TK பத்மநாபன் அவர்கள். சொல்லுங்க சார், ஆகாஷ்வாணிக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன?
2: வணக்கம். நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க என்னுடைய நிகழ்ச்சிகள், வினாடி வினா நிகழ்ச்சிகளை கேட்டிருப்பீங்க. நான் அதாவது என்ன சொல்லணும்னா, நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய பெரும்பாலான நாட்கள் நான் வானொலியோட தொடர்பு கொண்டிருக்கேன். நான் வந்து ஏறக்குறைய 40 வருடங்களுக்கு மேலாக வினாடி வினா நிகழ்ச்சிகள் நடத்தி வருகின்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் குவிஸ்ஸு, வானொலியினுடைய வரலாற்றை பற்றியே ஒரு வினாடி வினா நிகழ்ச்சி நடத்தியிருக்கேன். இப்படி பல்வேறு வகையான சிறப்பு வினாடி வினா நிகழ்ச்சிகளை நடத்தி வந்திருக்கேன். இப்போ சமீபமாக வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 9-10 மாதங்களாக ஏற்றத்தை நோக்கி அப்படின்ற ஒரு வினாடி வினா நிகழ்ச்சி நடத்தி அதன் மூலியமாக பல்வேறு முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொண்டு வருகின்றோம். இன்னைக்கு நான் வந்து ஒரு புகழ்பெற்ற வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவராக இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஆல் இண்டியா ரேடியோ தான் ஒரு மிகப்பெரிய எனக்கு ஒரு உந்து சக்தியாக என்னை ஊக்குவிச்சுது. ஆரம்பத்திலேருந்து எனக்கு தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகள் கொடுத்து எல்லா துறைகளும் வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துவதற்கு எனக்கு வாய்ப்பளித்து நான் இன்னைக்கு ஒரு புகழ்பெற்ற வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவராக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வானொலி தான் மிக மிக மிக பெரிய ஒரு அடித்தளமிட்டது. ஏன்னா வானொலின்றது வந்து எனக்கு வந்து என்னுடைய மனதுக்கு மிக மிக நெருக்கமான ஒன்று. அந்த வானொலியை கேட்காம என்னால் இருக்கவே முடியாது. எல்லா நிகழ்ச்சிகள், பாடல்கள், அதுக்கப்புறம் நாடகங்கள், செய்திகள், எந்த நிகழ்ச்சியுமே வந்து எனக்கு ரொம்ப மனதுக்கு பிடித்த ஒரு நிகழ்ச்சிகள் தான். அதாவது இந்த ஒரு படைப்புகளையும் பார்க்கும்பொழுது நான் பிரமித்து போவேன். ஆல் இண்டியா ரேடியோனுடைய ஒரு நிகழ்ச்சிகளையும் பார்க்கும்பொழுது, அதுவும் பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா அந்த சினிமா பாடல்கள், அதாவது அப்போல்லாம் சினிமா பாடல்கள் வர்றதுக்கு முன்னாடி சினிமா பாடல்கள் முடிஞ்ச உடனே அந்த பாடலை இயற்றியது யார், பாடலுடைய இசையமைப்பாளர் யார், பாடலை பாடியது யார், எந்த படத்தில் வந்தது அப்படின்ற வந்து தகவல்கள் எல்லாம் சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் அதெல்லாம் கேட்டு கேட்டு ஆல்மோஸ்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு திரை களஞ்சியமே என்னுடைய மனதில் பதிந்திருக்கு. நான் நிறைய திரைப்படம் பற்றிய வினாடி வினா நிகழ்ச்சிகள்லாம் நடத்தியிருக்கேன். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு திரைப்பட பாடல்கள் பற்றி சொல்கிற இன்ஃபர்மேஷன்லாம் என்னுடைய மனதில் அப்படியே டோட்டலாக பதிஞ்சு போயிருக்கோம். ஸோ அதெல்லாம் வச்சே ஒரு திரைப்படங்கள் பற்றிய ஒரு வினாடி வினா, திரைப்பட பாடல்கள் பற்றிய ஒரு வினாடி வினாலாம் நடத்த முடிஞ்சதுன்னா அதுக்கெல்லாம் வந்து ஆல் இண்டியா ரேடியோ தான் மிகப்பெரிய ஒரு காரணம். அதை தவிர திரைப்படங்கள் பற்றிய திரைப்பட இயக்குநர்கள், நடிகர்கள், நடிகைகள் இந்த பேட்டிகள்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும். அது எந்த பேட்டியுமே விடுறதில்லை. ஏதாவது திரைப்படம் பற்றிய ஒரு பேட்டி வந்ததுன்னா உடனே அதை உட்கார்ந்து பொறுமையாக கேட்பேன். அந்த நிகழ்ச்சிகள், அந்த அனுபவங்கள், அவங்க சொல்கிற அனுபவங்கள் எல்லாம் அப்படியே மனசில் வந்து பசுமரத்து ஆணி போல பதிஞ்சிருக்கும். எப்பயோ எந்த காலத்துலேயோ கேட்ட நிகழ்ச்சி கூட இன்னுமே ஞாபகம் இருக்கும். அதுவும் பர்டிகுலராக பார்த்தா திரைப்படங்கள் பற்றிய நிகழ்ச்சிகள். அதை தவிர கிரிக்கெட், இந்த கிரிக்கெட்னுடைய கமெண்ட்ரி அப்படின்றது அந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப பாப்புலர். ஸோ அதெல்லாம் ஒன்றையுமே விடுறதே இல்லை. அதுவும் அந்த 5 நாட்கள் கிரிக்கெட் டெஸ்ட் நடக்கும் பொழுது அது பக்கத்திலேயே இருந்து கேட்போம். அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. ஸோ வானொலின்றது என்னையும் வானொலியும் பிரிச்சே பார்க்க முடியாது. நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று தான். இந்த வானொலி 90 வயது நிரம்பியிருக்கு அப்படின்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது இன்னும் 1000 ஆண்டுகள் மிகவும் செழிப்போடு வாழ்ந்து மக்களுக்கு பேருதவி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. நன்றி, வணக்கம்.
1: அடுத்ததாக நம்முடன் இணைந்திருப்பவர்,
3: என் பேர் பிரதீக்ஷா. நான் வந்து நிறைய ரேடியோ கேட்டது கிடையாது. நம்ம பஸ்லலாம் போகும்போது நிறைய மியூசிக்ஸ் தான் கேட்போம், இல்லை மூவிஸ் பார்ப்போம். ஆனால் நானும் மியூசிக் அந்த மூவிஸ் தான் பார்ப்பேன். மியூசிக் பார்க்கும்போது ஒரு

0: எஃப்எம் ரேடியோ ஆட் தான் பார்க்கும்போது திடீர்னு ஓகே நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது என்னோட பஸ் டிராவலிங்கில் தான். பார்த்துட்டு நல்லா இருக்கே அப்படின்ட்டு ஒன்றுன்னா நிறைய நான் பார்க்க ஆரம்பித்தேன். எங்கள் வீட்டில் அப்போத்துலேருந்தே ரேடியோ ஓடிட்டே தான் இருக்கும். 24 hours ஒரு வீட்டில் ஓடணும்னா எங்கள் வீட்டில் தாராளமாக ஓடும் ரேடியோ. மார்னிங் ஆரம்பிச்சு எல்லாத்துல இருந்து ஒரு நியூஸ் சேனல்லேருந்து பாட்டு முடிகிற வரைக்கும் ஓடும். வேலை செஞ்சா ரேடியோ, நடந்தா ரேடியோ, உட்காந்தா ரேடியோ, எல்லாமே எங்கள் வீட்டில் ரேடியோ தான். நானும் இதை பஸ்ஸில் கேட்டு ஓகே நம்ம திருப்பி பார்ப்போம் அப்படின்ட்டு ஓகே நானும் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். மார்னிங் காலேஜுக்கு வரும்போது டிவி பார்த்துட்டு வர டைம் போய் ரேடியோ பார்த்துட்டு வர டைம் மாறிடுச்சு எங்களுக்கு. அந்த டைமில் டிவி, மொபைல் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, ரேடியோ மட்டும்தான். ஆனால் இப்போ திரும்பி பார்த்தா என்னென்னமோ வந்துருச்சு. டிவிலேருந்து மொபைல் ஃபோன், லேப்டாப், கம்ப்யூட்டர் அந்த மாதிரி நிறைய டிவைசஸ் வந்துருச்சு. ஆனால் இன்றைக்குமே நம்ம அம்மா, அப்பா, பாட்டி எல்லாருமே கேட்கறது எல்லாமே ரேடியோ மட்டும்தான்.
1: அடுத்ததாக நம்முடன் இணைந்திருப்பவர்,
2: என் பேர் ஹர்ஷா. நான் ஆக்சுவலாக ரேடியோலாம் அவ்வளோ கேட்க மாட்டேன், எங்கள் அப்பா தான் ரொம்ப அதிகமாக கேட்பாரு. நான் யோசிப்பேன் ஒரு 30 seconds ரீலை கூட என்னால் வந்து கரெக்டாக பார்க்க முடியல. ஆனால் அவ்வளோ பெரிய கிரிக்கெட் கமெண்ட்ரி, அப்புறமா அவ்வளோ பெரிய ட்ராமா இதெல்லாம் வந்து அந்த ஜென்ரேஷனில் எப்படி கேட்டு இவ்வளோ பேர் வந்தாங்கன்னு தெரியல. அவங்கெல்லாம் ரேடியோ பிடிக்கும்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு சிரிப்பாக இருக்கும், என்ன கேட்கறது மட்டும் தானே அப்படின்ட்டு. ஆனால் ரேடியோ கேட்கறது மட்டும் எவ்வளோ பெரிய ஒரு ஸ்கில், அப்புறமா அது எவ்வளோ பெரிய டேலண்ட்னு எனக்கு அப்போ புரியல. இப்போ வந்து ஒருத்தர் டீச்சர் வந்து கிளாஸில் எடுக்கிற நடக்கும். அப்பா சொல்லியிருக்காரு ட்ராமா இந்த மாதிரிலாம் பார்ப்பேன்ட்டு. அவரை கேட்டு வளரும் போது தான் இந்த ஜென்ரேஷனில் நம்ம பிறந்துட்டோமோ அதெல்லாம் பார்க்காம இருக்கிறோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குது. அதெல்லாம் இருக்கும் போது தான் இப்பயும் ரேடியோலாம் இருக்குது, ஆனால் கேட்கறதுக்கு தான் ஆள் இல்லைன்ற மாதிரி இருக்குது. இந்த ரேடியோ ஸ்டார்ட் பண்ணி 90 years ஆச்சு, ஆனால் அந்த ஜென்ரேஷனுக்கு அப்புறமா இந்த ஜென்ரேஷன் இன்னும் கேட்காம இருக்காங்க. நம்மளாம் இன்னும் நம்ம ரேடியோவை வந்து நிறைய கேட்க வைக்கணும்.
1: அடுத்ததாக நம்முடன் இணைந்திருப்பவர்,
3: நான் கேரல். நம்ம ஆல் இந்தியா ரேடியோ வந்து 90th year செலிப்ரேட் பண்றாங்க. சோ எனக்கும் வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து ரேடியோ பத்தி சொல்லணும்னு ஆசையா இருக்கு. நான் வந்து 90s கிட்ஸ் கிடையாது, நான் ஒரு 2K கிட்ஸ் தான். பட் என்னதான் நான் 2K கிட்ஸா இருந்தாலும் எனக்கு வந்து சாங்ஸ் எல்லாமே கேட்க ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் வந்து நம்மளோட அந்த காலத்துல வந்து டிவி, போன் எதுவுமே இல்லாம நம்ம வாழ்ந்தோம்ல. அப்போ அந்த டைம்ல நம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு இதுனா அது வந்து ரேடியோ மட்டும்தான். அது வந்து நம்ம காலையில இருந்து நைட்டு எவ்வளோ நேரம் வரைக்கும்னாலும் நம்ம நான் ஸ்டாப்பாக வந்து ரேடியோவில் என்ன வேணாலும் நம்ம கேட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ரீசெண்ட் டேஸில் வந்து ரேடியோஸ் எல்லாமே போயிடுச்சு. ஸோ அது எங்கே போச்சு, எங்கே ஏது போச்சுன்னு எதுவுமே நமக்கு தெரியல. ஆனால் வந்து இப்போ வந்து நம்ம ரேடியோ கூட இன்னும் நம்ம கனெக்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்ல போனால், நம்ம வந்து கார் ஜேர்னி அப்போ இல்லை சம்டைம்ஸ் ட்ராவல் பண்ணும்போது அந்த காரில் அப்படிலாம் வந்து பஸ்லலாம் வந்து நம்ம ரேடியோ பேசுறத வந்து நம்ம கேட்போம். ஸோ காரில் போகும்போது எனக்கு வந்து ஸ்பெஷலாகவே நான் வந்து ரேடியோ மூலமாகவே நிறையவே வந்து ஜென்ரல் நாலேஜ் கத்துக்கிட்டேன். ஒரு சில வீட்டில் அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். பட் அந்த ஓல்ட் டிவைஸ்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. அது ரொம்பவே ரேர் டு சீ தட். ஸோ எனிவேஸ் நம்ம ஆல் இந்தியா ரேடியோ வந்து 90th year செலிப்ரேட் பண்ணுது. வி டூ செலிப்ரேட்டட் டுகெதர். தேங்க்யூ.
1: அடுத்ததாக நம்முடன் இணைந்திருப்பவர்,
4: வணக்கம். என்னோட பேர் தினேஷ்குமார், நான் மயிலாப்பூர்ல இருக்கேன். நம்ம அகில இந்திய வானொலி, நான் வந்துட்டு ஒரு மளிகை கடை வந்துட்டு சிம்பிளா அந்த கடையில சின்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன். அந்த கடையில நாங்க மக்கள் எல்லாருமே வந்துட்டு கேட்கறது நம்ம ஏர் எஃப்எம் தான். இதுல வந்துட்டு நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, கிரிக்கெட் கமெண்ட்ரி வந்துட்டு இப்போ அதிகமா சூடு பிடிச்சி போறப்போ வந்துட்டு எல்லாருமே கிரிக்கெட் நம்ம டிவியில பாக்குறத விட அந்த டைம்ல நாங்க பொருள் எடுத்துட்டு போறப்போயே வந்துட்டு இந்த கமெண்ட்ல அந்த ரன்ஸ் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு வந்துட்டு விக்கெட் விழுந்திருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு, இந்தியா ஜெயிச்சிருச்சா, நம்ம தோனி வந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஆர்வமா நம்ம கேட்டு இந்த கிரிக்கெட்டை பத்தி பார்ப்போம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச எங்க வீட்டுல எல்லாருமே கேட்கிற நிகழ்ச்சியா மியூசிக். அந்த காலத்து பாட்டுல இருந்து இடைக்காலத்து பாட்டு வரைக்கும் நிறைய பாட்டை வந்துட்டு போடுவாங்க. அது எல்லாமே ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது

வந்துட்டு குவிஸ், இந்த குவிஸ் மூலியமா வந்துட்டு நிறைய ஜென்ரல் நாலேஜ், எனக்கு தெரிஞ்ச ஜென்ரல் நாலேஜை விட இப்போ இருக்கிற நம்ம ஏஐ வச்சு படிக்கிற ஜென்ரல் நாலேஜை விட பல ஜென்ரல் நாலேஜ் அந்த காலத்துல ஒரு ஏஐ சோர்ஸா வந்துட்டு நமக்கு இந்த அகில இந்திய வானொலி தான் இருந்துச்சு. நிறைய நாட்டுடைய முக்கிய தகவல்கள், இப்போ ஜிஎஸ்டி பத்தி, பிரைம் மினிஸ்டர் ஸ்கீம்ஸ் பத்தி, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு நம்ம இந்த ரேடியோ மூலியமா தெரிஞ்சுக்கிட்டோம். இது மூலியமா வந்துட்டு நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது இல்லாம நான் என்ஜாய் பண்றதுக்கு ஒரு சோர்ஸ் ஆகவும் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மூலதனமாகவும் இருந்ததுனால இந்த 90 இயர்ஸ் ஆஃப் ஆர்ங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா எங்களுக்கு, நாங்கள் கேட்குற எங்களோட பயனாளர்கள் எங்களுக்கு

0: சோர்ஸ் ஆகவும் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மூலதனமாகவும் இருந்ததுனால இந்த 90 இயர்ஸ் ஆஃப் ஆர்ங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா எங்களுக்கு, நாங்கள் கேட்குற எங்களோட பயனாளர்கள் எங்களுக்கும் இருக்கு, எல்லாருக்குமே இருக்கும்னு சொல்லி முடிக்கிறேன். நன்றி.
1: அடுத்ததாக நம்முடன் இணைந்திருப்பவர்.
2: அனைவருக்கும் வணக்கம். என்னோட பெயர் விவேக். நான் சென்னையிலிருந்து பேசுகிறேன். நான் வந்து ஒரு முனைவர் பட்ட ஆய்வாளர். சென்னை பல்கலைக்கழகம்ல முனைவர் பட்டம் படித்து கொண்டிருக்கேன். வானொலி நிலையம் கடந்த 90 ஆண்டுகால வரலாற்றை சாதனை படைத்து அடுத்த ஆண்டிற்குள் செல்ல இருக்கின்றது. 90 ஆண்டுகால வரலாறு என்பது அவ்வளவு எளிதல்ல. கிராமப்புறங்களில் இன்றுள்ள வசதி அன்று இருந்தனவா என்று கேட்டால் இல்லைன்னு சொல்லணும். எந்த வசதியும் இல்லாமல் இருந்த மக்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு அருமையான கருவிதான் நம்ம சொல்லக்கூடிய எஃப்எம் ரேடியோ, ஏஐஆர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன், என் தாத்தா பாட்டிக்கெல்லாம் கூட இந்த ரேடியோ கேட்டுதான் நிறைய செய்திகளை எங்களுக்கெல்லாம் சொன்னாங்க. எங்க பாட்டிக்கு அடிக்கடிக்கு மூட்டு வலியெல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு வைத்தியம் எங்க அப்படின்னு தேடும் போதுதான் ஏஆர்ல ஹலோ டாக்டர் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி மூலமா நிறைய மருத்துவர்களை கட்டணமின்றி, குறிப்பாக ஒரு மருத்துவரிடம் போன செலவாகும்ட்டு வீட்டில் இருக்கிற அந்த கை வைத்திய முறைன்னு இருக்குல்ல, அது எல்லாமே ஹலோ டாக்டர் அப்படின்ற நிகழ்ச்சி மூலமாக இந்த வானொலி நிலையம் வந்து ஒரு பெரிய மருத்துவரை, அந்தைய தளத்தில் மிக சிறந்த மருத்துவரை அழைத்து பேசுவாங்க. அப்போ அந்த மருத்துவரின் அறிவுரைகள் படி எனது தாத்தாவும் எனது பாட்டியும் மூட்டு வலி, கை கால் வலி போன்ற உடல் வலிகளுக்கு நிவாரணம் கண்டார்கள். இந்த இளைஞர்கள் சமுதாயம் இன்று 2026 நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில் மனிதருக்கு எவ்வளவு ஒரு பிரஷர் என்று சொல்லக்கூடிய மன அழுத்தம் எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியும். இதையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு அரிய சாதனை கருவிதான் இசை அப்படின்னு சொல்றது. இப்ப எனக்கு தெரிஞ்சே எஃப்எம் ரேடியோ ஆன் பண்ண அப்படின்னா அதுல வரக்கூடிய இசை நமது மன அழுத்தத்தை குறைக்குது, அழுத்தத்தை குறைத்து நம்ம இலகுப்படுத்துகிறது. ஒரு மனிதனுக்கு இசை ரொம்ப மிக முக்கியம். வாழ்க்கையில எவ்வளவு கடினமான சூழல்கள் இருந்தாலும் அவற்றை இசையால் நாம் வெல்ல முடியும். அப்படி அந்த இசையை தொடர்ந்து மக்களுக்கு வழங்கி கொண்டு வருவது வானொலி நிலையம்தான். கிராமப்புற இசைகளாகட்டும், பக்தி இசைகளாகட்டும், அல்லது ஃபோக் மியூசிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டுப்புற பாடல்களில் உள்ள இசைகளாகட்டும், இதையெல்லாம் தினமும் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறது வானொலி நிலையம். கடந்த 90 ஆண்டுகளாக இவை ஒரு சேவை மனப்பான்மையோடு தொடங்குகிறது. இன்ற இளைஞர்கள் பெரும்பான்மையாக இவற்றை பயன்படுத்த வேண்டும் என்பதே என்னுடைய ஒரு மிகப்பெரிய வேண்டுகோளாக நான் இங்கு வைக்கிறேன். ஏனென்றால் இன்றைய உலகத்தில் வானொலி நிலையம் அமைத்து அதற்கு இத்தனை பேர் அவருடைய உழைப்பை கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா அந்த உழைப்பை நாம் மதிக்கணும் அல்லவா, அவரின் உழைப்பை நாம் அங்கீகரிக்கணும் அல்லவா. என்னதான் நம்ம மாடர்ன் உலகத்தில் இருந்தாலும் பழைய செய்திகள், பழைய பொருட்கள் என்றுக்கும் நம் மனதை நிலைப்படுத்தும். அவற்றில் ஒன்றுதான் இந்த எஃப்எம் ரேடியோன்னு சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சிகள். நிறைய நிகழ்ச்சிகள் அவங்க வெளியிடுறாங்க. மாணவர்களுக்கு அறிவை வளர்க்கக்கூடிய குவிஸ் போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் தொடர்ந்து வழங்கிட்டு இருக்காங்க. இப்படி அறிவு சார்ந்து இயங்குகின்றவை இருந்தாலும் சரி, ஒரு மருத்துவம் சார்ந்து இயங்கினாலும் சரி, ஏழை எளிய மக்களுக்கு பிரதமருடைய ஸ்கீம், அந்த அறிவிப்புகள்லாம் இருக்குல்ல, அதையெல்லாம் கிராமப்புறங்களுக்கும் தினந்தோறும் அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் ஒளிபரப்பி கொண்டிருக்கிறாங்க. பாடல்கள், முக்கியமாக ஒரு பழமொழி ஒன்று உண்டு, உழவன் சேற்றில் கால் வைத்தால் தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் அப்படின்னு. அப்படி உழவர்களுக்கென தனித்த 2-3 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்கி கொண்டு வருவது வானொலி நிலையத்தின் மிகப்பெரிய வெற்றியாக என் பார்வையில் நான் பார்க்கின்றேன். அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு நல்ல பயன் தரக்கூடிய தகவல்களை இன்றளவும் தொய்வில்லாமல் தினந்தோறும் வழங்கி வருகின்றன வானொலி நிலையமானது. அப்படிப்பட்ட பல சிறப்பு மிகுந்த நிகழ்ச்சிகளை 90 ஆண்டுகளாக வழங்கி வருகின்ற நிறுவனம் இன்னும் பல 100 ஆண்டுகள் அவற்றை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும், மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஒரு செய்திகள், ஒரு நிகழ்ச்சி வெளியிடுதென்றால் அவ்வளவு எளிதல்ல, அதற்கு பின்னால் பல மனிதர்களின் உழைப்பும் இருக்கின்றது. அப்படிப்பட்ட உழைத்த அனைவருக்கும் இந்த 90 ஆண்டுகள வரலாறை 900 ஆண்டுகள வரலாறாக தினமும் தொடர வேண்டும் என்ற பெரும் ஆசைக்கு நான் இணங்குகின்றேன். அவர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நினைவுகளும் நவீனமும் குறித்த நேர்முகம் கேட்டீர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. கே காயத்ரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஆர் யோகராஜா அவர்கள் மிருதங்கம். நின்னு ஜூஜி தன்யுடைத்தி. பட்னம் சுப்பிரமணிய ஐயர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. ராகம் சௌராஷ்டிரம், ஆதிதாளம்.

நேரம் 9:32 30 ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் கே காயத்ரி அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஆர் யோகராஜா அவர்கள் மிருதங்கம், தொடர்ந்து பாலிஞ்சு காமாட்சி மத்தியமாவதி ராகம் ஆதிதாளத்தில் ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனை.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை கே காயத்ரி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஆர் யோகராஜா அவர்கள் மிருதங்கம்.

0: பெரம்பலூரில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் காங்கிரஸ் கட்சியினர் மலர் தூவி மரியாதை செய்தனர். இந்நாள் தீவிரவாத எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. உணவு பாதுகாப்பு மற்றும் வறுமை ஒழிப்பில் நீண்டகாலம் பங்களிப்பு செய்ததற்காக உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ரோம் நகரில் வழங்கப்பட்டது. எதிர்காலத்தில் போக்குவரத்திற்கு மின்சார வாகனங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலம் பால்டா சட்டப்பேரவைத் தொகுதியில் மறுவாக்குப் பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. நாமக்கல்லில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் நாளை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பட்டா பெயர் மாற்றம் செய்வதற்கு லஞ்சம் கேட்டதாக கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் காவல் கைது செய்தனர். திருவாரூரில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறையின் சார்பில் நாளை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எபோலா வைரஸ் தடுப்புக்காக இரண்டு வகை தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டு வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி குஜராத்தை எதிர்கொள்கிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான நான்காவது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி 3-3 என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிவடைந்தது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஆதில் கபூர், சசிகுமார் முகுந்த் இணையும் கலியந்தா பூனாச்சா, சாகேத் மைனேனி இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: நேரம் 10:02, ஆகாஷவாணி முத்துச்சிதறல். இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். முதலில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல் படம் பூக்களை பறிக்காதீர்கள்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 உறுப்பினர்கள் உட்பட 23 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இன்னும் சட்ட நேரத்தில் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அன்னாருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். புதுதில்லியில் உள்ள ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மூத்த தலைவர் திருமதி சோனியாகாந்தி, திரு ராகுல்காந்தி உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர்.

ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் இணைய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து கேஜேஎஸ் தாஸ் எஸ் ஜானகி பாடிய பாடல். படம் விக்ரம்.

0: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
1: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க, அறிவியல் சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ், திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
5: நேரம் 10:16. மலேசிய வாசுதேவன் வாணிஜெயராம் பாடிய பாடலின் படம் சாதனை

0: वर्क फ्रॉम होम हाई सैलरी और एक क्लिक लिया आहा
1: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: மத்திய அலை 720 கிலோ ஹெர்ட்ஸ் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

10:39 ஆகாஷ்வாணி நேயர்கள் முத்துச்சிதறல் இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து உமாரமணன் பாடியுள்ள பாடல். படம் முதல் வசந்தம்.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. மக்கள் மாளிகையில் நடைபெற்று வரும் பதவியேற்பு விழாவில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவிப்பிரமாணம் செய்து வைத்து வருகிறார். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு விஸ்வநாதன், திரு ராஜேஷ்குமார் உள்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். தவேக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் திரு ஸ்ரீநாத், திருமதி கமலி, திருமதி விஜயலட்சுமி, திரு ரஞ்சித்குமார், திரு வினோத், திரு ராஜீவ், திரு ராஜ்குமார், திரு காந்திராஜ், திரு மதன் ராஜா, திருமதி ஜெகதீஸ்வரி, திரு விஜயபாலாஜி, திரு லோகேஷ் தமிழ்செல்வன், திரு விஜய் தமிழன் பார்த்திபன், திரு ரமேஷ், திரு குமார், திரு தென்னரசு, திரு சம்பத்குமார், திரு முகமது பர்வேஸ், திரு சரத்குமார், திரு மரிய வில்சன், திரு விக்னேஷ் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்று வருகின்றனர். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைந்துள்ளதன் மூலம் அரசியலில் புதிய அத்தியாயம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும், 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளதாகவும் அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு பிரவீன் சக்கரவர்த்தி கூறியுள்ளார். தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவமனைகளில் திடீர் ஆய்வு என்ற பெயரில் தவேகவினர் மருத்துவர்களை பணி செய்ய விடாமல் மிரட்டி வருவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் செயல்பாடுகள் காரணமாக சர்வ

0: சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. நெடுஞ்சாலை திட்டப்பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். காசநோயை ஒழிப்பதற்காக உலகிலேயே மிகப்பெரிய அளவிலான பரிசோதனை இயக்கம் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. கோவை, நீலகிரி, தேனி, ஈரோடு மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின், முதித் தானி, சனில் ஷெட்டி ஆகியோர் பிரதான சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 11:02. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 720 கிலோ ஹெட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகா ஹெட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகா ஹெட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேயர்கள் இனி கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் முதல் பாடல்

எனக்குள் ஒருவன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டீர்கள். தொடர்ந்து கேட்கலாம் கைராசிக்காரன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலை.

0: அம்மன் கோவில் கிழக்காலை திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் சித்ரா பாடிய பாடலை கேட்டீர்கள்.
1: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: இப்ப 10 பருவங்கள்ல இருக்கிறவங்க வந்து அதிகித வளர்ச்சி, அப்ப அவங்களுக்கு கால்சியம் சத்து, எலும்புகள்லாம் மேல் நோக்கி வளரும், அப்பதான் அவங்க ஹைட் ஆவாங்க. அண்ட் அவங்க வந்து ரொம்ப ஆற்றலோட இருப்பாங்க, நிறைய எனர்ஜி இருக்கும் அவங்களுக்கு. அந்த எனர்ஜிக்கு அவங்களுக்கு நிறைய பசிக்கும். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த சரிவிகித உணவுங்கிறத அடர்த்தியான உணவுகளா கொடுக்கும் போது அவங்களுக்கு சத்துள்ளதான பொருட்களும் கிடைக்கும், அவங்க நிறைய வெரைட்டிஸ் அவங்க பசியையும் போக்க முடியும் நம்மளால, அண்ட் ஆரோக்கியமாகவும் அவங்கள நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும்.
1: ஆரோக்கியமான வாழ்விற்கு சரிவிகித உணவு குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் கே மாதங்கி அவர்களுடன் நேர்முகம். இன்றிரவு 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாய் ஒலிக்கவிருக்கிறது கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து இளையராஜா குழுவினர் பாடிய பாடல்.

0: அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
1: மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பர தார நிகழ்ச்சி கேட்கலாம்.
2: இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் 12:10 சங்கீத சாரல், ஆர் மது அவர்களின் வீணை இசை கேட்கலாம், வி கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி, குடும்ப நிர்வாகம் குறித்து தூத்துக்குடி ஜெயந்தி அவர்களின் உரை. 15 பருவ மகளிரின் உடல் மற்றும் மனநலம் குறித்து புதுக்கோட்டை அரசு சுகாதார மையத்தின் 15 பருவ மகளிர் மனநல ஆலோசகர் பானுமதி நாச்சியார் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து தெரியுமா உங்களுக்கு பொது அறிவு வினாவிடை. நிகழ்ச்சி அமைப்பு உமா மீனா. 2:15 திரைகாணம், 2:55 வானிலை. மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும்.
3: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன்.
2: இந்நிகழ்ச்சி தினந்தோறும் மாலை 9:00 102.3 சென்னை விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும் இடம்பெறும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் மாலை 6:10 ஒலிபரப்பாகும். 6:40 மனதில் நின்றவை, 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம், 353 பகுதி. 7:10 திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் வழங்குபவர் என் ரவிச்சந்திரன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. தொடர்ந்து
4: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்.
5: இப்ப 15 பருவங்கள்ல இருக்கிறவங்க வந்து அதீத வளர்ச்சி, அப்ப அவங்களுக்கு கால்சியம் சத்து, எலும்புகள்லாம் மேல் நோக்கி வளரும், அப்பதான் அவங்க ஹைட் ஆவாங்க. அண்ட் அவங்க வந்து ரொம்ப ஆற்றலோட இருப்பாங்க, நிறைய எனர்ஜி இருக்கும் அவங்களுக்கு, அந்த எனர்ஜிக்கு அவங்களுக்கு நிறைய பசிக்கும். சோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த சரிவிகித உணவுங்கறத அடர்த்தியான உணவுகளா கொடுக்கும் போது அவங்களுக்கு சத்துள்ளதான பொருட்களும் கிடைக்கும், அவங்க நிறைய வெரைட்டிஸ் அவங்க பசியையும் போக்க முடியும் நம்மளால, அண்ட் ஆரோக்கியமாவும் அவங்கள நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும்.
6: ஆரோக்கியமான வாழ்விற்கு சரிவிகித உணவு குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் SK மாதங்கி அவர்களுடன் நேர்முகம்.
4: இன்றிரவு 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில்
2: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
7: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi has returned to New Delhi after successfully concluding his visit to Italy, marking the final leg of his five-nation official tour. India and Italy yesterday announced the upgradation of their ties to a special strategic partnership, marking a major step forward in bilateral relations. The two countries signed several agreements in areas including agriculture, critical minerals, Ayurveda, science and technology, and facilitation of mobility of Indian nurses from India to Italy. Both nations also signed MOUs for curbing tax crimes, money laundering and terror financing. In a joint press statement with his Italian counterpart Giorgia Meloni in Rome, Prime Minister Narendra Modi said Italy is renowned worldwide for design and precision, and India's identity is that of a powerhouse of scale, talent and affordable innovation. India has called out Pakistan's long-tainted record of genocidal acts at the United Nations Security Council. Speaking at the annual UNSC open debate on protection of civilians in armed conflict yesterday, India's permanent representative to the UN, Ambassador Harish Parvathaneni, said Pakistan's inhuman conduct reflects its attempts over decades to externalize internal failures through acts of violence within and beyond its border. He further said it is ironic that Pakistan, with its long-tainted

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி.
1: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா, மாட்டிக்கிட்டீங்க. தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
2: அறிவியல் சொல்கிறது,
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
4: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
3: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை

0: இதுவரை சங்கீத சாரலில் ஆர் மது அவர்களின் வீணை இசை கேட்டீர்கள். வி கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம்.
1: அரிய வரம் அது எங்க கிடைக்குது அப்படின்னு பலர் கேட்கறாங்க, எப்படி கிடைக்குது அப்படின்னு கேட்கறாங்க. நல்ல பேச்சு நகைச்சுவையோடு தொடங்கும். கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பமொழிவுதாம் சொல். 2000 வருஷத்துக்கு முந்தைய சொன்ன விஷயம் அது. கேட்டோர் மகிழ வேண்டும், கேளாதோர் கேளார்
0: சேர்த்து வைத்து செல்வோம், சிரிப்போம், சிந்திப்போம். முனைவர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள் வழங்கிய உரையினை கேட்கலாம். 2:30 நிகழ்ச்சி ஒளிக்களஞ்சியத்திலிருந்து FM கோல்டில் 100.1 MHz-இல் சேர்த்து வைத்த செல்வம். 2:30. இனி தமிழ்ச் செய்தி அறிக்கை தொடரும்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று மாலை புதுதில்லியில் நடைபெறுகிறது. இந்தியா கொரியா இடையேயான பாதுகாப்பு துறை ஒத்துழைப்பு வரலாற்று சிறப்பு மிக்கது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இருவர் உட்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். ஜார்க்கண்டில் 27 நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்தனர். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று மாலை புதுதில்லியில் நடைபெறுகிறது. மத்திய அமைச்சர்கள் மற்றும் இணையமைச்சர்கள் அனைவரும் இதில் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நடப்பாண்டில் முதல் முறையாக பிரதமர் அனைத்து அமைச்சர்களுடனும் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக

0: அவர் மேலும் கூறுகிறார். அரசு திட்டங்களின் செயலாக்கம் மற்றும் புதிய திட்டங்களை வகுப்பது குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. இந்தியா கொரியா இடையேயான பாதுகாப்பு துறை ஒத்துழைப்பு வரலாற்று சிறப்பு மிக்கது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக தென்கொரியா சென்றுள்ள அவர் அந்நாட்டு அமைச்சர் திரு குவான் ஓ எல்லுடன் இணைந்து சியோலில் உள்ள இம்ஜின்காக் பூங்காவில் இந்திய போர் நினைவு சின்னத்தை திறந்து வைத்து பேசினார். கொரியாவின் அமைதிக்கான இந்தியாவின் பங்களிப்பு இன்றியமையாதது என்றும் அமைச்சர் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய திரு குவான் ஓ எல், கொரிய போரின்போது இந்தியா அளித்த பங்களிப்பு பாராட்டுதலுக்குரியது என்று குறிப்பிட்டார். நெடுஞ்சாலைகள் முறையாக பராமரிக்கப்படுவது மற்றும் திட்டங்களை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி அறிவுறுத்தியுள்ளார். திரிபுரா, அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிமில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை திட்டப் பணிகள் குறித்து புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த காலத்திற்குள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். காசநோய் ஒழிப்புக்கான உலகின் மிகப்பெரிய பரிசோதனை இயக்கம் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஜெனீவா சென்றுள்ள அவர் உலக சுகாதார அமைப்பில் நடைபெற்ற இது தொடர்பான அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றினார். இந்த இயக்கத்தின் கீழ் வீடு வீடாக சென்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறினார். இதற்காக அதிநவீன பரிசோதனை கருவிகள் பயன்படுத்தப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்ட காங்கோ, உகாண்டா மற்றும் தெற்கு சூடானில் பயணம் மேற்கொண்டு நாடு திரும்பியவர்கள் காய்ச்சல், தலைவலி உள்ளிட்ட அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவர்களை அணுகுமாறு மத்திய அரசின் பொது சுகாதார சேவைகள் துறை அறிவுறுத்தியுள்ளது. பயணம் மேற்கொண்ட 21 நாட்களுக்குள் இந்த அறிகுறிகள் தென்பட்டால் மருத்துவர்களை அணுகி உரிய சிகிச்சை மேற்கொள்ளுமாறும் அந்த துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதுதொடர்பாக விமான நிலையங்களில் மருத்துவத்துறை அதிகாரிகள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு அளிக்குமாறும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அழகு சாதன பொருட்களை ஊசி வாயிலாக செலுத்திக் கொள்ள மத்திய மருந்து கட்டுப்பாட்டு வாரியம் தடை விதித்துள்ளது. தனிநபர்களோ அழகு கலை நிபுணர்களோ அழகு கலை மருத்துவமனைகளோ ஊசி வாயிலாக அழகு சாதன பொருட்களை செலுத்தக்கூடாது என்று மருந்து கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற பயன்பாடு கண்டறியப்பட்டால் அதுகுறித்த புகார்களை cosmetic@cdsco.nic.in என்ற மின்னஞ்சலில் பொதுமக்கள் தெரிவிக்கலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பயணிகளின் நலனுக்கு ரயில்வே உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு ரவ்னிசிங் பிட்டு கூறியுள்ளார். சண்டிகர் அருகே நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பயணிகளின் பாதுகாப்பிற்கும் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். ரயில் விபத்துகளை தடுப்பதற்காக நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு ரவ்னிசிங் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி புதுதில்லியில் உள்ள அன்னாரது நினைவிடமான வீர்பூமியில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, அக்கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியாகாந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் பலர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தமிழகத்தின் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள நினைவிடத்திலும் காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு விஸ்வநாதன், திரு ராஜேஷ்குமார் உள்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்களுக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார். தவிகாவைச் சேர்ந்த தூத்துக்குடி சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் திரு ஸ்ரீநாத், அவிநாசி தொகுதியின் திருமதி கமலி, குமாரபாளையம் தொகுதியின் திருமதி விஜயலட்சுமி, காஞ்சிபுரம் தொகுதியின் திரு ரஞ்சித்

சஜித்குமார், கும்பகோணம் தொகுதியின் திரு வினோத், திருவாடானை தொகுதியின் திரு ராஜீவ், கடலூர் தொகுதியின் திரு ராஜ்குமார், அரக்கோணம் தொகுதியின் திரு காந்திராஜ், ஒட்டப்பிடாரம் தொகுதியின் திரு மதன் ராஜா, ராஜபாளையம் தொகுதியின் திருமதி ஜெகதீஸ்வரி, ஈரோடு கிழக்கு தொகுதியின் திரு விஜய் பாலாஜி, ராசிபுரம் தொகுதியின் திரு லோகேஷ் தமிழ்செல்வன், சேலம் தெற்கு தொகுதியின் திரு விஜய் தமிழன் பார்த்திபன், ஸ்ரீரங்கம் தொகுதியின் திரு ரமேஷ், வேளச்சேரி தொகுதியின் திரு குமார், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் திரு தென்னரசு, கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியின் திரு சம்பத்குமார், அறந்தாங்கி தொகுதியின் திரு முகமது பர்வேஸ், தாம்பரம் தொகுதியின் திரு சரத்குமார், ஆர்கே நகர் தொகுதியின் திரு மரிய வில்சன், கிணத்துக்கடவு தொகுதியின் திரு விக்னேஷ் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு விஜய் உள்பட மாநில அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதற்கிடையே அமைச்சர்களுக்கான இலாக்காக்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. திரு ஸ்ரீநாத்துக்கு மீன்வளத்துறையும், திருமதி கமலிக்கு கால்நடை பராமரிப்புத்துறையும், திரு ரஞ்சித்குமாருக்கு வனத்துறையும், திரு வினோதிற்கு வேளாண் துறையும், திருமதி விஜயலட்சுமிக்கு பால்வளத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. திரு செங்கோட்டையன் வசமிருந்த நிதித்துறை திரு மரிய வில்சனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு செங்கோட்டையன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சராக செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைத்துள்ளதன் மூலம் அரசியலில் புதிய அத்தியாயம் தொடங்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு பிரவீன் சக்கரவர்த்தி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளதாகவும் இது வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அசாம் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்று வருகின்றனர். இடைக்கால பேரவைத் தலைவர் திரு சந்திரமோகன் பட்டோவரி புதிய உறுப்பினர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். முதலாவதாக அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா சட்டப்பேரவை உறுப்பினராக பதவியேற்றார். மேற்கு வங்கத்தில் ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் மறு வாக்குப்பதிவு தற்போது அமைதியாக நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய இந்த வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நண்பகல் நிலவரப்படி 42% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலின் போது அந்த தொகுதியில் முறைகேடுகள் நடைபெற்றதாக பெறப்பட்ட புகாரையடுத்து வாக்குப்பதிவு ரத்து செய்யப்பட்டது. ஜார்க்கண்டில் 27 நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்தனர். ராஞ்சியில் காவல்துறையின் முன் இவர்கள் சரணடைந்ததாக அம்மாநில காவல்துறை தலைவர் திரு டடாஷா மிஸ்ரா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். சரணடைந்தவர்களுக்கான மறுவாழ்வினை மாநில அரசு உறுதி செய்யும் என்றும் அவர் கூறினார். மேற்கு வங்கத்தில் உள்ள மதரசாக்களில் இறைவணக்கத்தின் போது வந்தே மாதரம் பாடல் பாடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. மதரசா கல்வித்துறை இதற்கான சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 21-16 என்ற சிற்கணக்கில் மலேசியாவின் கோ ஜான் வியை வென்றார். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின், முதித் தானி, சனில் ஷெட்டி ஆகியோர் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று மாலை புதுதில்லியில் நடைபெறுகிறது. இந்தியா கொரியா இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு வரலாற்று சிறப்புமிக்கது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இருவர் உள்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். ஜார்க்கண்டில் 27 நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்தனர். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

நேரம் 12:50 15 நொடி. ஆகாஷ்வாணி மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒற்றி இன்று வீசக்கூடும். நாளை முதல் 24 வரை பலத்த காற்று இதே வேகத்தில் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். விரிவான வானிலை அறிக்கை 2:55. இனி மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். துறைவன் இயற்றிய பாடல் முதலில். டி ஆர் பாப்பா இசையமைப்பில் பாடியவர் பி. சுஷீலா.

0: ஆண்டி, என்ன இந்த பக்கம்?
1: ஏய் தினேஷ், பல முறை சொல்லிருக்கேன், என் பேரு மங்கம்மா. அம்மா எங்கடா?
0: ஆண்டி, மம்மி எங்க போச்சுன்னு தெரியல.
1: என்ன வர சொல்லிட்டு எங்க போயிட்டா? ஏண்டா தினேஷ், பொழுதன்னைக்கும் இப்படி செல்லையே கட்டிக்கிட்டு இருக்கியே, நேரத்தை வீணடிக்காம கொஞ்சம் வானொலி கேட்கலாம்ல?
0: போங்க ஆண்டி, ரேடியோல பாட்டு தான் போடுவாங்க, அத செல்லையே கேப்பனே.
1: என்னடா இப்படி சொல்லிட்ட? நாடு முழுக்க இருக்கிற ஆகாஷ்வாணி அலைவரிசைகள்ல பயனுள்ள தகவல்கள், இலக்கிய நிகழ்ச்சிகள், நேர்காணல்கள், இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகள் அப்படின்னு பலவிதமான நிகழ்ச்சிகள் மூலமா கடந்த 90 வருஷமா நமக்காக தந்துட்டு இருக்காங்களே, அத கேட்டாலாவது உனக்கு அறிவு வளருதான்னு பாப்போம்.
0: நீங்க சொல்லிட்டீங்கல்ல, வளர்த்துறோம் ஆண்டி.
1: போடா இவனை, உனக்கு போய் புத்தி சொல்ல வந்தேன் பாரு.
2: வானோலிக்கு 90.
3: மெல்லிசை பாடல்களில் அடுத்து பி. உன்னிகிருஷ்ணன் பாடியுள்ள பாடல். இயற்றியவர் மாப்பழ பாண்டுரங்கன், இசை எல். கிருஷ்ணன்.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டோம். அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது. நேரம் 1:10. ஆகாஷ்வாணி
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்தியா முழுமைக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய திட்டம் இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம். சுகாதார கட்டமைப்புகளை வலுப்படுத்தும் மிக முக்கியமான திட்டமாக இதனை வல்லுநர்கள் வர்ணிக்கிறார்கள். தேசிய சுகாதார திட்டத்தோடு சேர்ந்த ஒரு கூடுதல் திட்டம் இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம். அதிக கவனம் பெறும் மாநிலங்கள் 10 அடையாளம் காணப்பட்டு அங்குள்ள கிராமப்புற சுகாதார மற்றும் நலவாழ்வு மையங்கள் என சுமார் 18,000, நகர்ப்புற சுகாதார மற்றும் நலவாழ்வு மையங்கள் என சுமார் 12,000 மையங்களுக்கு இந்த திட்டமானது ஆதரவளிக்கிறது. இதன் மூலமாக 500,000+ அதிகமான மக்கள் தீவிர சிகிச்சைகள் பெறவும் வழி செய்யப்பட்டுள்ளது. இந்த வசதி நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் கிடைக்கிறது. சில இடங்களில் நேரடியாகவும்

0: ஒரு சில இடங்களில் பரிந்துரைக்கப்பட்ட வெளியிடங்களிலும் கிடைக்க வழி செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் ஒரே சீரான சுகாதாரத்திற்கான தேசிய நிறுவனம், வைரலஜிக்கான 4 புதிய தேசிய நிறுவனங்கள், தென்கிழக்காசிய பிராந்தியத்திற்கான உலக சுகாதார நிறுவனத்தின் உள்ளூர் அளவிலான ஆய்வுகள் மேற்கொள்வதற்கான ஓர் அமைப்பு, 9 உயிரி பாதுகாப்பு மட்டங்களிலான ஆய்வு கூடங்கள், நோய் தடுப்புக்கான மாநில அளவில் நிறுவப்பட்டுள்ள 5 புதிய தேசிய மையங்கள் இந்த திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன. இந்த திட்டத்தின் நோக்கங்கள் யாதெனில், கிராமப்புறங்களிலும் நகர்ப்புறங்களிலும் பொது சுகாதார கட்டமைப்புகள் வலிமையானதாக செயல்பட வேண்டும். இதனால் திடீர் நோய் தொற்று, சுகாதார அவசர நிலை ஏற்பட்டாலோ அதனை எதிர்கொள்ளும் திறன் இருக்க வேண்டும். தகவல் தொழில்நுட்பங்களை கொண்டு நோய் பரவலை கண்காணிக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதற்கென பிரத்யேக கண்காணிப்பு ஆய்வகங்கள் பிளாக் அளவிலும் மாவட்ட அளவிலும் மாநில தேசிய அளவுகளிலும் கண்காணிப்பு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அனைத்து பொது சுகாதார ஆய்வகங்களும் ஒருங்கிணைக்கப்பட்ட சுகாதார தகவல் இணையத்தின் வாயிலாக இணைக்கப்பட்டுள்ளன. இதனை கொண்டு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கும் விரிவுபடுத்தப்படுகிறது. பெரும்பாலும் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மக்களுக்கு சுகாதார வசதிகள் அத்தனை எளிதாக கிடைக்கப் பெறுவதில்லை என்பதனால் இது போன்ற ஒரு விரிவான மிகப்பெரிய திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டது. இந்த திட்டத்திற்கு முன்னால் இந்தியாவில் இருந்த நிலை குறித்தும் திட்டத்திற்கு பிறகான நிலை குறித்தும் ஆய்வறிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி கிராமப்புற பகுதிகளில் பொது சுகாதார கட்டமைப்பு பலருக்கு எட்டாக்கனியாக இருந்து வந்தது என்றும், தூய்மை இந்தியா திட்டம், ஜல்ஜீவன் திட்டம், உஜ்வாலா, போஷன் அபியான், இந்திரதனுஷ் திட்டம் போன்றவை பல மக்களை நோய் தாக்குதலிலிருந்து காத்து வருகின்றன என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இதுவரை 2 கோடிக்கும் அதிகமானோர் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தினால் பயனடைந்துள்ளனர். அதேபோல் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் திட்டத்தினால் பலர் சுகாதாரம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுள்ளனர். இந்த டிஜிட்டல் திட்டம் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் முதுகெலும்பு போல செயல்படுகிறது. அதாவது, மக்களுக்கும் சுகாதார வசதிகள் வழங்கும் நிறுவனங்களுக்கும் இடையே உள்ள இடைவெளியை போக்குகின்றன. இந்த திட்டம் தொடர்பான விவரங்கள் abdm.gov.in என்ற இணையதளத்திலிருந்து பெறலாம். பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இதுவரை ஆயுஷ்மான் பாரத் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: இப்ப 10 பருவங்கள்ல இருக்கிறவங்க வந்து அதீத வளர்ச்சி, அப்ப அவங்களுக்கு கால்சியம் சத்து, எலும்புகள்லாம் மேல் நோக்கி வளரும், அப்பதான் அவங்க ஹைட் ஆவாங்க. அண்ட் அவங்க வந்து ரொம்ப ஆற்றலோட இருப்பாங்க, நிறைய எனர்ஜி இருக்கும் அவங்களுக்கு. அந்த எனர்ஜிக்கு அவங்களுக்கு நிறைய பசிக்கும். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த சரிவிகித உணவுங்கிறத அடர்த்தியான உணவுகளா கொடுக்கும் போது அவங்களுக்கு சத்துள்ளதான பொருட்களும் கிடைக்கும். அவங்க நிறைய வெரைட்டிஸ், அவங்க பசியையும் போக்க முடியும் நம்மளால, அண்ட் ஆரோக்கியமாகவும் அவங்கள நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு சரிவிகித உணவு குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் கே மாதங்கி அவர்களுடன் நேர்முகம்.
3: இன்றிரவு 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
4: இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
5: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi has returned to New Delhi after successfully concluding his visit to Italy, marking the final leg of his 5-nation official tour. India and Italy yesterday announced the upgradation of their ties to a special strategic partnership, marking a major step forward in bilateral relations. The two countries signed several agreements in areas including agriculture, critical minerals, Ayurveda, science and technology, and facilitation of mobility of Indian nurses from India to Italy. Both nations also signed MOUs for curbing tax crimes, money laundering and terror financing. In a joint press statement with his Italian counterpart, Giorgia Meloni, in Rome, Prime Minister Narendra Modi said, Italy is renowned worldwide for design and precision, and India's identity is that of a powerhouse of scale, talent and affordable innovation. India has

அந்த வகையில் இன்று நம்மோடு இணைகிறார் புதுக்கோட்டை ஆரம்ப சுகாதார நிலைய பதின் பருவ மகளிர் மனநல ஆலோசகர் பானுமதி நாச்சியார் அவர்கள்.

0: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் மேடம்.
0: உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம்.
1: மேடம், என்னுடைய பெயர் பானுமதி நாச்சியார். நான் புதுக்கோட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வளரிளம் பருவ ஆலோசகராகவும் ICTC கவுன்சிலராகவும் நான் பணியாற்றி வருகிறேன் மேடம்.
0: எத்தனை வருஷமாக ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பதின் பருவ மனநல ஆலோசகராக பணியாற்றி வரீங்க?
1: மேடம், நான் 2009 வந்து நான் கோயில்பட்டி இரத்த வங்கியில் ஆலோசகராக பணியாற்றினேன். 2009 முதல் 2013 வரை நான் கோயில்பட்டி அரசு மாவட்ட அரசு மருத்துவமனையில் நான் பிளட் பேங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் மேம். அதுக்கப்புறமா 2013 நான் புதுக்கோட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வளரிளம் பருவ ஆலோசகராகவும் அதாவது நம்பிக்கை மைய ஆலோசகராகவும் பணியாற்றி வருகிறேன்.
0: பொதுவாக பதின் பருவம்னாலே நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய வயசு பதின் பருவம். அடல்ஸு
1: கண்டிப்பாக மேம்.
0: அந்த வயசில் அவங்களுக்கு என்னென்ன தொந்தரவுகள் வரும், அதை எப்படி அவங்க மேற்கொள்ளலாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்
1: மேடம். அதாவது வளரிளம் பருவம் அப்படின்னாலே 11 முதல் 19 வயதை தான் நம்ம வந்து வளரிளம் பருவம்னு சொல்கிறோம். அதில் டீனேஜ்னு சொன்னால் 13, நம்ம 13 to 19 சொல்கிறோம். அப்போது இந்த 11 வந்து மனம் சார்ந்த உடல் சார்ந்த ஒரு வளர்ச்சி வந்து குழந்தைங்களுக்கு வர்றதை நம்ம கவனிக்கும். அதுவரை குழந்தை பருவத்தில் இருந்த ஒரு குழந்தை அப்புறம் வளரிளம் பருவமாக மாறுது. அது வரைக்குமே உலகம் தெரியாமல் தான் அந்த குழந்தை வளர்ந்துட்டுருக்கும். அதுக்கப்புறம் தான் தன்னுடைய உறுப்புகளை கவனிக்க தோணும். அதுக்கப்புறம் தன்னுடைய ஆடைகளை எப்படி உடுக்கணும், தன்னை எப்படி அலங்கரிக்கணுங்கிறதெல்லாம் ரொம்ப கவனம் செலுத்தக்கூடிய ஒரு வயது தான் அந்த வளரிளம் பருவம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களை வந்து பெற்றோர்கள்ட்ட வந்து அவங்க கேள்விகள் கேட்கறதை விட தன்னுடன் படிக்கின்ற மாணவிகளோடும் தன்னுடைய தோழிகளோடும் தான் அதிகமாக அவங்களுடைய சீக்ரெட்டான விஷயம், அதாவது அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ மனதளவிலும் சரி உடலளவிலும் சரி பாதிக்கப்படுகிற ஒன்று ஒன்றுமே அவங்க யார்கிட்ட போய் சந்தேகங்களை கேட்குறாங்கன்னா சக தோழிகள்கிட்ட கேட்குறாங்க. அது தவறான ஒன்று மேடம்.
0: சரி,
1: அதனால தான் அவங்கள என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எந்த தொந்தரவு வந்திருந்தாலுமே முதல்ல நம்ம சொல்லக்கூடிய நபர் தன்னுடைய பெற்றோர்களே,
0: அம்மா அப்பா.
1: அதே மாதிரி அந்த வயசில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேள்விகள் பிள்ளைங்கள்கிட்ட இருக்கும். அதாவது நம்மளை யாரோ பார்க்குறாங்களோ, நம்மளை யாரோ பின்தொடர்ந்து வர்றாங்களோ, இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து அந்த குழந்தைகள்கிட்ட இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த 13 சொல்ல அந்த டீனேஜுக்குள்ளே குழந்தைங்க வரும்பொழுது அந்த ஒரு பெண் பிள்ளை வந்து பூ பெய்கிற ஏஜ் ஆயிரும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அடலசன் பீரியடுக்கு முந்தைய குழந்தைகள் வந்து வந்துடுறாங்க
0: பூ பெய்கிற.
1: ஆமாம், ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சாப்பிட்ற மெத்தடே தப்பு. நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபுட் அதிகமாக எடுக்கிறதுனால சிக்கன் அதிகமாக எடுக்கிறதுனாலையும் அவங்க வந்து ஒபிசிட்டி ஆகுறாங்க. இதனால ஹார்மோன் சேஞ்சஸ் அதிகமாகறதுனால 10 வயசு 9 வயசுலலாம் நிறைய குழந்தைங்க என்ன செய்கிறாங்க, பருவம் எழுதிடுறாங்க. ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு 14 வரக்கூடிய எண்ணங்கள், 19 கூடிய எண்ணங்கள்லாம் அந்த 12 வந்துடுது. அதிசீக்கிரமாகவே வருது.
0: அதுலேயும் இனக்கவர்ச்சின்னு சொல்லலாம், இன்ஃபாக்சுவேஷன்.
1: ஆமாம்,
0: அது அந்த பையன் நம்மளை தான் பார்க்குறான்,
1: அந்த பின்தொடர்ந்து வர்றோம், நம்மளே பார்க்குறான்,
0: நம்ம அவங்ககிட்ட ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிற ஒரு மாயையில் அந்த பிள்ளைங்க சிக்கி காதல் அப்படிங்கிற வலையில் விழுந்துடுறாங்க.
1: கண்டிப்பாக மேம்.
0: அந்த காதல் வலையிலிருந்து அந்த வளரிளம் பருவ மகளிரை நம்ம எப்படி மீட்டெடுக்கலாம்
1: மேடம்? அது வந்து இனக்கவர்ச்சி தான் நம்ம சொல்கிறோம், இன்ஃபெக்சுவேஷன் சொல்கிறோம். அதாவது வந்து அதுக்கு பேர் காதல் அல்ல. காதல் என்பது வேறு, இனக்கவர்ச்சி என்பது வேறு.
0: அது ஒரு மாயை.
1: இது ஒரு மாயை. அதை வந்து ஹார்மோன் சேஞ்சஸ்னால அந்த குழந்தைங்களுக்கு தோணும் எதிர்பாலினர் வந்து நம்ம தான் பார்க்குறாங்க, நம்மளை தான் பேசுகிறாங்க அப்படிங்கிறதுல இந்த பிள்ளைங்க தவறான ஒரு புரிதல் நம்ம மாநில இடத்துல அதிகமாக இருக்கிறதுனால தான் இன்னைக்கு டீனேஜ் பிரெக்னன்சி அதிகமாக வருது. நம்மளுடைய எல்லா மாவட்டங்கள்லையும் பார்த்தீங்கன்னா டீனேஜ் பிரெக்னன்சி இருக்கு. இல்லீகல் கான்டாக்ட்ஸ் வந்து வர முக்கியமான காரணம் இந்த இன்ஃபெக்சுவேஷன் தான்.
0: அதற்கு சரியான வழி நடத்துதல் எப்படி மேடம்? அதிலிருந்து அவங்கள மீட்டெடுக்கணும் நம்ம. என்ன பண்ணணும்
1: மேம்? இதுக்காக நாங்கள் ஒவ்வொரு பள்ளி கல்லூரிகளுக்குமே போகிறோம், எல்லா ஸ்கூல்கள்லையும் போய் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறோம். அதாவது மனம் சார்ந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் குழந்தைங்களுக்கு வருது அப்படின்னா முதல்ல அந்த குழந்தைகள் வந்து நிறைய ஸ்கில்ல வந்து தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளணும், நிறைய திறமைகளை வளர்த்துக்கொள்ளணும் மேம். அவங்களுக்கு வந்து டைம் வந்து வேஸ்டா செல்போன்லையும் டிவி முன்னாடியும் இல்லை ஃப்ரெண்ட்ஸோடையுமே செலவழி

0: படிப்பு நேரம் தவிர
1: வேஸ்டா வளரணும்.
0: கண்டிப்பா மேம், அந்த மாதிரி அவங்க திறமைகளில் வளரும் பொழுது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நம்ம குழந்தைகள்கிட்ட கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி இனக்கவர்ச்சிருந்து பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ள முடியும் மேம். இதனால அவங்க அந்த காதல்ங்கிற வலையில விழாம பாதுகாக்கலாம். பெற்றோர்கள் பிள்ளைங்களுக்கு அடக்கி வைக்கக்கூடாது, பிள்ளைங்களை ஃப்ரீயாக விடணும். அதே மாதிரி பெற்றோர்கள், இப்போ எல்லா பெற்றோருமே படித்தவங்க தான். ஒரு காலத்தில் பெற்றோர்கள் படிக்கல, பிள்ளைங்களை கல்வி கற்க வச்சாங்க. ஆனால் இன்னைக்கு 20 வயசுக்கு கீழே உள்ள ஒரு அம்மாவுக்கு கண்டிப்பாக 40 வயசு 45 வயசு இருக்கும். கண்டிப்பாக அந்த அம்மா ஒரு 10th படிச்சுட்டு தான் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க தன்னுடைய பிள்ளைங்களுக்கு நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கணும். முதல்ல பெற்றோர்களும் தன்னை ஒரு கவுன்சிலர்கிட்ட போய் ஃபர்ஸ்ட் நான் என் குழந்தைய எப்படி வளர்க்கணும் அப்படிங்கறத அவங்களும் முதல்ல வந்து நல்ல ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு
1: அவங்களுடைய தனி திறமைகள், டிராயிங், கவிதை,
0: கண்டிப்பா
1: எக்ஸ்ட்ரா கரிக்குலர் டேலண்ட்ஸ், டிபேட்டு, அந்த மாதிரி வளர்த்துக்கிட்டா
0: கண்டிப்பா
1: அவங்களுக்கு அந்த டைம் கான்சியஸ் தெரியும்.
0: கண்டிப்பா
1: மற்ற தவறான சிந்தனைகள் அவங்க மனசுக்குள்ள வர வாய்ப்பு இருக்காது.
0: வாய்ப்பு இருக்காது
1: நீங்க சொல்றீங்க
0: மேம். அது மட்டும் இல்ல, இந்த டீனேஜ் பருவத்தில் லவ் மட்டும் இல்லாமல் ட்ரக் அடிக்ட்லையும் குழந்தைங்க சிக்கிக்கிறாங்க.
1: ஓ,
0: அதாவது ட்ரக்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூலிப்பை வந்து பையங்க மட்டும் இல்லை, இன்னைக்கு பெண் பிள்ளைங்களுமே அதிகமாக எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ கூலிப்புங்கிறது இன்னைக்கு நிறைய பெற்றோர்களுக்கு தெரியவே இல்லை.
1: என்ன விதமான ட்ரக்ஸ் மேடம்?
0: மேடம் அந்த ட்ரக்குக்கு வந்து நம்ம சமுதாயத்தில் இன்னைக்கு நிறைய அம்மாவங்களுக்கு தெரியல. ஆனால் அது எப்படி இருக்குன்னு சொன்னால், தலையணன்னு சொல்லக்கூடிய அந்த கூலிப்பு வந்து ஒரு சின்ன ஒரு பொட்டனை மாதிரி தான் இருக்கும். அது வந்து என்ன செய்யறாங்கன்னா, அதோட விலை வந்து 90 முதல் 100 ரூபாய் வரை இருக்கும். அது வந்து பிளாக்ல தான் விற்கிறாங்க, பெட்டி கடைகள்ல. நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துல நிறைய இடங்கள்ல நம்ம ரோட்ல போகும்போது பார்த்தாலே தெரியும். நம்ம சின்ன வயசுல பார்த்துருப்போம், சிகரெட் துண்டு கிடக்கும், பீடி துண்டு கிடக்கும், சுருட்டு கிடக்கும். ஆனா இப்ப பாருங்க, எங்க பார்த்தாலும் கிடக்கிறது கூலிப் தான். இதை யூஸ் பண்றவங்க பாய்ஸும் யூஸ் பண்றாங்க, கேர்ள்ஸும் யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த ஏஜ் குரூப்ல தான் பிள்ளைங்க அதிகமா இந்த ரெண்டுலயுமே சிக்கிக்கிறாங்க. ஒண்ணு வந்து
1: இப்போ வந்து பிளட் எல்லாம் பாய்சன் ஆயிருமே.
0: கண்டிப்பா, அதனாலதான் குழந்தைங்களுக்கு எல்லாம் நிறைய கேன்சர் வருது மேம். த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகுது, த்ரோட் கேன்சர் வருது, லங் கேன்சர் வருது, நிறைய கிட்னி ஃபெயிலியர்ஸ் வருது மேம்.
1: இவ்வளவு நோய்கள்லயும் அவங்க போய் தானா போய் விழுந்துறாங்களா, இல்ல அதுலயும் மத்தவங்களுடைய நண்பர்கள் அவங்களுடைய
0: வழிநடத்தலின்படி
1: அந்த கெட்ட பழக்கத்துக்கு ஆளாகி?
0: கண்டிப்பா மேம். அதாவது பெற்றோர்கள் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நாம் இருவர் ரெண்டு குழந்தைகளை பெத்துக்கிறோம், ரெண்டு பேருமே வேலைக்கு போயிடுறோம், ரெண்டு பேர் கையிலுமே செல்போனை கொடுத்துட்டு போயிடுறாங்க, அவங்களும் ரெண்டு பேரும் செல்போனை வச்சுக்கிறாங்க. ஈவினிங் வந்து 4 பேரும் 4 இடம் 4 ரூம்ல உட்காந்து செல்போன் பாக்குறாங்க. குழந்தைங்க என்னங்க, எங்க போறாங்க, எங்க வராங்க, என்ன பண்றாங்க?
1: பெற்றோர்களோட ஒரு இன்டராக்ஷன்
0: இல்ல மேம். அது ரொம்ப குறைவா இருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் செய்யறாங்க. அதை எப்படி பண்றாங்கன்னா,
1: போன போக்குல
0: வீட்டுக்கு வந்தா ஃப்ரெண்ட்ஸோட சாட்டிங்ல இருக்காங்க, போக அவங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இந்த மாதிரி தெரியாத நம்பர் கூட பழக்கமும் வச்சுக்கிறாங்க. தங்களுடைய போட்டோக்கள் எல்லாம் செல்ஃபி மூலமா எடுத்து எடுத்து பிள்ளைங்க என்ன பண்றனே தெரியாம அதை அனுப்பிட்டு இருக்காங்க மேம். சோ இதுக்கு முழு காரணம் நம்ம பெற்றோர்களும் ஒன்னு. அதனால எனக்கு பெற்றோர்களுக்கும் கண்டிப்பா அவங்களுக்கும் நம்ம சில
1: பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை பாதுகாக்கணும்,
0: கண்டிப்பா
1: தவறான வழியில போக விடாம
0: கண்டிப்பா
1: அவங்களுடைய அன்பான அரவணைப்பான ஒரு ஆறுதலான பேச்சுனாலையும் அவங்கள வந்து தவறான வழியில போக விடாத அளவுக்கு அவங்க பாத்துக்கணும்.
0: கண்டிப்பா
1: அவங்களும் அத கேர் எடுத்து கவனிக்கணும். பெற்றோர்களுக்கு அந்த பங்கு இருக்கு. சும்மா வெறும் குழந்தைய மட்டும் பெத்து போட்டா சரியில்லை.
0: கண்டிப்பா
1: அவங்களுடைய முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி அந்த காலத்துல எல்லாம் கூட்டு குடும்பம்,
0: கண்டிப்பா
1: எல்லாருடைய பார்வையிலயும் சூப்பர்விஷன்லயும் குழந்தைங்க வளர்ந்தாங்க.
0: கண்டிப்பா
1: இப்ப அப்படி இல்லை. இப்ப நியூக்ளியர் ஃபேமிலி ஆகி போச்சு. ரெண்டு குழந்தை, ரெண்டு அப்பா அம்மா, 4 பேரோட சரி. அந்த ஒரு குடும்பம் வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்கு.
0: அதாவது முந்தி நம்ம சொன்னது நாம் இருவர் நமக்கு இருவர், இப்போ அந்த மாதிரி ஆன்டினேட்டட் மதர் வரும்போது நான் கேட்கிறேன், எத்தனை குழந்தைங்க பெத்துக்க போறீங்கம்மா அப்படின்னு கேட்டா, ஒண்ணு அப்படிங்காங்க, நாம் இருவர் நமக்கு ஒருவர். இப்ப அவங்க கேக்குறாங்க மேம், என்ன கேக்காங்கன்னா, நாமே இருவர் நமக்கு ஒருவர் போதுங்காங்க. இன்னொன்னு வருது மேம், நியூ கப்பல்ஸ் கேக்காங்க, நாம் இருவர் நமக்கு ஏன் இன்னொருவர் கேக்காங்க. சமுதாயம் எங்க மேம் போய்கிட்டு இருக்குது? சோ இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு வேண்டியது எல்லாமே கிடைக்குது, எல்லாமே சின்ன வயசுல வாழ்ந்து முடிச்சிடலான்னு பாக்காங்க. இது ஒரு தவறான
1: அணுகுமுறை
0: மேடம்.
1: இப்போ ஆரோக்கியம், சுகாதாரம்னு சொல்லும் போது பிள்ளைங்களுக்கு வந்து இப்ப முன்ன மாதிரி படிப்பு எல்லாம் ஈஸியா இல்ல.
0: கண்டிப்பா
1: இப்ப படிப்பு நிறைய பெருத்து போச்சு, நிறைய சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறாங்க.
0: கண்டிப்பா
1: கம்ப்யூட்டர்ல நிறைய நேரம் செலவு பண்றாங்க.
0: கண்டிப்பா
1: அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் வந்துருது மனதளவுல.
0: ஆமா,
1: எந்திரத்தனமான வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருக்கும். பேரண்ட்ஸ் ஒரு பக்கம் ரன்னிங், பிள்ளைங்க ஒரு பக்கம் ரன்னிங், ஓடி

0: ஓடிக்கிட்டே இருக்கும். ஒருத்தர் ஒருத்தர் கவனிக்க நேரம் இல்லை.
1: கண்டிப்பாக
0: அந்த நேரமின்மையும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் அவங்கள எந்த அளவுக்கு துன்புறுத்துது, அதுலேருந்து அவங்க எப்படி வெளியில் வர முடியுங்கிறத சொல்லுங்கள் மேடம்.
1: இப்போ நேரம் இன்மை அப்படிங்கிறது வந்து மேடம் நம்மகிட்ட தான் மேம் இருக்குது. அதாவது பெற்றோர்கள் சொல்கிறாங்க, என்னுடைய குழந்தைகளை நான் கவனிக்க நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுவதே முதல் தவறு. அதாவது எத்தனை வேலைகளுக்கும் நாம் நேரம் செலவழிக்கும் பொழுது நம்முடைய சந்ததியை வளர்க்க நமக்கு நேரம் இல்லாமல் இருக்குது என்று சொல்வது தவறான கருத்து. முதல்ல ஒவ்வொரு பெற்றோரும் காலையில் எழுமணும்

0: நம்முடைய சந்ததியை வளர்க்க நமக்கு நேரம் இல்லாமல் இருக்குது என்று சொல்வது தவறான கருத்து. முதல்ல ஒரு ஒவ்வொரு பெற்றோரும் காலையில் எழும்பின உடனே அந்த அதிகாலையில் குழந்தைகளை எழுப்புற ஒரு நல்ல பழக்கங்களை கற்றுக் கொடுக்கணும். முதல்ல அவங்க பெட்ல இருந்தே கொண்டு வரணும் மேம். காலையில் எழும்பும் போதே இன்னைக்கு நிறைய வீடுகளில் பெட்டை கிளீனாக வைக்கிறது இல்லை, குழந்தைங்க அதை கரெக்ட் பண்ணுறதும் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, அந்த பிள்ளைங்க சுத்தமாக 2 times குளிக்கிறாங்களா? தன்னுடைய இன்னர்ஸை தாங்களே 2 times நம்ம வந்து என்ன செய்யணும்னா சுத்தமாக வைக்கணும். அதாவது ஆமா, அதாவது தன் சுத்தம் ரொம்ப முக்கியம் மேம். இன்னைக்கு என்ன பிள்ளைங்க எல்லா இடத்துக்கும் போறாங்க வராங்க. அப்போ நம்ம தொற்று நோய் காலங்களில் பார்த்துருப்போம், கொரோனா பீரியட்ல என்ன சொன்னாங்க, 15 வீட்டுக்கு இந்த சைடு தான் நிக்கணும்னாங்க. கைகில 2 times என்ன செய்யணும், 15 times வந்து அதை நம்ம என்ன செய்யணும், நல்லா வாஷ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க 1 day. ஆனா இதை இப்போ நம்ம செய்யறோமா? செய்யறதில்லை. அப்போ தொற்று நோய்கள் வர்றதுக்கு காரணமுமே நம்ம தான் மேம். அப்போ காலையில எழும்புறமா, தன் சுத்தம் பண்றோமா, அதுக்கப்புறவு பேலன்ஸ் டயட் எடுக்கணும் மேம். இப்ப அம்மா வேலைக்கு போறதுனால ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கு, சூடு பண்ணி சாப்பிட்டுக்கோ.
1: இப்ப எல்லாரும் குக் பண்ணி சாப்பிடறது இல்ல, புக் பண்ணி சாப்பிடுறோம்
0: மேம். குக் பண்ணி சாப்பிடுறாங்க, புக் பண்ணி சாப்பிடுறாங்க. புக் பண்ணாலே இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுக்கிறாங்களே மேம் 2 days. சோ அதை என்ன பண்றாங்கன்னா, அந்த குளிர்சாதன பெட்டியில வச்சிட்டு பிள்ளைங்கள்ட்டே சொல்றாங்க, எடுத்து ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கோ. அவன்ல பண்ணிக்கோ. அப்படின்னா ஒரு தாயினுடைய கடமை என்ன, தன்னுடைய பிள்ளைங்களை ஹெல்த்தியா வளர்க்கணும். அதை ஹெல்த்தி மட்டும் இல்ல, வெல்த்தியா நம்ம ரெண்டுமே கொடுக்கதான் செய்யணும். அப்ப அம்மா முதல்ல பிள்ளைங்களை கவனிங்க, அவங்களுக்கு அதாவது சரி விகித உணவை கொடுங்க.
1: அதான் மருந்தே உணவு, உணவே மருந்து.
0: மருந்து வளரிலாம் பெண்களுக்கு பேலன்ஸ் டயட்டை நம்ம கொடுக்கணும். சரி விகித உணவு கொடுத்தா மட்டும்தான் அந்த பிள்ளைங்களால இந்த பூமியில 80 ஆண்டுகள் வரையாவது வாழ முடியும். ஒரு மனிதனுடைய வாழ்நாள் 70. அதுதான் நம்ம அந்த காலத்துல கேட்டோம். ஆனா இப்பொழுது பாத்தீங்கன்னா 30 வயசுல ஹார்ட் அட்டாக்
1: வந்து 19 வயசுல விகிதம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பிறப்பு விகிதம்
0: அதிகரிச்சிருக்கு.
1: பிறப்பு விகிதத்தை இப்பவும் குறைக்கணுங்க.
0: அதனாலதான் மேடம் நாங்க 2 குழந்தை பிறந்த பிற குடும்ப கட்டுப்பாடு கண்டிப்பா பண்ணி விட்டுருதோம்.
1: சரி சரி
0: சரியா. அப்ப பெற்றோர்கள் குழந்தைகளுடைய வளர்ப்புக்கு அவங்க என்ன செய்யணும்னா, சரி விகித உணவை சரியா கொடுக்கணும்.
1: சரி விகித உணவுன்னா எப்படி சொல்றீங்க மேடம்? காலையில என்ன சாப்பிடணும், மத்தியானம் என்ன சாப்பிடணும், ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம் என்ன சாப்பிடணும்?
0: மேடம் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் வளரில வருவதற்கு முக்கியமா தேவை நமக்கு அயன் தேவை மேம். அப்ப அயன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தத்தை உற்பத்தி பண்ணக்கூடியது தான் மேடம் நமக்கு அயன். ஹீமோக்ளோபின் உற்பத்தி பண்ணும். இது கீரைகளில் அதிகமாக இருக்குது. கருப்பு உலர் திராட்சை, கருப்பு பேரிச்சம்பழம், இது போக மாதுளம்பழம், இந்த மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு பெற்றோர்களும் ஃபாஸ்ட் ஃபுட்டை ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுக்கும் பொழுது 1 கிலோ மாதுளம்பழம் வாங்கி கொடுக்க முடியாதா மேம், ஒரு பேரிச்சம்பழம் வாங்கி கொடுக்க முடியாதா, ஒரு கருப்பு உலர் திராட்சை வாங்கி கொடுக்க முடியாதா? கட்டாயமாக ஒவ்வொரு நாளும் அந்த அயன் கண்டென்ட் உள்ள உணவுகளை பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். அது போக புரோட்டீன் பிள்ளைங்களுக்கு ரொம்ப தேவை. புரதம்,
1: எக்கு.
0: ஆமா, புரதது வந்து எதுலாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லா நட்ஸ்லயுமே அதிகமா இருக்கு. கொண்டக்கடலை, பாசிப்பருப்பு, உளுந்து, தட்டாம்பேறு அப்படி சொல்லக்கூடிய மீன், முட்டை, இதுலலாம் வந்து நிறையவே புரதம் இருக்கு. புரதம் அதிகமா குழந்தைங்க எடுத்தா மட்டும்தான் அவங்களுடைய ஹேரும் அழகா இருக்கும், அவங்களுடைய பாடியுமே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வளரிலாம் பருவங்களுக்கு முக்கியமானது எலும்பு நல்ல வளர்ச்சியா இருக்கணும், ஸ்ட்ரென்த்தா இருக்கணும். அதாவது ஒரு ஒரு ஆண் பிள்ளையாலும் சரி, ஒரு பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி,
1: உடல்
0: வலுமையா இருக்கணும். அப்படின்னு அவங்க என்ன சாப்பிடணும், டெய்லி 2 egg எடுத்துக்கலாம். பால் கட்டாயமா எடுக்கணும், அது பசும்பால் எடுக்கணும் மேம், மாட்டு பால் எடுக்கும். இது போக நமக்கு வந்து கால்சியம் அதிகமா இருக்கு, சோயால இருக்கு மேம், அதாவது ஆட்டுக்கறியில அதிகமாவே இருக்கு. இதெல்லாம் நம்ம எடுக்கும்போது கால்சியம் நல்லாவே கிடைக்கும்.
1: ஆனா இப்ப உள்ள குழந்தைங்க சிக்கனை எந்த வகையில சாப்பிட்டாலும் டேஸ்டா இருக்கு. கிரேவியா வச்சாலும், ஃப்ரை பண்ணாலும், சிக்கன் 65 பண்ணாலும்
0: புரோட்டீன் இருக்கு மேம். ஆனா அதிகமா சிக்கன் எடுக்கிறதுனால
1: ஹார்மோனல் இம்பாலன்ஸ்
0: ஆமா வந்துரும் மேம். அதனால கேன்சர் கூட வருதுன்னு ஒரு ஆராய்ச்சியில சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேம் அவங்களுக்கு வந்து புரோட்டீன் எடுத்துக்கிறோம், கார்போஹைட்ரேட் தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம்
1: சீரியல்ஸ்ல.
0: ஆமா, விட்டமின்ஸ் நிறைஞ்ச பழங்கள், காய்கறிகள் எல்லாமே பிள்ளைங்க ஒதுக்கி வைக்காம சாப்பிடணும். இது நம்ம சின்ன வயசுல கிடைக்காது, பெற்றோர்களுக்கு கிடைக்காம வளர்ந்த காலம் போய்
1: சிறுதானியங்களோ மற்ற தானியங்களோ ஊற வச்சு ஸ்ப்ரவுட் பண்ணி காலையில ஒரு சுண்டல் மாதிரி கொடுக்கலான்றீங்க.
0: கட்டாயமா கொடுக்கணும் மேம். காலையில நல்லாவே வயிறு நிறைய சாப்பிடணும் குழந்தைங்க, ஏன்னா இரவெல்லாம் அங்க சாப்பிடாம தான் இருப்பாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க, ஏதோ கொஞ்சமா சாப்பிட்டுருப்பாங்க. அப்ப அந்த காலையில ஃபர்ஸ்ட் உணவு எது எடுக்காங்களோ அதுதான் அந்த நாள் ஃபுல்லாவே அவங்களுக்கு என்ன செய்யணும், நல்லா பேலன்ஸ் பண்ணும். ஸோ அதிகாலையில் கொடுக்குற உணவு வந்து ரொம்ப நல்ல உணவாக இருக்கணும். அது என்ன அந்த சொல்லி கொடுத்த மாதிரி பழங்கள் காய்கறிகள் நட்ஸ் நிறைந்த ஒரு உணவாக இருந்தால் அந்த நாளில் அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும், ஒரு சோம்பேறித்தனமாக சுறுசுறுப்பாக இருக்க முடியும். அன்னைக்கு அந்த பிள்ளை

0: என்னென்ன வேலைகளை செய்ய முடியுமோ அந்தந்த வேலைகளை தாராளமாக சுறுசுறுப்பாக செய்ய முடியும் மேடம்.
1: சரி, அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ரிலீவ் பண்ணுறதுக்கு என்ன ஆலோசனைகள் மேடம்?
0: மேடம், அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு வர காரணமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அந்த டைம் செய்யாமல் சேர்த்து வச்சு செய்கிறதுனால தான் ஸ்ட்ரெஸ் ஆகுது. நீ ஒரு படிப்பாக இருக்கட்டும், இப்போ ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறாங்க, இன்றைக்குள்ளே இந்த ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு வா, முடிச்சிருக்க மாட்டான். மறுநாள் முடிச்சிருக்க மாட்டான். வீட்டில் அம்மா ஒரு ஒர்க்கை கொடுத்துருப்பாங்க, முடிச்சிருக்க மாட்டாங்க. அக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸும் ஏதாவது ஒரு ஒர்க் கொடுத்துருப்பாங்க, முடிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ எல்லா வேலையும் மொத்தமாக சேர்ந்து செய்யும்போது இந்த குழந்தைகளுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது. அதை விட அதிகமாக தூங்குறதுனாலே ஸ்ட்ரெஸ் அதிகமாக வருது. தூங்குறதுங்கிறது காலையில் 5 மணிக்கு மேலே அந்த டைமுக்கு அதிகாலையில் என்னென்ன வேலைகளை வாய்ப்பே இல்லை.
1: எந்த விதமான ஆலோசனைகள் நீங்க வளரிளம் பெண்களுக்கு கொடுக்கலாம் இருக்கீங்க மனநலத்தை பொறுத்தவரையில?
0: மேடம், அதாவது பெண் பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எல்லா ஸ்கூல்லையும் சொல்லிக் கொடுத்து குட் டச் பேட் டச் அதான் சொல்லி கொடுக்காங்க. நான் சொல்வேன் நோ டச் டோன்ட் டச். அதாவது பெண் பிள்ளைங்களை யாரோ ஒருத்தவங்க தொடுறாங்க அப்படின்னா, எதிர்பாலினர் தொடுறாங்கன்னா, அவங்க தொடுற இடம் எதுங்கிறத பெற்றோர்கள் சொல்லி கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. அதான் இந்த இடத்துல கை வைக்கணும், இந்த இடத்துல கை வைக்கக்கூடாது. அதை விட நோ டச், யாரையும் தொட அனுமதிக்காத. உன் அம்மா அப்பா, இதை தவிர வேற எந்த ஆணா இருந்தாலும் எதிர்பாளர் தொடதுக்கு நம்ம அனுமதிக்கவே கூடாது. அதாவது இன்னொரு பெண்ணையுமே தொட நம்ம அனுமதிக்க கூடாதுன்னு இப்ப சொல்லிட்டு வர்றோம். சிறு வயதுல இருந்து நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுப்பது என்னன்னா நோ டச். இந்த டச்னால கூட நிறைய பிள்ளைங்களுக்கு மனதளவுல பாதிப்பு வருது, வெளியே சொல்ல முடியாது. ஏன்னா அம்மாட்ட சொன்னா எதுவும் தவறா நினைப்பாங்களோ, அப்பாட்ட சொன்னா எதுவும் பிரச்சனை வருமோ அப்படின்னு கூட குழந்தைங்க பயப்படுறாங்க. எல்லாத்தையும் தைரியமா அன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடக்கும் அப்பப்போ அப்பா அம்மாட்ட சொல்லணும். இதுக்கு பெற்றோர்கள் ஈவினிங் வந்து ஒரு 1 ஹவர் எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வச்சுட்டு குழந்தைங்களோட விளையாடணும், நல்லா பேசணும், நல்லா சிரிக்கணும். அப்புறம் ஸ்கூல்ல என்னமா நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அந்த குழந்தைக்கு முதல் ஃப்ரெண்டு அவங்க பெற்றோர்களாக இருக்கும் பொழுது எந்த ஒளிவு மறைவும் இருக்காது. இது ஒரு சிறந்த ஆலோசனையா இருக்கும் மேம்.
1: வளரிளம் பெண்களுக்கு முக்கியமான ஒரு பிரச்சனை சமுதாயத்துல ஒரு பாலியல் ரீதியான துன்புறுத்தல்.
0: கண்டிப்பா மேம்.
1: அது வந்து எல்லா ஏஜ்ல உள்ள பிறந்த ஒரு 5 மாச குழந்தையிலிருந்து, குறைஞ்சது ஒரு 5 வயசு குழந்தையிலிருந்தே அது ஆரம்பமாகுது.
0: கண்டிப்பா மேம்.
1: குழந்தைங்களுக்கு எதுவுமே தெரியாது,
0: தப்புன்னே தெரியாது.
1: அதை மீறி நிறைய குழந்தைகள் ஸ்பாயில் ஆகி போறாங்க.
0: கண்டிப்பா.
1: அந்த மாதிரி தவறுகள் நடக்க விடாம நம்ம பாக்குறதுக்கு என்ன செய்யணும்
0: மேடம்? இப்ப பக்கத்து வீட்டுக்காரங்களை நம்ம நம்புறோம், அந்த வீட்டுல போய் உட்காந்துக்கும் ஆண்டி பார்த்துக்கிடுவாங்கன்னு சொல்லி இவங்க அம்மா வீட்டில் டிவி பார்க்குறதும் செல்ஃபோனில் இருக்கிறதும் தூங்குறதும் இருக்காங்க. இப்போ அந்த குழந்தை 5 வயசு குழந்தையா இல்லை 10 வயசு பாப்பாவா பக்கத்து வீட்டிலருந்து ஆண்டியோட பழகும் பொழுது, அந்த அம்மா வெளியே போகும் பொழுது, அந்த அம்மா ஒரு ஏதாவது கிச்சனில் ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம், இல்லை அவங்க ரெஸ்ட் ரூம் போயிருக்கலாம். அந்த டைமில் அந்த வீட்டில் உள்ள ஒரு நபர், ஆண் நபர் வந்து இந்த குழந்தைய பாலியல் பலாத்காரங்கள் செய்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நீ வீட்டில் சொன்னால் உன்னை கொன்றுவேன், இந்த மாதிரி மிரட்டல்களும் இன்னைக்கு குழந்தைகளுக்கு அதிகமாக இருக்கு. ஸோ பெற்றோர்கள் என்ன செய்யணும், நம்ம பிள்ளைங்களை வீட்டுக்குள்ளே வச்சு அவங்க ஒர்க் பண்ணுறாங்களா, அன்றைக்கி லீவ் இருக்கா, அவங்களுடைய பெற்றோர்களை கூட்டிகிட்டு வரலாம். இப்போ ஒரு அம்மா இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய அம்மாவோ மாமியாரோ இவங்க தான் முதல் பாதுகாப்பாக அந்த குழந்தைகளுக்கு இருக்க முடியும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முதியோர்களை வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் நம்ம முதியோர்களை வந்து நம்ம நேசிக்காமல் வெளியே விடுறதுனால தான் இந்த மாதிரி பாலியல் பலாத்காரங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு பெற்றோர்களுமே என்ன செய்யணும், அவங்களுடைய பெற்றோர்களை கொண்டு வந்து வீட்டுக்கு வைக்கும் பொழுது நம்ம முதியோர்கள் எல்லாத்தையும் நம்ம வராமல் தடுக்கலாம், நம்ம குழந்தைகளுக்கு பாலியல் பலாத்காரங்கள் வராமல் இருக்குது தடுக்கலாம் மேடம்.
1: சுகாதாரத்தை பற்றி பேசும்போது வேற என்னென்ன வகையில் வளரிளம் மகளிர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க?
0: வளரிளம் பெண்களுக்கு நமக்கு வந்து தடுப்பூசிகள் போட்டுட்ருக்கோம். அந்த தடுப்பூசிகளை இப்போ ரீசெண்டாக போடுறது 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கெல்லாம் கேன்சர் வராமல் தடுப்பதற்காக நம்முடைய அரசாங்கம் வந்து எல்லா பள்ளிக்கூடங்களில் இருக்கிற மாணவிகளுக்கு போட்டுட்ருக்காங்க. இது வந்து கர்ப்பப்பை கேன்சர் வராமல் தடுப்பதற்காகவும் கேன்சர்களே வராமல் தடுப்பதற்காகவும் போடுறாங்க. இதற்கு இன்னைக்கு எல்லா பெற்றோர்களுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக அதுக்கு ஊக்கப்படுத்தணும், அதுக்கு வந்து ஒரு சைன் கேட்பாங்க, கன்சர்ன் பண்ணுறதுக்காக பெற்றோர்கள் அதுக்கு சம்மதிக்கணும். அதனால் வரக்கூடிய காலங்களில் கேன்சர் வராமல் தடுக்கலாம். ரெண்டாவது, பிள்ளைங்க இன்னர்ஸை அன்னன்னைக்கு வாஷ் பண்ணி அதை நல்ல வெயிலில் காயப்படும் போது இச்சிங் வராமல் குழந்தைங்களை நம்ம பாதுகாக்க முடியும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்னர்ஸை வந்து அயன் பண்ணி போடுறது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும், ஃபங்கஸ் வராமல் நம்ம பாதுகாத்துக்கொள்ளலாம்.

0: இன்னைக்கு நிறைய குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இச்சிங் இருக்கிறதுனால பிள்ளைங்க வெளியே சொல்ல முடியல, அவங்களோட இன்னர் பார்ட்ஸ்லாம் இருக்குது. அதனால் அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம இது போய் பெற்றோர்கள்ட்ட எப்படி சொல்ல, டாக்டர்கிட்ட எப்படி காட்டன் வைக்கப்படுறாங்க. அந்த ஆடைகளை வெயிலில் காயப்படாமல் இருக்கிறதுனால தான் மேம். இதனால் பின்னாடி கூட அந்த பிள்ளைங்களுக்கு மற்ற நோய்கள் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அதாவது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்கள் வர்றதுக்கு கூட காரணமாக இருக்கும். ஸோ இப்பத்துல இருந்து அந்த பிள்ளைங்களை சுகாதாரமாக பாதுகாக்கணும், சாப்பிட்ற மெத்தடை நம்ம வந்து கரெக்டாக கொண்டு வந்தாலே நிறைய வியாதிகள் வராமல் தடுக்கலாம் மேம்.
1: ரொம்ப நன்றி மேடம், இதுவரைக்கும் உங்களுடைய கருத்துக்களை, வளர்களும் பெண்களுக்கான சுகாதார ஒரு ஆலோசனைகளை கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி.
0: தேங்க்யூ மேம்.
1: நேயர்கள், இதுவரை பதின்பருவ மகளிருக்கான உடல் நலம் மற்றும் மனநல ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் புதுக்கோட்டை அரசு சுகாதார மைய அலுவலர் பானுமதி நாச்சியார் அவர்கள். இனி குடும்ப நிர்வாகம் குறித்து தூத்துக்குடி காமராஜ் சாலை ஜெயந்தி அவர்கள் பேச கேட்கலாம்.
2: வணக்கம், நான் தூத்துக்குடி காமராஜ் சாலையிலிருந்து ஜெயந்தி பேசுறேன். குடும்ப தலைவியாக என்னுடைய பங்கு குடும்பத்துக்கு எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் தோழியர் கூட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். 42 ஆண்டு காலத்தில் நான் வந்து குடும்ப தலைவியாக எப்படி வந்து கணவர் கூட இருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து, கணவர் வந்து கோபப்படும்போது நம்ம வந்து அந்த இடத்த விட்டு கொஞ்சம் பேசாமல் நகர்ந்து போயிடலாம். அதுக்கு பிறகு வந்து அந்த இது அந்த உண்மை சூழ்நிலையை கணவருக்கு புரிய வச்சா அவங்க வந்து அதை வந்து ஏற்றுக்கிடுவாங்க அப்படிங்கிறதுல வந்து என்னுடைய பல ஆண்டுகால அனுபவம். இதை வந்து இப்போ உள்ள தலைமுறையும் பின்பற்றலாம், ரொம்ப வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கு அடுத்தது குழந்தைகள் வளர்ப்பது. குழந்தைகள் வளர்ப்பதுங்கிறதும் ஒரு பெரிய கலை தான். எனக்கு வந்து 2 குழந்தைகள், 2 குழந்தைகளையுமே நான் வந்து அவங்க என்ன படிக்க விரும்பினாங்களோ அதை படிக்க வச்சோம். அவங்க எப்படி இருக்கணும்னு நினச்சாங்களோ அதுக்காக வந்து அவங்க இஷ்டத்துக்கே விடணுங்கிறதில்ல, நம்ம வந்து அவங்கள வந்து வழி நடத்தணும். வழி நடத்தி அவங்கள வந்து அவங்க கரெக்டான பாதையில் போயிட்டுருக்காங்களா அப்படிங்கிறத கவனித்து அந்த இதுலேயும் நான் வெற்றி பெற்றுட்டேன். 2 பிள்ளைகளையும் நல்லபடியாக வளர்த்து ஆளாக்கி நல்ல சிறப்பான முறையில் திருமணம் பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு. அடுத்து இப்போ 2 பேரப்பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள்னாலும் மகாப்பிள்ளை அவள் கூட இருந்தாலும் மகன் பிள்ளை நம்ம கூட இருக்கும்போது பிள்ளைகளை வளர்க்கிறத பெற்றோர்கள் கவனிக்கணும். அதை வந்து நம்ம வந்து நெறிப்படுத்தலாம், பிள்ளைய அந்த பேரப்பிள்ளைய வளர்க்குறத வந்து நெறிப்படுத்தலாம். அந்த பிள்ளைகள் கூட அதிக நேரம் செலவிடலாம், அந்த பிள்ளைகளுக்கு கதை சொல்லலாம். அந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கும் பொழுதுபோகவும் செய்யும், அவங்க பெற்றோர்களுக்கும் நம்ம கூட இருக்கிறது எந்த பாரமாகவும் நினைக்கவும் மாட்டாங்க. அந்த மாதிரி செய்யலாம். அடுத்தது கைவேலை. கைவேலையை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து எல்லா கோலம் போடுறது, கூடை பின்னுறது, குரோசோ பின்னுறது, பூ கட்டுறது எல்லாமே எனக்கு தெரியும். எல்லாம் தெரியும் அப்படிங்கிறத வந்து நான் பெருமையாக நினைக்கிறேன். இந்த பழக்கம் எல்லாமே எங்கள் அம்மாக்கிட்ட இருந்து தான் எனக்கு வந்துச்சு. நான் வந்து வெளியே வந்து அதை இது பண்ணி காசு இது பண்ணலைன்னாலும் நம்ம வீட்டுக்கே எவ்வளோ தேவை அப்படிங்கிறத நம்ம உணரலாம். ஒரு கூடை பண்ணால் அதில் வந்து எவ்வளோ லாபம் கிடைக்கும். பூ வந்து லூஸில் வாங்கிட்டு வந்து நமக்கு கெட்டி நம்ம தலையில் வைக்கும்போது சாமிக்கு போடும்போதெல்லாம் நிறைய வைக்கலாம், நிறைய சாமிக்கு போடலாம், அதில் வந்து நிறைய காசு மிச்சமாகும். நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கணவர் வந்து நம்ம கையில் காசை கொடுத்தாலும் அது எவ்வளோ சிக்கனமாக வச்சு நான்லாம் என் பிள்ளைக்கு வந்து நகை போடும்போது நம்ம கையில் உள்ள காசையே வச்சே நான் நிறைய தங்கம் வாங்கியிருக்கேன். அந்த நேரம் தங்க விலையும் கம்மி, நிறைய பொருள்லாம் நான் வாங்கியிருக்கேன். அவளுக்கு வேணுங்கிறத நான் வாங்கி கொடுத்துருக்கேன். பையனுக்கும் அதே மாதிரி, அவனுக்கு அவசர செலவு வரும்போது நான் வந்து என் கணவருக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கேன். அதுக்கடுத்தது வீட்டை பராமரிக்கிறது எப்படிங்கிறது வந்து எல்லாமே எங்கள் அம்மாக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன்னு சொல்லும்போது எனக்கு பெருமையாகவும் இருக்குது. தோழிகள்லாம் ஏன் உங்கள் மாமியார்கிட்டேருந்து பழகலையா அப்படின்னு நினைப்பீங்க. எங்கள் மாமியாரும் கற்றுக் கொடுத்துருக்காங்க சமையல்லேருந்து எல்லாமே. அப்போ வீட்டை வந்து எப்படி சுத்தமாக வைக்கணும்னா, நான் வானொலி பெரும்பாலும் எங்கள் வீட்டில் வானொலி ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் எனக்கு வேலை செய்கிறதுல எந்த இடையூறுமே இருக்காது. நான் பாட்டுக்கு என் வேலை

0: பார்த்துக்கிட்டே இருப்பேன். வேலையை சமையல் வேலையிலேருந்து வீட்டை பராமரிக்கிறதுலேருந்து சுத்தம் தொடச்சி வைக்கிறதுலேருந்து எல்லாமே நான் செய்வேன். இப்போ எங்கள் கணவர் வந்து அவங்களும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, நல்லா வீட்டை பராமரிக்கிறதுல எனக்கு உதவி செய்கிறாங்க. அடுத்தது தோட்டம். தோட்டத்தை வந்து நம்ம எப்படி பராமரிக்கணும்னா, நம்ம பிள்ளைகளை பராமரிக்கிற மாதிரி தான் தோட்டத்துலேயும் நம்ம இன்ட்ரெஸ்டாக அதில் இது ஈடுபடணும். அப்போனா எங்கள் வீட்டில் வாழை மரம், தென்னை மரம், மாமரம், பூச்செடி, எல்லாம் அரளி பூச்செடி, முல்லைப்பூச்செடி எல்லாம் இருக்குது. முல்லைப்பூச்செடி, அரளிப்பூ, முல்லைப்பூ எல்லாம் பறித்து கொண்டு சாமிக்கு போடலாம், நல்லா நம்ம தலையில் வச்சுக்கிடலாம். எல்லாம் அது வந்து கெட்ட தெரிகிறதுனால நம்ம வந்து வேறு யாரையும் நாடி போக வேண்டியதில்லை, நம்மளே கட்டிக்கலாம், நம்மளே தலையில் வச்சுக்கலாம், ஆசையாக பார்த்துக்கலாம், எல்லாம் செஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து மாம்பழம் வந்து சீசனோடலாம் நிறைய காய்க்கும். அப்போ காய்க்கும்போது நம்மளும் அதை சாப்பிட்டுக்கலாம், பேரம்பேத்திகளும் அனுபவிக்கிறாங்க, பக்கத்து சொந்த பந்தங்களுக்கும் கொடுத்துக்கிடுவோம், எல்லாருக்குமே. இது வந்து வெளியே வாங்குகிற மாம்பழத்தோடு அது அதிக சுவையாக இருக்கும். வாழைப்பழமும் அதை நம்ம வீட்டில் பழுக்கும் போது அதை வந்து சாப்பிடவே தனி சுகமாக இருக்கும். தேங்காய் வந்து நான் இதுவரைக்கும் கடையில் வாங்கினதே இல்லை, தென்னை மரத்துலேருந்து தேங்காய் கிடைச்சிருது. அந்த மாதிரி ஆனால் அதுக்கெல்லாம் கொஞ்சம் உழைக்கணும், அதுகளுக்கு தண்ணி ஊற்றணும், அந்த மாதிரிலாம் செய்யணும். அதெல்லாம் நம்ம வந்து செய்யும்போது நம்மளுக்கு உடலுக்கும் சுறுசுறுப்பாக இருக்கும், அது எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேலும் நம்ம வந்து வயசாயிட்டு அப்படின்னு நினைக்கக்கூடாது. வயசானாலும் அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுக்கிட்டு உடற்பயிற்சி ரொம்ப நடந்து போகலாம். வீட்டுக்குள்ளே நடந்து நம்ம வேலை செஞ்சாலே போதும், குனிஞ்சி கோலம் போட்டால் அது ஒரு உடற்பயிற்சி மாதிரி தான். நம்ம வந்து அங்கே வீட்டை பெருக்கிறது எல்லாமே இந்த வயசுலேயும் நான் தான் எங்கள் வீட்டில் செஞ்சிட்ருக்கேன். அந்த மாதிரி சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் அந்த இதை செய்யும் போதே நம்மளுக்கு உடற்பயிற்சி மாதிரி ஆயிடுது. இதெல்லாம் தோழிகள் வந்து பின்பற்றினாங்கன்னா அவங்களும் வந்து இன்னும் பெரியவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேலும் சில குறிப்புகள் சொல்கிறேன். நம்ம சமைக்கும்போது வந்து நம்ம மனநிலையை வந்து எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் அந்த சமையலோட ருசியும் இருக்கும். நம்ம வந்து நல்ல மனநிலையில் சமைக்கும்போது அதனுடைய ருசி தனியாக இருக்கும். நம்ம வந்து ஆண்கள் வந்து ரிட்டையர்ட் ஆகிறாங்கன்னு ஒரு இது வச்சுருக்காங்க, ஆனால் பெண்களுக்கு வந்து அந்த இதே வயசே கிடையாது, நம்ம என்னாலும் சமையலில் நிற்கணும் அப்படிங்கும்போது ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம சமைக்கணுமா அப்படின்னு தோணுங்க. அந்த அளவுக்கு இல்லாமல் நம்ம வந்து அதை ஒரு ஈடுபாடோடு செய்யும்போது அது வந்து அதனுடைய சுவை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறத நான் உணர்ந்திருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து சமையல் வந்து நல்லா இல்லை அப்படின்னு யாரும் என்றைக்கும் சொன்னதே இல்லை. எல்லா நாளும் சமையல் ருசியாக தான் இருக்கும். அப்போ நம்ம வந்து அந்த குடும்பத்தில் வந்து எவ்வளோ ஈடுபாடோடு இருக்கோங்கிறத பெண்கள் வந்து நம்ம ஆரோக்கியத்தை வயசாயிட்டுனா ஆரோக்கியத்தை வந்து கணவரை பார்க்க, குழந்தைகளை பார்க்க அப்படின்ட்டு நம்ம ஆரோக்கியத்தை கவனிக்காமல் விட்டுறக்கூடாது. நம்மளும் வந்து அந்த டயத்துக்கு சாப்பிடணும். கரெக்டாக நான் பாவையர் பாவை முடிஞ்ச உடனே 12:30 ஒரு மணிக்கு சாப்பிட வந்துடுவேன். காலையிலையும் அதே மாதிரி 8:30 சாப்பிட வந்துடுவேன். அந்த மாதிரி டயத்துக்கு சாப்பிடணும், நைட்டு நேரத்தோடு தூங்கணும். அந்த மாதிரி எல்லாத்தையுமே கடைபிடித்தோம்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை குடும்ப நிர்வாகம் குறித்து தூத்துக்குடி காமராஜ் சாலை ஜெயந்தி அவர்கள் பேச கேட்டீர்கள். தெரியுமா உங்களுக்கு, பூமி தோன்றி எத்தனை ஆண்டுகள் ஆகின்றது? 10,00,000,000,000,000 ஆண்டுகள். ஒரு சூரியனில் எத்தனை பூமி பந்துகளை நிலைநிறுத்தலாம்? 133 பூமி பந்துகள். ஃபெங் சூயி என்றால் என்ன? பஞ்சபூதங்களான நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு ஆகியவற்றின் பீஜாட்சர சக்திகளை வீடுகளுக்கு உள்ளே இழுத்து வரும் சக்திதான் ஃபெங் சுயி கல்ச்சர். போன்சாய் கல்ச்சர் என்றால் என்ன? ஜப்பானில் பெரிய பெரிய விருட்சங்களான ஆலமரம், அரசமரம், கேத்துரு போன்ற மரங்களை சிறிய மண் தொட்டியில் மினியேச்சராக வளர்க்கும் முறை

இதுதான் போன்சாய் என்று பொருள். சிந்து நதியின் கிளை நதிகள் எத்தனை? 5. சீலம், சீனாப், ராவி, பியாஸ், சட்லஜ். ஜப்பானில் எத்தனை தீவுகள் உள்ளன? கான்சு, கியூசு, சிக்காகு, ஹொக்கைடோ. நேயர்கள் இதுவரை கேட்டது என்னுயிர் தோழி. அமைப்பு உமா மீனா, படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி.

ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு களிக்கலாம். 2:30 to 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் சேர்த்து வைத்த செல்வம் சிரிப்போம் சிந்திப்போம். முனைவர் கு ஞானசம்பந்தம் அவர்கள் வழங்கிய உரை ஒலிக்களஞ்சியத்திலிருந்து இடம்பெறவுள்ளது. 2:30 எஃப்எம் கோல்டில் சேர்த்து வைத்த செல்வம் சிரிப்போம் சிந்திப்போம் உரையினை கேட்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை. இனி மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சல்

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மிக் காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். தமிழக அமைச்சரவை 23 அமைச்சர்களுடன் இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டு இலாக்காக்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. அமைச்சரவையில் 4 பெண்கள் இடம்பெற்றுள்ளனர். தமிழக அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இணைய உள்ளதாக அக்கட்சியின் தேசிய தலைவர் திரு காதர் மொய்தீன் அறிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் புதுதில்லியில் இன்று மாலை நடைபெறுகிறது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் தனது கடைசி லீக் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழக அமைச்சரவை 23 புதிய அமைச்சர்களுடன் இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. மக்கள் மாளிகையில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் புதிய அமைச்சர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இதன்படி தாவேகாவை சேர்ந்த 21 பேரும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இருவரும் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். தூத்துக்குடி தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தாவேகாவின் ஸ்ரீநாத்திற்கு மீன்வளத்துறை, அவினாஷி கமலிக்கு கால்நடை, குமாரபாளையம் விஜயலட்சுமி பால்வளம், காஞ்சிபுரம் ரஞ்சித்குமார் வனத்துறை, கும்பகோணம் வினோத் வேளாண் துறை, திருவாடானை ராஜீவ் சுற்றுச்சூழல் பருவநிலை மாற்றம், கடலூர் ராஜ்குமார் வீட்டு வசதி நகர்ப்புற

0: நகராட்சி, அரக்கோணம் காந்திராஜ் கூட்டுறவுத்துறை, ஒட்டப்பிடாரம் மதன் ராஜா சிறு குறு நடுத்தர தொழில்துறை, ராஜபாளையம் ஜெகதீஸ்வரி சமூக நலன் மகளிர் நலத்துறை, ஈரோடு விஜயபாலாஜி கைத்தறி ஜவுளித்துறை, ராசிபுரம் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் வணிகவரி பத்திரப்பதிவுத்துறை, சேலம் தெற்கு விஜய் தமிழன் பார்த்திபன் போக்குவரத்துத்துறை, ஸ்ரீரங்கம் ரமேஷ் இந்து சமய அறநிலையத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. வேளச்சேரி குமார் செயற்கை நுண்ணறிவு தகவல் தொழில்நுட்பம், ஸ்ரீபெரும்புதூர் தென்னரசு வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை, கோயம்புத்தூர் வடக்கு சம்பத்குமார் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, அறந்தாங்கி முகமது பர்வேஸ் தொழிலாளர் நலத்துறை திறன் மேம்பாடு, தாம்பரம் சரத்குமார் மனிதவள மேம்பாடு, கிணத்து கடவு விக்னேஷ் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறைகள் வழங்கப்பட்டுள்ளன. காங்கிரஸ் கட்சி சார்பில் கிள்ளியூர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜேஷ்குமாருக்கு சுற்றுலாத்துறையும், மேலூர் விஸ்வநாதனுக்கு உயர்கல்வித்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 59 ஆண்டுகளுக்கு பின்னர் காங்கிரஸ் கட்சி தமிழக அமைச்சரவையில் இடம்பெறுகிறது. இதனிடையே கே ஏ செங்கோட்டையனிடமிருந்து நிதித்துறை, சென்னை ஆர் கே நகரைச் சேர்ந்த மரிய வில்சனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு கே ஏ செங்கோட்டையனுக்கு வருவாய் பேரிடர் மேலாண் துறை வழங்கப்பட்டுள்ளது. தமிழக அமைச்சரவையில் மொத்தம் 4 பெண்கள் இடம்பெற்றுள்ளனர். அமைச்சரவையில் முதலமைச்சர் உட்பட தற்போது 33 பேர் இடம்பெற்றுள்ளனர். தமிழக அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் இடம்பெறும் என்று அக்கட்சியின் தேசிய தலைவர் திரு காதர் மொய்தீன் அறிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக வெற்றிக் கழகத்தின் அழைப்பை ஏற்று இந்நடவடிக்கை என்றார். இதன்படி தஞ்சை பாபநாசம் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஷாஜகான் அமைச்சரவையில் இடம்பெறுகிறார் என்றும் அவர் கூறினார். அமைச்சர்களுக்கு பல்வேறு துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் ஆதி திராவிடர் சிறுபான்மையினர் நலத்துறை இதுவரை யாருக்கும் ஒதுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் இன்று மாலை புதுதில்லியில் நடைபெறுகிறது. மத்திய அரசின் கீழ் உள்ள பல்வேறு அமைச்சகங்களின் செயல்பாடுகள் குறித்து இந்த கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்படும் என தெரிகிறது. மேற்காசிய நெருக்கடியின் மத்தியில் எரிபொருள் விலையேற்றம், முக்கிய வர்த்தக வழித்தடமான ஹார்மோஸ் நீரிணையில் ஏற்பட்டுள்ள தடைகள், உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பு நிலைமையின் பின்னணியில் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. அனைத்து துறைகளைச் சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் இந்த உயர்நிலைக் கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். பிரதமர் தமது 5 நாட்கள் பயணத்தை முடித்துக் கொண்டு நாடு திரும்பியுள்ள நிலையில் இந்த கூட்டம் இன்று நடைபெறுகிறது. ஒரே வாரத்தில் பெட்ரோல் டீசல் விலை 2 முறை உயர்த்தப்பட்டது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் உலகின் பிரம்மாண்ட நோய் கண்டறியும் வசதி நம் நாட்டில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் உலக சுகாதார பேரவை சார்பிலான நுரையீரல் பரிசோதனை நிகழ்ச்சியில் பேசிய அவர், காசநோய் மற்றும் பிற நுரையீரல் நோய்களை கண்டறியும் நவீன வசதிகளை மத்திய அரசு அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார். தொழில்நுட்பம் கடைகோடி மக்களையும் சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். மேற்குவங்க மாநிலம் ஃபால்ட்ரா சட்டப்பேரவைத் தொகுதி மறுதேர்தல் வாக்குப்பதிவில் பகல் 1 மணி நிலவரப்படி 60.43% வாக்குகள் பதிவாயின. மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு தொடர்ந்து நடைபெறும். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு தினம் தீவிரவாத தடுப்பு தினமாக இன்று கடைபிடிக்கப்படுகிறது. 1991 இதே நாளில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் இந்நாளில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்திக்கு அஞ்சலி செலுத்துவதாக கூறியுள்ளார். புதுதில்லியில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தியின் நினைவிடமான வீர்பூமியில் காங்கிரஸ் கட்சியின் திருமதி சோனியாகாந்தி, திரு மல்லிகார்ஜுன கார்கே, திரு ராகுல்காந்தி, திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். ஸ்ரீபெரும்புதூரில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். தீவிரவாத எதிர்ப்பு உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. திருச்சி நாச்சிக்குறிச்சி சோழங்கநல்லூரில் தமிழ்நாடு வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக இயக்கத்தின் சார்பில் ராஜீவ்காந்திக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. கொரிய தீபகற்பத்தில் இந்தியாவின் மனிதநேய உதவிகளையும் அமைதிக்கான நிலைப்பாட்டையும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எடுத்துரைத்தார். சியோலில் இந்திய போர் சின்னத்தை அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சருடன் இணைந்து திறந்து வைத்து பேசிய அமைச்சர், இந்திய கொரிய குடியரசின்

0: நட்புறவை மேம்படுத்துவதற்கான வலுவான அடித்தளம் உருவாக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். இரு நாடுகள் இடையேயான வரலாற்று பிணைப்புகளை புதுப்பிப்பதற்கான நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்படுவதாகவும் சுட்டிக்காட்டினார். கொரிய போரின்போது இந்திய படைகளின் பங்களிப்பை காட்சிப்படுத்தும் புகைப்பட கண்காட்சியையும் அமைச்சர் பார்வையிட்டார். முன்னதாக இரு நாடுகளுக்கிடையே பாதுகாப்புத்துறையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தானது. தென்காசி மாவட்டம் தமிழக கேரள எல்லையான புளியரை காவல் நிலைய சோதனைச் சாவடியில் கனரக வாகனங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கமல் கிஷோர் நள்ளிரவில் ஆய்வு செய்தார். போக்குவரத்து விதிகளை பின்பற்றாத வாகனங்களுக்கு அபராதம் விதிக்க அவர் அறிவுறுத்தினார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் நகராட்சியில் தூய்மை மாத விழாவை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் துரைசாமிபுரம் கிராமத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்ட கல் குவாரி கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து இப்பணியில் ஈடுபடுத்தப்பட்ட இரண்டு ஹிட்டாச்சி இயந்திரங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட புவியியல் சுரங்கத்துறை எச்சரித்துள்ளது. சர்வதேச தேயிலை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தேயிலையின் பொருளாதார முக்கியத்துவம், மருத்துவ குணங்களை எடுத்துரைக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் இத்தினத்தில் கடைபிடிக்கப்படுகிறது. நீலகிரியில் தேயிலை விளைச்சல் குறித்து எமது செய்தியாளர்.
1: இந்தியாவில் மட்டும் சுமார் 1350 மில்லியன் கிலோ தேயிலை தூள் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்தியாவின் மொத்த உற்பத்தியில் நீலகிரி தேயிலையின் பங்கு 40% உள்ளது. நீலகிரியில் உயரமான மலைப்பகுதியில் தேயிலை விளைவதாலும் இங்கு நிலவும் சீதோஷ்ண நிலை மற்றும் மண் இங்கு உற்பத்தி செய்யப்படும் தூளிற்கு டார்லிங் அசாம் டீயை விட அதிக சுவையும் தரமும் அளிக்கிறது. இங்கு சுமார் 60,000 குடும்பங்கள் தேயிலை விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளனர். 130 மேற்பட்ட தேயிலை தொழிற்சாலைகள் உள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: நெல்லையில் புதிய ஆதார் சேவை மையத்தை ஆட்சித்தலைவர் திரு சுகுமார் திறந்து வைத்தார். தமிழகம் புதுச்சேரியில் 30 மையங்களை திறக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக பெங்களூரு மண்டல துணை இயக்குநர் பிரியா ஸ்ரீகுமார் இந்நிகழ்ச்சியின் போது தெரிவித்தார்.
2: இந்த ஆதார் சேவா கேந்திரம் பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்பெஷாலிட்டி யுஐடிஏ கூட உள்ள கிரீவன்ஸ் ரிலேட்டட் எல்லா இஷ்யூஸும் இங்கே நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். மற்ற சென்டர்ஸ்ல நீங்க ஆதார் பதிவு பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம். இந்த சென்டர்ல ஆதார் பதிவும் அப்டேட்டும் பண்ணலாம். கூடவே நீங்க ரீஜனல் ஆஃபீஸ் பெங்களூர் கூட ஏதாவது கிரீவன்ஸ் இருக்குன்னா அதையும் டேக்அப் பண்ணலாம். யுஐடிஏ ரன் பண்ற சென்டர் இந்த சென்டரை கொஞ்சம் பப்ளிசைஸ் பண்ணி மக்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சுன்னா கண்டிப்பா மக்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்.
0: நாகை மாவட்டத்தில் பிரதமரின் விவசாயி கௌரவ நிதி திட்டத்தில் சேர்வதற்கான சிறப்பு முகாம் அடுத்த மாதம் 15 தேதி வரை நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
3: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் PM கிசான் திட்டத்தில் 3,193 நபர்கள் விவசாயிகளுக்கான தனித்துவ அடையாள எண் பெறாமல் உள்ளனர். அனைத்து வேளாண்மை விரிவாக்க மையங்கள், இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி, இசேவை மையங்களில் June 15 வரை முகாம் நடைபெற உள்ளது. இந்த முகாமில் கலந்து கொள்ள விவசாயிகள் ஆதார் அட்டை, நில உடைமை ஆவணங்கள், வங்கி கணக்கு புத்தகம், குடும்ப அட்டை போன்றவற்றை எடுத்து செல்ல வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், ஈரோடு ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 சென்னை சூப்பர் கிங்ஸ் தனது கடைசி லீக் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக அமைச்சரவை 23 அமைச்சர்களுடன் இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டு இலாக்காக்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. அமைச்சரவையில் 4 பெண்கள் இடம்பெற்றுள்ளனர். தமிழக அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இணைய உள்ளதாக அக்கட்சியின் தேசிய தலைவர் திரு காதர் முயின் அறிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் புதுதில்லியில் இன்று மாலை நடைபெறுகிறது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35th நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் தனது கடைசி லீக் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நேரம் 1:55. 25 நொடி ஆகாஷ்வாணி

0: நீங்க பூவை எடுத்து வைங்க இல்ல பழத்தை எடுத்து வைங்க. முதல்ல திங்கள் முதல் வெள்ளி வரை அகில இந்திய வானொலியோட 101.4 பண்பலையில பிற்பகல் 3-2 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி வையுங்க.
1: ஓ அப்படி வச்சா
0: டாக்டர் வருவாக, அட்வைஸ் பண்ணுவாக, டிப்ஸ் சொல்லுவாக, காத்து வாக்கல நீங்க இன்ஃபர்மேஷன் கேட்கலாமுங்க.
2: இன்று பிற்பகல் 3-2 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உலக மாதவிடாய் சுகாதார தினத்தை முன்னிட்டு மகப்பேறு மற்றும் மகளிர் நல மருத்துவர் டாக்டர் விஜயலட்சுமி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளை கேட்டு பயன்பெறலாம். நிகழ்ச்சி 3-2 101.4 சென்னை

0: Here from Rainbowville.
1: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
2: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
2: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239, 8667672292.
2: மின்னஞ்சல் முகவரி SPECIALSCHOOL NIR VA GAM@gmail.com.
1: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.
3: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
4: UPI பின் என்டர் பண்றது பணத்தை அனுப்புறதுக்கு மட்டும் தானா?
5: RBI சொல்கிறது,
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: மாநகர காவல் திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் பி சைலஜா பாடிய பாடலை கேட்டோம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் மாலை 6:10 ஒலிபரப்பாகும். நேரம் 2:21. ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கற்பூர முல்லை திரைப்படத்தில் கே ஜே யேசுதாஸ், பி சுஷீலா, சித்ரா பாடிய பாடல்.

0: வானொலிக்கு 90.
1: வணக்கம். 90வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கும் அகில இந்திய வானொலியின் ரசிகர்களுக்கு நாடக நடிகர் டிவி வரதராஜனின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி, நம்ம அகில இந்திய வானொலி 90வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறது. வானொலியால் வளர்ந்தவன் என்ற முறையிலே எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. ஏன்னா நாடக நடிகரான என்னுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் நம்முடைய அகில இந்திய வானொலி. ரேடியோவால் எங்களுக்கு ஒவ்வொரு நாடகமும் எக்ஸ்ட்ராவாக ஒரு 10-15 காட்சிகள் அதிகமாகும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வரவேற்பை எங்களுக்கு கொடுத்து எங்களை நாடக கலைஞர்களை வளர்த்திருக்கிற ஒரு பெரிய ஸ்தாபனம் இந்த வானொலி. எங்களை போன்ற கலைஞர்களுடைய வளர்ச்சியிலே நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் அந்த காலத்தில் ஏறி ஏறி வரோம் அப்படின்னா, அந்த ஒவ்வொரு படிக்கட்டிலையும் எங்களை ஏற்றி வைத்த ஒரு மிகச்சிறந்த ஸ்தாபனம் நம்முடைய வானொலி. 90வது கொண்டாடுகின்ற வானொலிக்கினுடைய நாடக நடிகர் என்ற முறையில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கத்துடன் டிவி வரதராஜன்.
0: இரண்டு மணி 27 நிமிடம். தொடர்ந்து அருண்மொழி உமாரமணன் பாடியுள்ள பாடல் படம் தந்துவிட்டேன் என்னை.

0: கோபுரவாசலிலே திரைப்படத்தில் மனு எஸ் ஜானகி குழுவினர் பாடிய பாடலை கேட்டீர்கள்.
1: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: இப்ப பதின் பருவங்கள்ல இருக்கிறவங்க வந்து அதீத வளர்ச்சி, அப்ப அவங்களுக்கு கால்சியம்

0: எலும்புகள்லாம் மேல் நோக்கி வளரும், அப்போதான் அவங்க ஹைட் ஆவாங்க. அண்ட் அவங்க வந்து ரொம்ப ஆற்றலோடு இருப்பாங்க, நிறைய எனர்ஜி இருக்கும் அவங்களுக்கு. அந்த எனர்ஜிக்கு அவங்களுக்கு நிறைய பசிக்கும். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த சரிவிகித உணவுங்கிறத அடர்த்தியான உணவுகளாக கொடுக்கும் போது அவங்களுக்கு சத்துள்ளதான பொருட்களும் கிடைக்கும், அவங்க நிறைய வெரைட்டிஸ் அவங்க பசியையும் போக்க முடியும் நம்மளால, அண்ட் ஆரோக்கியமாகவும் அவங்கள நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும்.
1: ஆரோக்கியமான வாழ்விற்கு சரிவிகித உணவு குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் கே மாதங்கி அவர்களுடன் நேர்முகம்.
2: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.

கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தில் ஸ்வர்ணலதா குழுவினர் பாடிய பாடலை கேட்டோம். மனோ சுனந்தா குரல்களில் படம் ஈரமான ரோஜாவே.

திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் 5 சென்டிமீட்டர், காரைக்குடியில் 4 சென்டிமீட்டர், நகுடி, நெய்யூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், ஆவுடையார் கோவில், சேது பாஸ்கரா கல்லூரி, மணமேல்குடி, நத்தம், தேவக்கோட்டை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி, கன்னியாகுமரி மாவட்டம் பாலமோர், திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், புதுக்கோட்டை மாவட்டம் ஆயன்குடி, ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி, சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி, கன்னியாகுமரி மாவட்டம் இரண்யேல் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிக வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிக வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 42 டிகிரி செல்சியஸ் சென்னை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 24.4 டிகிரி செல்சியஸ் கன்னியாகுமரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை சென்னை, திண்டுக்கல், ராமநாதபுரம்

புறம் வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்த அளவு அதிகரித்திருந்தது. திண்டுக்கல் ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. சென்னை, நாகப்பட்டினம், தூத்துக்குடி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழை ஓரிரு இடங்களில் கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, ஈரோடு, திண்டுக்கல் மாவட்டங்களில் பெய்யும் வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளை சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளை மறுநாள் திருவண்ணாமலை, திருச்சிராப்பள்ளி, சேலம், நாமக்கல், வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 41 முதல் 42 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 30 முதல் 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். எங்கும் வெப்பம் மிகுந்து இறுக்கத்துடன் காணப்படும். நாளையும் இதே வானிலை நிலவக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமானது முதல் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 32.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.4 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பில் இன்று வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி. இத்துடன் சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். நேரம் இப்போது 3 மணி. சந்திப்போம். 5:30 வணக்கம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய மாலை ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. நேரம் 5:29. குறளமுதம்.

மெய். இசையொடு பொருளோடு குரல் அமுதம் பருகி மகிழ்ந்தோம். நேரம் 5:30. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியாலை 720 kHz. நேர்களை இப்பொழுது கேட்கலாம் NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: அறிவில்லாதவர் நட்பு கூட இனிமையானதுதான். ஏனென்றால் பிரியும் போது வருந்த வேண்டிய நிலைமை வராது பாருங்கள். குறள் எண் 839 அதிகாரம் பேதைமை.
1: பெரிதினிது பேதையார் கேண்மை, பிரிவின் கண் பீழை தருவதொன்று இல்.
0: அறிவில்லாதவர் நட்பு கூட இனிமையானதுதான். ஏனென்றால் பிரியும் போது வருந்த வேண்டிய நிலைமை வராது பாருங்கள். குறள் எண் 839 அதிகாரம் பேதை.

0: कार्यक्रम यहीं पर समाप्त होता है, तो अब अपने मित्र अजीत
1: और विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ कल तक के लिए आज्ञा दीजिए।
0: नमस्कार।
2: उमंग उमंग उमंग उमंग।
3: நேயர்கள் இதுவரை NCERT வழங்கிய விளம்பரதார் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ். நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன்
4: மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
5: ₹10 லட்சம் லாட்டரி எனக்கா? வாவ்!
6: ஓலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
7: RBI சொல்கிறது
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
3: நிகழ்ச்சி நிரல் நேயர்களே, நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்றும் நாளையும் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல். இன்று மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியத்தின் 353வது பகுதி, 7:10 திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள், எழுதியவர் என் ரவிச்சந்திரன், 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், ஆரோக்கியமான வாழ்விற்கு சரிவிகித உணவு, சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் கே மாதங்கி அவர்களுடன் நேர்முகம், மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:05-9:15 திரைகாணம், 9:30 நாடக மலர், இனி எல்லாம் சுகமே நாடகம், எழுதியவர் பி ஸ்ரீலட்சுமி அவர்கள், அமைப்பு எஸ் விஜயகுமார். 10:00 காற்றோடு கலந்திடவா. நாளைய நிகழ்ச்சிகள்: நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7:00-9:00 வரை புத்தம்புது காலை, இதில் காந்தி அஞ்சலி தமிழ் அமுதம், வழங்குபவர் முனைவர் பே அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள், 6வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு சர்வதேச பல்லுயிர் பெருக்க தினம் சிற்றுரை. 7:45 நகர்வலத்தில் குழந்தைகளுக்கு மரம் வளர்ப்பை கற்பிப்போம், கே மந்திரமூர்த்தி அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02-8:30 திரையகானம், 8:45 வானொலிக்கு 90 வானொலியும் நானும் தொகுப்பு நிகழ்ச்சி ஆகியன இடம்பெறும். 9:00 அரங்கிசை, வடையிலுப்பை எஸ் ஆனந்தன் அவர்களின் நாகஸ்வர இசை, மங்களம் எம் கே ஆசான் அவர்கள் தவில். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 இலக்கியம் பேசுவோம், திருஞான சம்பந்தரின் வாழ்வும் வாக்கும் குறித்து சிதம்பரம் ஜே ராகவன் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுபவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், சமயாகுமார் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் சாலைகள் மேம்பாட்டு செயல் திட்டம் குறித்த தகவல்கள், 1:10 எண்ணுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி, அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும், வெப்ப அலை வீசக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 42°C குறைந்தளவு வெப்பநிலை 30°C ஒட்டியும் நிலவக்கூடும். நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிகளவு 40.4°C குறைந்தளவு 30.8°C

0: Gujarat Titans will take on Chennai Super Kings in Ahmedabad this evening. The match is scheduled to begin at 7:30 p.m. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: உண்மையிலேயே அபாயம் சூழ்ந்த நிலையில் நாம் விட்டுவிட்டு வந்த வந்தியத்தேவனிடம் இப்போது நாம் செல்வோம். இளவரசரை சிறைப்பிடித்துக் கொண்டு போவதற்காக வந்த பெரிய மரக்கலத்தின் அடித்தட்டில் தட்டுமுட்டு சாமான்களும் மரக்கட்டைகளும் மூட்டை முடிச்சுகளும் போட்டிருந்த இரண்டு அறையில் அவன் ஒரு கட்டையுடன் சேர்த்து கட்டப்பட்டு கிடந்தான். வெகு நேரம் வரையில் அவன் பிரமை பிடித்தவன் போலிருந்தான். அவசர புத்தியினால் இத்தகைய இக்கட்டில் அகப்பட்டு கொண்டோமே என்ற எண்ணம் அவனை வதைத்தது. இது என்ன கப்பல்? யாருடைய கப்பல்? இதில் சில முரட்டு அராபியர்களும் மந்திரவாதி ரவிதாசனும் சேர்ந்திருப்பது எப்படி? இந்த கப்பல் எங்கே போகிறது? தன்னை என்னதான் செய்வார்கள் என்று யோசித்து பார்த்ததும் அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவன் தன் வருங்காலத்தை பற்றி கண்டுகொண்டிருந்த கனவுகளெல்லாம் உண்மையில் கனவுதான் போலும். இதைவிட பெரிய கஷ்டங்களிலிருந்தெல்லாம் தான் தப்பித்திருக்கும் போது இதிலிருந்து தப்பிக்கவும் ஒரு வழி கிடைக்காமலா போகும் என்ற சபலமும் சில சமயம் ஏற்பட்டது. பார்க்கலாம். உடம்பில் உயிர் இருக்கும் வரையில், அறிவும் ஆலோசனை திறனும் இருக்கும் வரையில் அடியோடு நம்பிக்கை இழக்க வேண்டியதில்லை. இந்த ஆசை தோன்றிய பிறகு சுற்றுமுற்றும் பார்த்தான். இருட்டில் முதலில் கண் தெரியவில்லை, வரவர தெரியலாயிற்று. அவனுக்கு சமீபத்திலேயே பல வகை ஆயுதங்கள் குவிந்து கிடப்பதைக் கண்டான். அவனுடைய உடம்பு இறுக்கி கட்டப்பட்டிருந்ததே தவிர கைகள் இறுக்கி கட்டப்படவில்லை. கைக்கட்டை தளர்த்தி கொண்டு ஒருகையை நீட்டி அங்கே கிடந்த கத்திகளில் ஒன்றை எடுக்கலாம். உடம்பையும் கால்களையும் பிணைத்திருந்த கயிறுகளையும் அறுத்து விடலாம். ஆனால் பிறகு என்ன செய்வது? இந்த அறைக்கதவோ சாத்தப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து வெளியில் எப்படி போவது? போன பிறகு அவ்வளவு அராபியர்களுடன் மந்திரவாதியுடனும் அவன் தோழனுடனும் சேர்ந்தாற்போல சண்டை போட முடியுமா? அப்படி சண்டை போட்டு எல்லோரையும் கொன்றுவிட்டாலும் அப்புறம் என்ன பண்ணுவது? கப்பலை தன்னந்தனியாக தன்னால் செலுத்த முடியுமா? கப்பலை பற்றிய சமாச்சாரம் ஒன்றுமே தனக்கு தெரியாதே. ஆம், மறுபடியும் அவசரப்படக்கூடாது, பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தன்னை உடனே கொல்ல முயலாமல் அவர்கள் கட்டி போட்டிருப்பதே கொஞ்சம் நம்பிக்கை இடமளிக்கிறதல்லவா? என்னதான் செய்யப்போகிறார்கள்? பார்க்கலாமே. ஆனால் நேரம் ஆக ஆக வந்தியத்தேவனுடைய பொறுமை பெரிதும் சோதனை கிடமாயிற்று. அடுப்புக்குள் போட்டு அவனை வேக வைப்பது போல அந்த அறை அவ்வளவு புழுக்கமாயிருந்தது. உடம்பில் வியர்வை வியர்த்து கொட்டியது. கடல் பிரயாணம் இவ்வளவு வெதுப்புவதாயிருக்கும் என்று அவன் கனவிலும் எண்ணியதில்லை. பூங்குழலியுடன் அன்றிரவு படகில் சென்றதை நினைத்து கொண்டான். அப்போது எப்படி குளிர் காற்று வீசிற்று? உடம்புக்கு எவ்வளவு இதமாயிருந்தது! அதற்கும் இதற்கும் எத்தனை வித்தியாசம்! சுண்ணாம்பு காலவாயில் போடுவது என்பார்களே, அதுபோல அல்லவா இருக்கிறது? திடீரென்று ஏதோ ஒரு மாறுதலை அவன் உணர்ந்தான். ஆம், கப்பலில் ஆட்டம் நின்றுவிட்டது. கப்பல் நகராமல் நின்ற நிலையில் நிற்பதாக தோன்றிற்று. புழுக்கம் இன்னும் அதிகமாயிற்று. தாகம் மிகுந்து நாவும் தொண்டையும் வறண்டன. ஏது, இனி வெகுநேரம் பொறுக்க முடியாது. கத்தியை எடுத்து கட்டுக்களை அறுத்து கொண்டு புறப்பட்டு போய் பார்க்க வேண்டியதுதான். கப்பலில் எங்கேயாவது குடிதண்ணீர் வைத்திராமலா இருப்பார்கள்? வந்தியத்தேவன் சுற்றுமுற்றும் பார்த்தான். ஒரு மூலையில் சில தேங்காய்கள் கிடந்தன. ஆஹா, வெண்ணெய் இருக்க நெய்க்கு அழுவானேன். அந்த தேங்காய்களை கொண்டு பசி தாகம் இரண்டையும் தீர்த்து கொள்ளலாமே. கையின் கட்டுக்களை வந்தியத்தேவன் நன்றாக தளர்த்தி விட்டு கொண்டான். கத்தியை எட்டி எடுக்க கையை நீட்டியும் விட்டான். அந்த சமயம் காலடி சத்தம் கேட்டது. கதவு திறக்கும் சத்தமும் கேட்டது. நீட்டிய கையை மடக்கி கொண்டான். முன்பொரு தடவை வந்துவிட்டு போன மந்திரவாதி ரவிதாசனும் அவனுடைய தோழனும் உள்ளே வந்தார்கள். இருவரும் வந்தியத்தேவனுக்கு இருபுறத்திலும் நின்று கொண்டார்கள்.
1: கப்பல் பிரயாணம் எப்படியப்பா, சுகமா இருக்குதா
0: என்று ரவிதாசன் கேட்டான்.

0: வந்தியத்தேவன், தாகம் கொல்லுகிறது, கொஞ்சம் தண்ணீர் என்று பேச முடியாமல் பேசினான்.
1: ஆ, எங்களுக்கும் தாகம்தான். அந்த பாவிகள் கப்பல் தண்ணீர் வைக்கவில்லையே
0: என்றான் ரவிதாசன்.
1: காளிக்கு எல்லாரையும் விட அதிக தாகமாயிருக்குதே, இரத்த தாகம்
0: என்றான் இன்னொருவன். வந்தியத்தேவன் திரும்ப அவனை உற்று பார்த்தான்.
1: என்ன, ஞாபகம் இல்லையா தம்பி? மறந்துட்டியா? கடம்பூர் அரண்மனையில் குறவை கூத்து பிறகு தேவராளன் வந்து விரியாட்டம் ஆடினானே, காளித்தாய் பலி கேட்கிறாள், ஆயிரம் வருஷத்து அரசகுல ரத்தம் கேட்கிறாள் என்று ஆவேசம் வந்து சொன்னானே.
0: இப்போது ஞாபகம் வருகிறது.
1: நீதான் அந்த தேவராளன்
0: என்று வந்தியத்தேவன் முணுமுணுத்தான்.
1: ஆமாம், நான் தான். ஆயிரம் வருஷத்து அரச குமாரனை காளிக்கு பலி கொடுக்கலாம் என்றுதான் இலங்கைக்கு வந்தோம். அது சாத்தியப்படவில்லை. அந்த வீர வைஷ்ணவனை வைகுண்டத்துக்கு அனுப்ப பார்த்தோம், அதுவும் முடியவில்லை. நீயாவது வலுவில் வந்து சேர்ந்தாயே, ரொம்ப சந்தோஷம். இப்போதைக்கு குறுநிற மன்னர் குலத்து ரத்தத்தோடு காளி திருப்தி அடைய வேண்டியதுதான்
0: என்றான் தேவராளன். அப்படியானால் ஏன் தாமதிக்கிறீர்கள் என்று வந்தியத்தேவன் கேட்டான்.
1: வீர வாலிபனாகிய உன்னை கண்ட இடத்தில் பலி கொடுத்து விடலாமா? கரை சேர்ந்த பிறகு எல்லா பூசாரிகளையும் அழைத்து உற்சவம் கொண்டாடியல்லவா பலி கொடுக்க வேண்டும். முக்கியமாக பூசாரிணி வர வேண்டுமே.
0: பூசாரிணியா?
1: யார் என்று உனக்கு தெரியாதா? பழுவூர் இளையராணிதான்.
0: வந்தியத்தேவன் சிறிது யோசித்துவிட்டு, உங்களுக்கு உண்மையில் அத்தகைய எண்ணம் இருந்தால் உடனே கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கள், இல்லாவிடில் இங்கேயே தாகத்தினால் செத்துப்போவேன் என்றான்.
1: தண்ணீர் இல்லையே தம்பி.
0: நீதான் மந்திரவாதி ஆயிற்றே.
1: நன்றாகச் சொன்னாய், மந்திரம் போட்டிருக்கிறேன் பார். இப்போது கப்பல் அசையாமல் நிற்கிறது தெரிகிறது அல்லவா? இரவுக்குள் சுடற்காற்று அடிக்கப் போகிறது, மழையும் வரும்.
0: மழை வந்தால் எனக்கு என்ன பயன்? நீங்கள் மேல்தட்டில் இருப்பீர்கள், நான் இங்கே.
1: நீயும் மேல்தட்டுக்கு வரலாம். நாக்கை நீட்டி அருந்தி தாகத்தை போக்கிக் கொள்ளலாம். நாங்கள் சொல்லுகிறபடி கேட்கிறதா இருந்தால்?
0: என்ன சொல்லுகிறீர்கள்?
1: அந்த அராபிய பிசாசுகளை சமுத்திரராஜனுக்கு பலி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம்.
0: ஏன்?
1: அவங்கள் கலிங்க நாட்டுக்கு இந்த கப்பலை கொண்டு போக வேண்டும் என்கிறார்கள். நாங்கள் கோடிக்கரையிலாவது நாகப்பட்டினத்திலாவது இறங்க வேண்டும் என்கிறோம்.
0: அவர்கள் ஆறு பேர், அதோடு பெரும் முரடர்களாயிருக்கிறார்களே.
1: அவர்களில் மூன்று பேர் தூங்குகிறார்கள், மற்ற மூன்று பேர் உறங்கி வழிகிறார்கள். நாம மூணு பேரும் தூங்குற மூணு பேரையும் வேலை தீர்த்துட்டோம்னா அப்புறம் மூணு பேருக்கு மூணு பேர் சமாளிக்கலாமே.
0: வந்தியத்தேவன் சும்மா இருந்தான்.
1: என்ன தம்பி சொல்றேன்? எங்க யோசனைக்கு சம்மதிச்சேன்னா உன் கட்டை அவிழ்த்து விடுகிறோம்.
0: இளவரசரின் முகம் வந்தியத்தேவன் மனக்கண் முன்னால் வந்து நின்றது. ஆம், அவர் இதை ஒப்புக்கொள்ள மாட்டார். தூங்குகிறவர்களை கொல்லுவதற்கு ஒரு நாளும் உடன்பட மாட்டார். என்னால் முடியாது. தூங்குகிறவர்களை தாக்கிக் கொள்வது நீசத்தனம் என்றான் வந்தியத்தேவன்.
1: முட்டாளே, சோழ நாட்டு மாலுமிகள் தூங்கிக் கொண்டிருந்த போதுதான் இந்த அராபியர்கள் அவங்கள தாக்கிக் கொன்னாங்க.
0: மற்றவர்கள் இழிவான செயல் புரிந்தால் நானும் அவ்வாறு ஏன் செய்ய வேண்டும்?
1: சரிவோ இஷ்டம்
0: என்றான் ரவிதாசன். அருகில் கிடந்த ஆயுத கும்பலிலிருந்து ஒரு கூரிய பட்டாக்கத்தியை அவன் எடுத்துக்கொண்டான். தேவராளனோ நுனியில் இரும்பு பூண் கட்டியிருந்த சிறிய உலக்கை போன்ற தடியை எடுத்துக்கொண்டான். இருவரும் அங்கிருந்து சென்றார்கள். ஆனால் அறையின் கதவை சாத்தி வெளியில் தாழ் போடவில்லை. அவர்கள் போனவுடனே வந்தியத்தேவன் கையை நீட்டி கத்தி ஒன்றை எடுத்து தன்னை கட்டியிருந்த கயிர்களை அறுத்து கொண்டான். குதித்து எழுந்து சென்று மூலையில் கிடந்த தேங்காய் ஒன்றை எடுத்து உடைத்தான். இளநீரை வாயில் விட்டு கொண்டான். மிச்சமிருந்த தேங்காய்களை ஒரு சாக்கை போட்டு மூடினான். பிறகு போருக்கு தகுதியான நல்ல வாள் ஒன்றை கையில் எடுத்து கொண்டான். எந்த நிமிஷத்திலும் வெளியில் பாய்ந்து செல்வதற்கு ஆயத்தமாயிருந்தான். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் தட் தட் என்று இருமுறை சத்தம் கேட்டது. இரு உடல்கள் கடலில் எரியப்பட்டன என்று அறிந்து கொண்டான். உடனே பயங்கரமான பெரும் கூச்சல், கைகலப்பு, கத்திகள் மோதும் சப்தம் எல்லாம் மேல்தட்டிலிருந்து வந்தன. வந்தியத்தேவன் கையில் பிடித்த கத்தியுடன் பாய்ந்தோடினான். ரவிதாசனையும் தேவராளனையும் மற்ற நாலு அராபியர்களையும் தாக்கி நெருக்கிக் கொண்டிருந்தார்கள். நெருக்கப்பட்டவர்களின் நிலை நெருக்கடியான கட்டத்தை அடைந்திருந்தது. வந்தியத்தேவன் பெருங்கூச்சல் போட்டுக்கொண்டு ஓடினான். அராபியர்களில் ஒருவன் திரும்பி அவனை தாக்க வந்தான். வந்தியத்தேவனுடைய கத்தி அராபியனுடைய கத்தியை தாக்கி அது கடலில் போய் விழச் செய்தது. அராபியனுடைய முகத்தில் ஒரு வெட்டுக்காயத்தையும் உண்டாக்கிற்று.

0: இரத்தம் வழிந்த பயங்கர முகத்தையுடைய அராபியன் கைமுட்டியை ஓங்கிக் கொண்டு வந்தியத்தேவனுடைய மார்பில் குத்த வந்தான். வந்தியத்தேவன் சிறிது நகர்ந்து கொண்டான். அராபியன் திடால் என்று விழுந்தான். அவன் விழுந்த வேகத்தினால் இடம்பெயர்ந்த பாய்மர குறுக்கு கட்டை ஒன்று அவன் தலையில் படார் என்று விழுந்தது. இன்னொரு அராபியனோடு வந்தியத்தேவன் சிறிது நேரம் துவந்த யுத்தம் செய்து அவனை கடலில் தள்ளினான்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: முயலை வச்சுக்கிட்டு புலி வேட்டையா? படகுல ஏறி மரக்கலத்தை பிடிப்பதா? அப்படியே பிடிச்சிட்டாலும் என்ன செய்வீங்கன்னு கேட்டார் சேனாதிபதி. எப்படியோ என் நண்பனை காப்பாற்ற முயலுவேன், முடியாட்டா உயிரை விடுவேன், உறுதியாயிருக்கார் இளவரசர். வேறு ஏதோ நோக்கத்தோட பார்த்திபேந்திரன் வர்றான். இருந்தாலும் சரியான சமயத்தில் வர்றான். சிங்கத்தை கொண்டே சிறுத்தை வேட்டை. வந்தியத்தேவன் இருக்கிற கப்பலை எப்படியும் மாலைக்குள்ள பிடிச்சிடலாம்னு பார்த்திபேந்திரன் கப்பலின் கலப்பதி நம்பினான். ஆனா இயற்கையை யாரால கட்டுப்படுத்த முடியும்? உச்சி வேளையில காற்று நின்னுட்டுது, கப்பலும் அசையல்ல. காற்றை பிடிச்சு உந்தி தள்ளும்னு பாய்மரங்களை பத்தி கவிதை நயத்தோட சொல்லுவாங்க மாலுமிகள். இளவரசே, கடலும் காற்றும் பட்சபாதம் காட்டுறதில்லை. நமக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைமைதான் அந்த கப்பலுக்கும். அதுவும் இப்போ அசையாம தான் நின்னுகிட்டு இருக்கும். பார்த்திபேந்திரன் கலபதி விளக்கின நேர்த்தியை பாருங்க. வந்தியத்தேவனுடைய அனுபவத்தையும் தாங்க முடியாத தாகத்தை கொண்டு விளக்கிறார் ஆசிரியர். இந்த நிலையிலையும் ரவிதாசனும் தேவராளனும் வெறித்தனமா பேசினதை கேட்டோம். அந்த கப்பற்கொள்ளைக்காரர்களை பலி கொடுக்கும் வைபவத்துல திடுதுப்புன்னு வந்தியத்தேவன் தோன்றியிருக்கான். இதன் விளைவு? சரி, கலிங்க நாட்டை பத்தின வரலாற்று செய்திகளை பகிர்ந்துப்போம். அங்கன், வங்கன், கலிங்கன், சுஹ்மன், புன்றன், ஆந்திரன் ஆறு சகோதரர்கள். இவர்களில் கலிங்கன் தோற்றுவிச்ச நாடு கலிங்க நாடுங்கிறது புராண குறிப்பு. இதன் மேன்மைக்கு காரணம் மகா மேகவாகன பேரரசர்கள். இவங்களில் பெரும்புகழ் பெற்றவன் காரவேலன். வடக்கே சுபர்ணரேகா நதியிலிருந்து தெற்கே கோதாவரி வரையும், கிழக்கே வங்காள விரிகுடாவிலிருந்து மேற்கே அமர்கண்டக் வரையிலும் பறந்திருந்தது கலிங்கம். தெற்கு எல்லை வடபெண்ணை வரையிலும் கூட இருந்திருக்குது. பண்டைய தலைநகரம் தண்டபுரா, தற்போது ஸ்ரீகாகுளம் பக்கத்துல தந்தவக்த்ராங்கிற பேர்ல விளங்குது. கலிங்கத்தின் கடற்படையும் யானைப்படையும் பேராற்றல் பெற்றவையாம். 2300 ஆண்டுகளுக்கு முன்னால இண்டிகாங்கிற நூலில் கிரேக்க தூதர் மெக்கஸ்தனிஸ் இந்த பகுதியை கலிங்கேன்னு குறிப்பிடுறார். சக்தி வாய்ந்த பேரரசுன்னு கலிங்க நாட்டை வர்ணிச்சிருக்கார். இன்னைக்கும் பண்டைய ஸ்ரீ விஜய பேரரசுக்கு உட்பட்ட சுமத்ராவில் வாழும் பலர் தம்ம சோழியர், சேரர், பாண்டியர், கலிங்கர்னு சொல்லிக்கிறாங்க. இன்னொரு சுவையான செய்தி, வங்க மன்னனுக்கும் கலிங்க இளவரசிக்கும் பிறந்த சுபாங்கிற பெண்ணு தான் இலங்கை சிங்கள வம்சம் உருவாக காரணமாக இருந்திருக்கா. நல்லது, அடுத்த பகுதியில் சந்திப்போம்.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: நேர்களே, இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை 6:10 நேரம், 6:23:30.
4: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
5: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
4: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
5: இந்த கதையில் மாற்றமில்லை,
4: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
5: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
4: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
5: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
3: இனி ஒரு திரைப்பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் கோச்சடையான்.

0: மீண்டும் திரைப்பாடல்கள் 6:40 மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் ஒலி உலா வரும். நேயர்களே, ஆகாஷ்வாணி நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் ஆகாஷ்வாணி .gov.in என்ற இணையதளம் மூலமாகவும் கேட்கலாம். ஆகாஷ்வாணி இனி விளம்பரத்தை அடுத்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர்

0: வடி வழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 5 நாடுகள் பயணம் உலக அளவில் இந்தியாவின் நன்மதிப்பை உயர்த்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வேளாண் உற்பத்தி மற்றும் உணவு பாதுகாப்பில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். நாமக்கல், சேலம், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லாகூர் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர், மணிகா பத்ரா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 5 நாடுகள் பயணம் உலக அளவில் இந்தியாவின் நன்மதிப்பை உயர்த்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமரின் இந்த பயணம் நாட்டின் அனைத்து மக்களுக்கும் பயனுள்ளதாக அமைந்தது என்று தெரிவித்தார். உலக நாடுகளுக்கிடையே இந்தியா நம்பிக்கை மிகுந்த நாடாக விளங்குவதாகவும் அவர் கூறினார். பிரதமரின் இந்த பயணத்தின்போது 57 முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்தியாவில் 100 பில்லியன் டாலர் வரை முதலீடு செய்ய உறுதி அளித்துள்ளதையும் திரு பியூஷ் கோயல் சுட்டிக்காட்டினார். வேளாண் உற்பத்தி மற்றும் உணவு பாதுகாப்பில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மூலம் நாட்டில் லட்சக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஐநாவின் உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் அக்ரிகோலா விருது கிடைத்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறினார். விவசாயிகளின் உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் இது என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 உட்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்களுக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அமைச்சர் திரு செங்கோட்டையன் வசமிருந்த நிதித்துறை திரு மரிய வில்சனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு செங்கோட்டையன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சராக செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தாவேகா அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் இணைய உள்ளதாக அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்துறையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார்.
1: வரும் காலங்களில் மிகப்பெரிய துறையான மின்சாரத்துறை முழுவதுமாக சீரமைத்து கண்டிப்பாக இது முழுவதும் மக்கள் பயன்பாட்டிற்காக எந்தவித முறைகேடும் இல்லாமல் இந்த துறை மீண்டும் புத்துணர்வு பெறும் அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறோம். 160க்கும் மேற்பட்ட இடத்துல வந்து இந்த மற்ற பணிகளுக்காக தோண்டப்படும் குழிகளில் கவர் கேபிள்ஸ் வெட்டப்பட்டுள்ளது. கடந்த 1 ஆண்டில் மட்டும் இந்த மாதிரியான பணிகள் இருக்கு. ஸோ அது ஒரு முக்கிய ரீசன். அது இல்லாமல் ஆங்காங்கே டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியர். ஸோ இதெல்லாம் சீரமைக்கும் பணிகள் இன்றிலிருந்து துவங்கப்பட்டிருக்கு. நிறைய தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருது. இப்போ அதுக்கு எந்த விதமான மின்சார கட்டணம் உயர்த்தும் எண்ணம் அரசிடம் கண்டிப்பாக இல்லை.
0: 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்கள் நாளை முதல் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அரசின் செய்திக்குறிப்பில், தனித் தேர்வர்கள் www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் சான்றிதழ்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் நாளை காலை 11 மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை நீங்களாக வரும் 27ஆம் தேதி மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம். ஒவ்வொரு பாடத்திற்குமான விடைத்தாள் நகல் பெறுவதற்கு 275 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக திரு அமல்ராஜை நியமித்து மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இப்பொறுப்பில் இருந்த திரு அபின் தினேஷ் மோதக் குற்றப்பிரிவு கூடுதல் காவல்துறை தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை

0: செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தின் நாமக்கல், சேலம், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 4.5 கிலோமீட்டர் உயரம் வரை மத்திய வங்கக்கடல் பகுதியிலிருந்து தமிழகம் வரை தென்மேற்கு வங்கக்கடல் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நாமக்கல், சேலம், வேலூர், திருப்பத்தூர், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை உள் தமிழக பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு நகரின் ஒரு சில பகுதிகளில் வெப்ப அலை வீசக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 41 முதல் 42 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். நாளை மாலை நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் சந்தையில் ஆடு விற்பனை களை கட்டியுள்ளது. பக்ரீத் பண்டிகை அடுத்த வாரம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் 2 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் இன்று விற்பனை செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஆடு மற்றும் மாட்டுச்சந்தையில் வியாபாரம் களைகட்டியது. இஸ்லாமியர்களின் புனித பண்டிகைகளில் ஒன்றான பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் 28ஆம் தேதி கொண்டாடப்படும் நிலையில் ஆடு மற்றும் மாடுகளை வாங்குவதற்காக இஸ்லாமிய பெருமக்கள் அதிக அளவில் வருகை புரிந்து சந்தைகளில் வாங்கிச் செல்கின்றனர். அந்த வகையில் தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் ஆடு மற்றும் மாட்டுச்சந்தையில் வியாழக்கிழமை நடைபெறும் இந்த சந்தைக்கு மதுரை, திண்டுக்கல், தேனி, ஒட்டச்சத்திரம், அண்டை மாநிலமான கேரளா, தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட பல பகுதிகளிலிருந்து ஏராளமான ஆடு மற்றும் மாடுகளை விற்பனைக்காக வியாபாரிகள் கொண்டு வருவது வழக்கம். இங்கு செம்பரி ஆடு 10,000 ரூபாய் முதல் 75,000 ரூபாய்க்கும், அதேபோல 10,000 ரூபாய் முதல் 140,000 வரை மாடுகள் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டன. இதனால் சுமார் 2 கோடி ரூபாய்க்கு மேலாக விற்பனை நடைபெற்றது. தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திருமதி சினேகா தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டத்தில் பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை சிறப்பு முகாம் நடைபெறும் என்று ஆட்சியர் திரு ஆகாஷ் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் நடைபெற்ற ஜமாபந்தி நிகழ்ச்சியில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி பூங்குடி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். மதுரை மாவட்டம் பாலாற்றின் குறுக்கே சுமார் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள தடுப்பணையை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று ஆய்வு செய்தார். ராணிப்பேட்டை நகராட்சி நிர்வாகம் சார்பில் திடக்கழிவு மேலாண்மை தொடர்பான விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி திருக்கோயில் வைகாசி திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. சென்னை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூய்மைப் பணிகளை நேரில் ஆய்வு செய்தார். கொடுங்கையூர் குப்பைக் கிடங்கில் நடைபெற்று வரும் திடக்கழிவு மேலாண்மை பணிகள் குறித்தும் அவர் ஆய்வு மேற்கொண்டார். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர், மணிகா பத்ரா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 11-1, 11-6, 11-7 என்ற செட் கணக்கில் நைஜீரியாவின் தைவோ மாட்டி ஃபேவர் ஓஜோ இணையை வென்றது. இப்போட்டியில் மனுஷா தியா சிட்டேல் இணையும் ஹர்மித் தேசாய், யசஸ்வினி கார்படே இணையும், ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மனுஷா மனோ தாக்கர் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஐகிகா முகர்ஜியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வர்மன்யு சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 3-6, 6-1 என்ற செட் கணக்கில் யுக்ரைனின் வாசில் மெக்ரென்கோவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 5 நாடுகள் பயணம் உலக அளவில் இந்தியாவின் நன்மதிப்பை உயர்த்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வேளாண் உற்பத்தி மற்றும் உணவு பாதுகாப்பில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். நாமக்கல், சேலம், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லாகோஸ் சர்வ

0: சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனவ் தாக்கர் மணிகா பத்ரா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இனி விளம்பரம்.
2: கண்ணா நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நால் புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:41. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மனதில் நின்ற இனிய பாடல்களின் அணிவகுப்பாய் வலம் வர காத்திருக்கிறது மனதில் நின்றவை. நிறங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். பச்சை நிறத்தை போற்றி இந்த பாடல் அலைப்பாயுதே படத்திலிருந்து ஹரிச்சரண் கிளின்டன் குரல்களில்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்.
1: இப்ப பதின் பருவங்கள்ல இருக்கிறவங்க வந்து அதீத வளர்ச்சி, அப்ப அவங்களுக்கு கால்சியம் சத்து, எலும்புகள்லாம் மேல் நோக்கி வளரும், அப்பதான் அவங்க ஹைட் ஆவாங்க. அண்ட் அவங்க வந்து ரொம்ப ஆற்றலோட இருப்பாங்க, நிறைய எனர்ஜி இருக்கும் அவங்களுக்கு, அந்த எனர்ஜிக்கு அவங்களுக்கு நிறைய பசிக்கும். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த சரிவிகித உணவுங்கிறத அடர்த்தியான உணவுகளா கொடுக்கும் போது அவங்களுக்கு சத்துள்ளதான பொருட்களும் கிடைக்கும், அவங்க நிறைய வெரைட்டிஸ் அவங்க பசியையும் போக்க முடியும் நம்மளால, அண்ட் ஆரோக்கியமாகவும் அவங்கள நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு சரிவிகித உணவு குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் கே மாதங்கி அவர்களுடன் நேர்முகம்.
0: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: இயற்கை பல வண்ணங்களை விரித்து நம்மை மயக்குகிறது. கேட்கலாம் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் காதல் கோட்டை.

வண்ணங்கள் பல வகை. பலருக்கு பல வண்ணங்கள் பிடிக்கும், சிலருக்கு சில வண்ணங்கள் பிடிக்கும். இவருக்கு ஏனோ இந்த நிறம் பிடித்திருக்கிறது.

நிறைவு பெற்றது மனதில் நின்றவை. மீண்டும் திரைப்பாடல்கள் 8:05. நேரம் 7 மணி. ஆகாஷவாணி.

0: பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்தது.
1: கொக்கு பறக்குதடி பாப்பா என்று ஒருவர் பாடலை பாடி நாடக மேடைகளில் பிரிட்டிஷாரை அதிர வைத்தார் என்று சொன்னீர்கள், அவர் யார் தாயே?
2: மகனே சிவா, அது பாரதியின் பாப்பா பாடலைப் போல பெரும் புகழ் பெற்றிருந்தது. அதை நாடக மேடைகளில் உணர்ச்சிகரமாக பாடியவன் விஸ்வநாத் தாஸ். ஆனால் அந்த எழுச்சி மிகுந்த பாடலை இயற்றியவன் மதுரகவி பாஸ்கர தாஸ். தன் 16வது வயதில் பாடல்களை எழுதத் தொடங்கினான் பாஸ்கர தாஸ். 1925 ஹிந்து தேசாபிமானிகள் செந்தமிழ் திலகம் என்ற நூலையும் வெளியிட்டான். காந்திய கொள்கைகளில் ஈடுபாடு கொண்டு கதராடையே அணிந்தான். 1921 காந்தி மதுரை வந்தபோது, காந்தியோ பரம ஏழை சந்நியாசி என்ற பாடலை எழுதினான். அதை தன் காதார கேட்டான் காந்தி. விடுதலை போரில் மக்கள் உற்சாகத்துடன் பங்கேற்க அவனது பாடல்கள் பேருதவி செய்தன. விடுதலை போராட்ட வீரர்கள் அவர்களின் தியாகங்கள் நிகழ்ச்சிகள் பற்றியே பாடல்களை எழுதினான். ஆங்கிலேயரின் அடக்குமுறைக்கு அஞ்சாமல் ஒவ்வொரு பாடலிலும் தன் பெயரையும் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்தான் பாஸ்கர தாஸ். மதுரை காங்கிரஸ் தலைவர் வைத்தியநாத ஐயருடன் சேர்ந்து மதுரையில் நடிகர்களை திரட்டி கள்ளுக்கடை மறியல் போராட்டமும் நடத்தினான். புதுச்சேரியில் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தவன் அவன். பிரிட்டிஷ் எதிர்ப்புணர்வு பாடல்களை பாடி தேசபக்தி சுடரை மக்கள் உள்ளங்களில் ஏற்றினான். அப்படி பாடல்களை எழுதியதற்காக பலமுறை கைது செய்யப்பட்டான் பாஸ்கர தாஸ். அவன் எழுதிய பாடல்களை நாடக மேடைகளில் பாடியதற்காக நாடக கலைஞன் விஸ்வநாத தாஸை மேடையிலேயே கைது செய்து அழைத்துச் சென்றார்கள் போலீஸ்காரர்கள். அப்படி எஸ் விஸ்வநாத தாஸ் பாடி புகழ் பெற்ற பாட்டுதான் கொக்கு பறக்குதடி பாப்பா என்பது. அவன் குரலில் அந்த வெள்ளை கொக்கு பறக்குதடி பாப்பா பாடலை அது எந்த நாடகமாக இருந்தாலும் மக்கள் பலமுறை பாடச் சொல்லி கேட்பார்கள். அந்த பாடலின் ஒவ்வொரு வரியும் ரத்தம் புதிந்ததாக அவர்களால் விரும்பப்பட்டது. கொக்கு பறக்குதடி பாப்பா, நீயும் கோபமின்றி கூப்பிடடி பாப்பா. கொக்கென்றால் கொக்கு, நம்மை கொல்ல வந்த கொக்கு. எக்காலம் போட்டு நாளும் இங்கே ஏய்த்து பிழைக்குதடி பாப்பா. வர்த்தகம் செய்ய வந்த கொக்கு, நமக்கு வாழ்வை கெடுக்க வந்த கொக்கு. அக்கறை சீமை விட்டு வந்து கொள்ளை அடித்து கொழுக்குதடி பாப்பா. தேம்ஸ் நதிக்கரையின் கொக்கு, அது தின்ன உணவில்லாத கொக்கு. பொல்லா மாமிச வெறி பிடித்த கொக்கு, இங்கே வந்து பறக்குதடி பாப்பா. கொந்தலான மூக்குடைய கொக்கு, அது குளிர் பனி கடல் வாச கொக்கு. அந்தோ பழிகார கொக்கு, நம்மை அடக்கி ஆளுதடி பாப்பா. நம்மை அடக்கி ஆளுதடி பாப்பா. மக்களை ஏமாற்ற வந்த கொக்கு, அதன் மமதை அழிய வேண்டும் பாப்பா. வெட்கமானமில்லா அந்த கொக்கு, இங்கே மடிய பறக்குதடி பாப்பா. பஞ்சாபில் படுகொலை செய்த கொக்கு, அது பழி பாவம் பார்க்காத கொக்கு. அஞ்சாமல் பாஸ்கரன் தமிழ் பாடி அதை அடித்து விரட்ட வேண்டும் பாப்பா. இப்படி உள்ளர்த்தம் பொதிந்து வெளிப்படையாக பாடினால் பிரிட்டிஷ்காரர்கள் சும்மா இருப்பார்களா? போலீசார் வந்து நாடகத்தை பாதியில் நிறுத்தி விஸ்வநாத தாஸை கைது செய்து கோர்ட்டில் நிறுத்தி அபராதமோ தண்டனையோ விதித்தார்கள். சிறை செல்வதையே வழ

இரக்கமாக கொண்டாலும் அதையெல்லாம் அவன் கொஞ்சமும் சட்டை செய்யவில்லையே. எத்தனை முறை கைதானாலும் அஞ்சா நெஞ்சுரம் கொண்டு வெளியில் வந்து மீண்டும் அப்படியே பாடல்களை பாடினானே. சிறை சென்று மீண்ட பிறகும் மீண்டும் அதே நாடகத்தை போடுவான், அதே வசனங்களை பேசுவான். தடையை மீறியும் பலமுறை நாடகங்களை நடத்தினான். அவனது நாடகங்கள் அநேகமாக புராண நாடகங்களாகத்தான் இருக்கும். அதில் முருகனாகவோ சிவனாகவோ நடித்தபடி இந்த பாடல்களை பாடுவான். அவனை மேடையில் வைத்து கைது செய்து சிறைக்கு கொண்டு செல்வார்கள். அதுவும் முருகனாகவோ சிவனாகவோ வேடத்தை கலைக்காமலேயே அவனும் சிறைக்கு செல்வான். விஸ்வநாத தாசை போலீசார் கைது செய்து அழைத்து செல்லும் போதெல்லாம் மக்கள் கொதித்தெழுந்தார்கள், போலீசாருடன் மோதினார்கள். ஒருமுறை திருநெல்வேலியில் நாடகம் போட்டு கைதான போது வ.உ. சிதம்பரம் பிள்ளை வந்து இவனுக்காக வழக்கில் வாதாடினான். அவன் இளமையிலேயே நாட்டுப்பற்றும் தேசிய உணர்வும் கொண்டிருந்தான். நடிப்பு மட்டுமல்ல, நல்ல நாடக ஆசிரியராகவும் இருந்தான். தேசபக்தியை தூண்டும் விதத்திலேயே நாடகங்களை எழுதினான். பாரதியின் கரும்பு தோட்டத்திலே பாடலையும் கதற்கப்பல் வருகிறதே பாடலையும் பிரபலப்படுத்தினான். காங்கிரஸ் இயக்கத்துக்காக யார் அழைத்தாலும் அங்கெல்லாம் சென்று நாடகம் போட்டு வசூலாகும் பணத்தை சுதந்திர போராட்டத்துக்கே அர்ப்பணித்தான். திருமங்கலம் காங்கிரஸ் கமிட்டிக்காக பெருமளவு நிதி சேர்த்து கொடுத்தான். போலீசார் கைது செய்து அவனை சிறைக்கு அழைத்து செல்லும் போது எப்படி முருகனாகவும் சிவபெருமானாகவும் வேடமிட்டபடியே சென்றானோ, அவன் விண்ணுலகு சென்ற போதும் அதே போன்று வேடமிட்டபடியே சென்றான். விஸ்வநாததாஸ் வாழ்க்கையின் அர்ப்பணிப்பு அன்றுதான் உலகுக்கே தெரிந்தது. சென்னையில் ஒரு நாடகத்தில் முருகனாக வேடமிட்டு நடித்துக் கொண்டிருந்தான். நாடகத்தின் முடிவில் மயில் வாகனத்தில் வள்ளி தெய்வானையோடு காட்சி கொடுத்துக் கொண்டிருந்த வேளையில் அவன் உயிர் பிரிந்தது. மக்கள் கலங்கித்தான் போனார்கள். மயில் வாகனத்தின் மீது முருகனாக காட்சியளித்தபடியே என் வீரக்கலைஞன் இந்த உலகை விட்டு சென்றானே.

0: எங்கு பிறந்த போதும், என்ன உண்ட போதும், எதை உடுத்திய போதும், சிந்தனை ஒன்றே, இந்தியா. பாரதம் எங்கள் சுவாசம். கருப்பு வெள்ளை காலத்து இசை தட்டு முதல்
1: இன்றைய பாட்காஸ்ட் வரை
0: 90 ஆண்டுகளாக உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நீங்காத இடம் பிடித்த வானொலி.
1: செய்திகள், நாடகங்கள் மற்றும் காலத்தால் அழியாத பாடல்கள். வானொலியின் 90th ஆண்டு விழா. பழைய நினைவுகளுடன் ஓர் புதிய பயணம்.
0: கேளுங்கள், கொண்டாடுங்கள்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:10. ஆகாஷவாணி திருவண்ணாமலை.

0: மாவட்ட செய்திகள் வழங்குபவர் என் ரவிச்சந்திரன்.
1: திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிரதம மந்திரி கௌரவ நிதி திட்டத்தின் தகுதியுடைய அனைத்து விவசாயிகளும் பயன்பெறும் வகையில் ஒரு மாத காலம் சிறப்பு முகாம் நடைபெறுவதாக மாவட்ட ஆட்சித் தலைவர் தர்பகராஜ் தெரிவித்துள்ளார். பிரதம மந்திரியின் கௌரவ நிதி திட்டத்தின் தகுதியுடைய அனைத்து விவசாயிகளும் விடுபடாமல் பயன்பெறும் வகையில் சிறப்பு முகாமல் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையம் மற்றும் அனைத்து துணை வேளாண்மை விரிவாக்க மையங்களிலும் இம்மாதம் 15ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் ஜூன் 15ஆம் தேதி வரை ஒரு மாத காலம் நடைபெறும். தகுதியுடைய விவசாயிகள் இந்த முகாமில் கலந்து கொண்டு தங்களது நிலம் தொடர்பான ஆவணங்கள், வங்கி கணக்குடன் ஆதார் இணைப்பு மற்றும் நில உடைமைகளை பதிவேற்றம் செய்வது, KYC போன்ற அனைத்து விதமான PM கிசான் தொடர்பான விவரங்களை சரி செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இத்திட்டத்தில் இதுவரை சேர்ந்து பயனடையாத விடுபட்ட தகுதியுள்ள விவசாயிகளும் ஏற்கனவே பதிவு செய்து பயன்பெற்று பல்வேறு காரணங்களால் தற்போது நிதியுதவி நிறுத்தப்பட்ட பயனாளிகளும் இந்த முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் இத்திட்டத்தின் கீழ் ஏற்கனவே பயன்பெற்று வந்த விவசாயிகள் மரணம் அடைந்திருந்தால் அவர்களது தகுதியுடைய வாரிசு உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து தங்களது பெயருக்கு இத்திட்டத்தில் புதிதாக பதிவு செய்து பயனடையலாம் என்றும், இறந்த பயனாளிகள் விவரங்களை சமர்ப்பிக்காமல் இறந்த பிறகும் தொடர்ந்து தவணைத்தொகை பெற்று வருவது ஆய்வில் தெரியவரும் பட்சத்தில் தவறுதலாக பெறப்பட்ட தொகை வாரிசாரிடமிருந்து வசூலிக்கப்படும். எனவே இறந்த பயனாளிகளின் இறப்பு சான்றிதழை சமர்ப்பித்து அவர்கள் பெறும் நிதியினை நிறுத்தப்பட வேண்டும். உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து வாரிசுதாரர் புதிதாக பதிவு செய்து இத்திட்டத்தின் பயன்பெறலாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது. PM கிசான் திட்டத்தில் பயன்பெறும் அனைத்து விவசாயிகளும் தங்களது நில உடைமையை பதிவு செய்தால்தான் 23வது தவணைத்தொகை நிறுத்தாமல் பெறப்படும் என்றும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் இதுவரை நில உடைமை பதிவு செய்யாத 23,069 கிசான் திட்ட பயனாளிகள் இந்த முகாமில் கலந்து கொண்டு பதிவு செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறையின் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுப்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட காரப்பட்டு ஊராட்சியில் கல்லாறு ஆற்றின் குறுக்கே ₹2,77,00,000 மதிப்பீட்டில் காரப்பட்டு மட்டவெட்டு ஊராட்சிகளை இணைக்கும் வகையில் புதிய மேம்பாலம் கட்டும் பணிகளையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்பொழுது தரமாகவும் விரைவாகவும் முடித்து மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர அரசு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். அதைத் தொடர்ந்து காரப்பட்டு ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் வகையில் பொது இடங்களில் 100 மரக்கன்றுகள் நட்டு பராமரிக்கப்பட்டு வருவதையும் பார்வையிட்டு, கோடை காலத்தில் மரக்கன்றுகள் பாதிக்கப்படாமல் இருக்க பணியாளர்கள் மூலம் தண்ணீர் பாய்ச்சி முறையாக பராமரிக்க வேண்டும் என்று ஊராட்சி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அதைத் தொடர்ந்து புதுப்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்தில் பல்வேறு இடங்கள் மரக்கன்று நடுவதற்காக உரந்தவாடி ஊராட்சியில் நாற்றங்கால் பண்ணை ₹630,000 மதிப்பில் தேக்கு, மா, பொங்கன் போன்ற 5,000 மரக்கன்றுகள் வளர்க்கப்பட்டு வருவதையும் பார்வையிட்டார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் விவசாயிகள் மத்திய மாநில அரசின் மானிய திட்டங்களை பெற கட்டாயம் தனித்துவ அடையாள எண் பெற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் தெரிவித்துள்ளார். மத்திய மாநில அரசின் மூலம் விவசாயிகளுக்கு வழங்கும் பல்வேறு மானிய நலத்திட்டங்களை பெற விவசாயிகளுக்கு தனித்துவமான அடையாள எண் வழங்கப்பட்டு வருவதாகவும், தனித்துவமான அடையாள எண் பெற்றிருந்தால் மட்டுமே விவசாயிகள் பயிர்க்கடன், விவசாய இடுபொருள், மழை மற்றும் வறட்சி நிவாரணம், வேளாண் உழவு நல திட்டங்களை பெற முடியும் என்பதால் அனைத்து விவசாயிகளும் தனித்துவமான அடையாள எண் பெற வேண்டும் என்றும், இதற்காக மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகள் பயன்பெறும் வகையில் வேளாண்மைத்துறை, தோட்டக்கலைத்துறை, வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையின் மூலம் தனித்துவ அடையாள எண் பெற பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், மேலும் பொது சேவை மையங்களிலும் இந்த தனித்துவ அடையாளம் பெற பதிவேற்றம் செய்யப்படுகிறதாகவும், தனித்துவமான அடையாளம் பெற விவசாயிகள் பட்டா, சிட்டா, ஆதார் அட்டை மற்றும் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட கைபேசியோடு நேரில் சென்று பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் என்றும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள 268,059 விவசாயிகளில் இதுவரை 209,240 விவசாயிகள் மட்டுமே பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும், மேலும் அனைத்து விவசாயிகளும் இம்மாதம் 24ஆம் தேதிக்குள் தனித்துவமான அடையாளம் பெற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் தனியார் பள்ளி வாகனங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் மாவட்ட அளவிலான கூட்டாய்வு குழுவினர் ஆய்வு செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் தனியார் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் சிரமமின்றியும் பாதுகாப்புடனும் பயணிக்கும் வகையில் ஆண்டுதோறும் பள்ளிகள் திறப்பதற்கு முன்பு பள்ளி வாகனங்கள் ஆய்வு செய்வது வழக்கம். அந்த வகையில் கோடை காலம் முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் வளாகத்தில் மாவட்ட கூட்டாய்வு குழுவினால் ஆய்வு செய்யப்பட்டது. ஆய்வின் போது தனியார் பள்ளி வேன் மற்றும் பேருந்துகளில் வேக கட்டுப்பாட்டு கருவி, முதலுதவி பெட்டி, அவசர கால வெளியேறும் வழி, தீ தடுப்பு கருவி, கண்காணிப்பு கேமராக்கள் அனைத்தும் முழுமையாக செயல்படுகிறது என்று ஆய்வு செய்யப்பட்டது.
0: திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் என் ரவிச்சந்திரன். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி.

0: செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மாணவர்கள் கல்வி மூலம் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாட்டில் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய அரசு வெளியிட்டுள்ள பள்ளி மேலாண்மை குழு வழிகாட்டு நெறிமுறைகள் தனியார் பள்ளிகளுக்கு பொருந்தாது என மத்திய கல்வி அமைச்சகம் கூறியுள்ளது. இலங்கையில் 30,000 மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. துருக்கி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மாணவர்கள் கல்வி மூலம் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தம்மை சந்தித்த ஆந்திர மாநிலம் குண்டூரைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்களுடன் உரையாடிய அவர், தற்போதைய பொருளாதார நிலைமை குறித்து கவலையடைய வேண்டாம் என அறிவுறுத்தினார். அரசு பள்ளிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர், அதற்கான கட்டமைப்பை மேம்படுத்த நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்காற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். கல்வி சுற்றுலாவுக்கு வந்த இந்த குழுவில் 27 மாணவிகளும் இடம்பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். நாட்டில் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என மத்திய அரசு அறிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, நாளொன்றுக்கு 47,000 டன் சமையல் எரிவாயு உற்பத்தி செய்யப்படுவதாக தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் 1,34,00,000 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த மார்ச் மாதத்தில் இருந்து இதுவரை குழாய் மூலம் சமையல் எரிவாயு இணைப்பு 760,000 வீடுகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய திருமதி சுஜாதா சர்மா, 800,000 பேர் இதற்காக பதிவு செய்துள்ளதாகவும் கூறினார். மத்திய அரசு வெளியிட்டுள்ள பள்ளி மேலாண்மை குழு வழிகாட்டு நெறிமுறைகள் தனியார் பள்ளிகளுக்கு பொருந்தாது என மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் வெளிப்படைத் தன்மையுடனான நிர்வாகத்திற்கு பள்ளி மேலாண்மை குழுக்கள் அமைக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. அரசு, பள்ளிகள், பெற்றோர், சமூகத்தினர் ஒருங்கிணைந்து கல்வி திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. பள்ளிகளின் செயல்பாடுகளை சீராக நடத்த அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கல்வி அமைச்சகம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு அனைவருக்கும் சுகாதார வசதிகள் வழங்க முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று உயிரி தொழில்நுட்பத்துறையில் மரபியல் ரீதியிலான நோய்களை கட்டுப்படுத்துவதற்கான திட்டத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இதன் மூலம் குறைந்த செலவில் சோதனைகள் மேற்கொண்டு உரிய சிகிச்சை அளிக்க முடியும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். ரயில் விபத்துகள் குறித்த ஆரம்ப நிலை விசாரணை தொடர்பாக மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் புதுதில்லியில் உயர்மட்ட ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். அண்மையில் ரயில்களில் ஏற்படும் தீ விபத்துகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்ட அவர், ரயில்வே பாதுகாப்பு படை இது தொடர்பான விசாரணைகளை முழுமையாக மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். சமூக விரோதிகளின் செயல்பாடுகள் இந்த விபத்துகளில் எந்த அளவுக்கு ஏற்பட்டுள்ளது என்பதை கண்காணித்து உடனடி நடவடிக்கை மேற்கொள்வது தொடர்பாகவும், விபத்துகளை தவிர்ப்பதில் தகவல் சேகரிப்பு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சிசிடிவி கேமராவில் பதிவு செய்யப்பட்ட காட்சிகள், சந்தேகிக்கப்படும் நபர்கள் பயன்படுத்தும் தொலைபேசி உரையாடல்களை கண்காணித்தல், சைபர் பாதுகாப்பு முறைகளை வலுப்படுத்துதல், செயற்கை நுண்ணறிவு தொடர்பான கண்காணிப்பு ஆகியவற்றை வலுப்படுத்தி விபத்துகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தினார். நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 6.5% அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், உலகளாவிய பிரச்சினையின் போதும் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்ததாக கூறினார். நிதி பற்றாக்குறை குறித்து அரசு துறைகளுடன் ஒருங்கிணைந்து தீர்வு காணப்படும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள்

0: ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: இலங்கையில் நடப்பாண்டு 30,000 மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இலங்கை தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 15 இந்த காய்ச்சலால் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு இலங்கையில் 22,500 டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. கொழும்பு, கண்டி, ரத்னபுரா உள்ளிட்ட பகுதிகளில் டெங்கு காய்ச்சல் பரவி வருவதாகவும் அது மேலும் கூறுகிறது. டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்துவது குறித்து பொதுமக்கள், மாணவர்கள் இடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் இலங்கை சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிராக உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற தீவிரவாதத்திற்கு எதிரான 11வது பிரிக்ஸ் குழு கூட்டத்தில் உரையாற்றிய வெளியுறவுத்துறை மேற்கு பிராந்திய செயலர் திரு சிபி ஜார்ஜ், எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார். தீவிரவாதத்தை ஆதரிக்கும் அமைப்புகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தீவிரவாதத்திற்கு நிதி உதவி அளிக்கப்படுவதை தடுக்க உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு சிபி ஜார்ஜ் தெரிவித்தார். நடப்பாண்டில் கைலாஷ் மானசரோவர் புனித யாத்திரை மேற்கொள்ளும் யாத்ரீகர்களுக்கான கணினி குலுக்கல் முறையை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். அடுத்த மாதம் தொடங்கும் இந்த யாத்திரை ஆகஸ்ட் மாதத்தில் நிறைவு பெறும். இந்த யாத்திரையில் மொத்தம் 1,000 யாத்ரீகர்களின் பெயர்கள் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும், கணினி உதவியுடன் கூடிய இந்த குலுக்கல் முறை வெளிப்படையாக நடத்தப்பட்டது என்றும் அரசின் செய்திக்குறிப்பு கூறுகிறது. குழுவிற்கு 50 என்ற எண்ணிக்கையில் 20 குழுக்கள் லெபுலேக் மற்றும் நத்துலா மலைப்பாதை வழியாக இந்த யாத்திரையை மேற்கொள்வார்கள் என்று அரசு கூறியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளன. மேலும் 011-230-88-214 என்ற தொலைபேசி எண் வாயிலாகவும் இந்த விவரங்களை அறிந்து கொள்ளலாம். சர்வதேச கடல் பகுதியில் இந்திய மாலுமிகளின் பாதுகாப்புக்காக அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கப்பல்துறை கூடுதல் செயலர் திரு முகேஷ் மங்கல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுவரை வளைகுடா பகுதிகளில் இருந்து 3,300 மாலுமிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் துறைமுகங்கள் தடையின்றி செயல்பட்டு வருவதாகவும் திரு முகேஷ் மங்கல் கூறினார். கேரளம் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு இடைக்கால பேரவைத் தலைவர் திரு ஜி சுதாகரன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சட்டப்பேரவைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் நாளை நடைபெறுகிறது. ஆளும் ஐக்கிய ஜனநாயக முன்னணி சார்பில் திருவஞ்சூர் ராதாகிருஷ்ணன் போட்டியிட உள்ளார். விளையாட்டுச் செய்திகள். துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-4-6-4 என்ற செட்கணக்கில் துருக்கியின் எரிகி கிர்கின் ரஷ்யாவின் மரத் ஷரிபோவ் இணையை வென்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வர்மான்யூ சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர், மாணிக்கா பத்ரா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இப்போட்டியில் மனுஷா தியா சித்தால் இணையும் ஹர்மி தேசா யசஸ்வினி கார்படே இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மனுஷா மானவ் தாக்கர் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஆய்கிகா முகர்ஜி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாணவர்கள் கல்வி மூலம் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாட்டில் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய அரசு வெளியிட்டுள்ள பள்ளி மேலாண்மை குழு வழிகாட்டு நெறிமுறைகள் தனியார் பள்ளிகளுக்கு பொருந்தாது என மத்திய கல்வி அமைச்சகம் கூறியுள்ளது. இலங்கையில் 30,000 மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. துருக்கி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:25.

இந்த நிமிடம் ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பண்ணைச் செய்தி. அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, கோடைக்கால பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி செய்து மண் வளத்தை மேம்படுத்துவீர். கோடைக்காலத்தின் தொடக்கத்தில் பெய்யும் மழையை பயன்படுத்தி தக்கைப்பூண்டு, சணப்பு, கொளிஞ்சி, அகத்தி அல்லது நரிப்பயறு போன்ற பயிர்களை பசுந்தாள் உரப்பயிராக பயிரிடுவீர். கோடை மழை பெய்து நிலம் ஈரப்பதமாக இருக்கும்போது நிலத்தை சாகுபடிக்கு தயார் செய்து விதைகளை தூவ வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 15 முதல் 20 கிலோ விதைகள் தேவைப்படும். இந்த பயிர்கள் மிக வேகமாக வளரக்கூடியவை. சுமார் 45 முதல் 50 நாட்களில் இவை பூக்கத் தொடங்கும். பயிர்கள் பூக்கத் தொடங்கும் தருணத்தில் அவற்றை அப்படியே நிலத்தில் மடக்கி

ஏக்கருக்கு 15 முதல் 20 கிலோ விதைகள் தேவைப்படும். இந்த பயிர்கள் மிக வேகமாக வளரக்கூடியவை. சுமார் 45 முதல் 50 நாட்களில் இவை பூக்கத் தொடங்கும். பயிர்கள் பூக்கத் தொடங்கும் தருணத்தில் அவற்றை அப்படியே நிலத்தில் மடக்கி உழ வேண்டும். பூக்கும் தருணத்தில்தான் செடிகளில் அதிகப்படியான தழைச்சத்து இருக்கும். மடக்கி உழுத பிறகு செடிகள் மண்ணில் மட்குவதற்கு போதுமான ஈரப்பதம் இருக்க வேண்டும். சுமார் 10 முதல் 15 நாட்களில் இவை முழுமையாக மக்கி உரமாக மாறும். நிலத்தின் மண்ணின் தன்மைக்கு ஏற்ப சரியான பசுந்தாள் உரப்பயிரை தேர்ந்தெடுப்பது அதிக பலனை தரும். பொதுவாக தக்கை பூண்டு அனைத்து மண் வகைகளுக்கும் ஏற்றது. அன்பார்ந்த விவசாயிகளே, மண்ணில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பல வகையான மட்கு உண்ணிகள் இருந்தாலும் கழிவுப் பொருட்களை மக்க வைப்பதில் மண்புழுக்களே பெரும் பங்கு வகிக்கின்றன. ஆனால் தட்பவெப்பநிலை, இயற்கை எதிரிகள், மண்ணின் குணங்கள், பயிர் சாகுபடி முறைகள், இரசாயன உரங்கள், ஆலை கழிவுகள், காடுகள் அழிப்பு, பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சான கொல்லிகள் மற்றும் கலைக்கொல்லிகள் போன்ற பல காரணிகள் அவற்றை பாதிக்கின்றன. இரசாயன உரங்கள் இட்டு உழவு செய்வதன் மூலம் 5 முதல் 10 விழுக்காடு மண்புழுக்கள் மண்ணின் மேற்புறத்திற்கு கொண்டு வரப்படுவதாகவும், 25 விழுக்காடு மண்புழுக்கள் மிகவும் காயப்படுத்தப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. பயிர் சாகுபடி முறைகள் அளவிற்கு அதிகமான இரசாயன உரங்களை பயிருக்கு இடும்பொழுது அவற்றின் நச்சுகள் மண்ணில் தங்கிவிடுகின்றன. இந்த நச்சுகள் மண்புழுக்களின் உடலை வெகுவாக பாதிப்பதால் மண்புழுக்கள் அந்த இடத்தை விட்டுவிட்டு சென்று விடுகின்றன. இவற்றின் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் புழுக்கள் இறக்கவும் நேரிடுகின்றது. எனவே விவசாயிகள் மண்புழுக்களை பாதிக்கும் காரணிகளை தவிர்க்க வேண்டும். அன்பார்ந்த விவசாயிகளே, பட்டுப்புழுவின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு 24 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் 80 முதல் 58% ஈரப்பதமும் தேவைப்படுகிறது. புழு வளர்ப்பு மனையில் நல்ல காற்றோட்ட வசதி இருத்தல் வேண்டும். புழு வளர்ப்பு கூடத்தின் கூரை மீது வைக்கோல் அல்லது தென்னை ஓலையினை பரப்பி அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். புழு வளர்ப்பு கூடத்தின் உட்பகுதியில் மரப்பலகைகளை பொருத்துவதன் மூலம் அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். ஈரப்பதம் 50% குறைவாக இருக்கும் வறட்சியான காலங்களில் புழுக்களுக்கு அவ்வப்போது அறுவடை செய்யும் புதிய இலைகளை உணவாக கொடுக்க வேண்டும். ஈரப்பதத்தை அதிகரிக்க 2 பருவங்களில் மெழுகுத்தாளை புழு வளர்ப்பு படுக்கையின் கீழ் மற்றும் மேல்புறத்தில் பயன்படுத்தி ஈரப்பதத்தினை தக்க வைக்க வேண்டும். தகுந்த ஈரப்பதத்தை உண்டாக்க கோணி துணிகளை நனைத்து தொங்கவிடலாம். நுண் தெளிப்பான் அமைத்து கூரை சுவர் ஆகியவற்றை தேவைப்படும்போது ஈரமாக்கி ஈரப்பதத்தை அதிகரித்துக் கொள்ள முடியும். அன்பார்ந்த விவசாயிகளே, மண்ணின் வளத்தை சார்ந்தே மனித வளம் இருக்கும். நாம் நமது உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கு உணவு தானியங்களை நம்பியிருப்பதால் தானியங்களுக்கு ஆதரவாக இருக்கும் மண் வளத்தை பேணி பாதுகாப்பது நமது தலையாய கடமையாகும். அதாவது, தானியங்கள் தங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை மண்ணில் இருந்து எடுத்துக்கொள்கின்றன. ஆகவே மண் வளமானதாக இருந்தால்தான் நமக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் சம அளவில் உணவு தானியங்கள் வழியாக கிடைக்கப்பெறும். முக்கியமாக நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகள் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு அதிக அளவில் தோன்றுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இவற்றை தவிர்க்க ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த மண்ணை உருவாக்குவோம். பண்ணைச்செய்தி கேட்டீர்கள். நேரம் 7:30. ஆகாஷவாணி.

0: நீயா புலம்பிக்கிட்டே இருக்கீங்க?
1: வா முத்தழகு, நீ எப்போ வந்த? நான் உன்னை கவனிக்கவே இல்லை.
0: நீங்கள் எப்படி கவனிப்பீங்க? உங்கள் சிந்தனை தான் இங்கேயே இல்லையே. ஏங்கா, என்ன ஆச்சு?
1: அது ஏன் கேட்குற முத்தழகு? நீ ஏன் சொல்லு. பிள்ளைங்களுக்கு செல்லம் கொடுக்க வேண்டியது தான், ஓரளவுக்கு தான். எல்லாத்துக்கும் செல்லம் கொடுத்து வச்சிருக்காரு இந்த மனுஷன். அப்படியே நான் கண்டிச்சாலும் என்னையும் கண்டிக்க விடுறதில்ல.
0: விடுங்கக்கா, வயசு பிள்ளைங்க, எல்லாம் வளர வளர தானா சரியாகிடும்.
1: அதைத்தான் நானும் சொல்றேன். அஞ்சுல வளையாதது 50ல வளையுமான்னு இப்பவே நாம கண்டிச்சு வளர்த்தாதானே, அது பெருசானாலும் சரியா இருக்கும்.
0: சரி சரி, இப்போ நீங்க இப்படி கோபப்பட்டு பேசுற அளவுக்கு என்ன ஆகி போச்சு?
1: தினமும் காலையில சீக்கிரம் எழுந்து கஷ்டப்பட்டு வகை வகையா ருசி ருசியா சமைச்சு கொடுத்தா அத பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போய் சாப்பிடாம அப்படியே எடுத்துட்டு வந்துடுறாங்க. இந்த மனுஷன் வேற நொறுக்கு தீனிகளா வாங்கி வந்து வீட்டுல வைக்கிறாரு. அப்புறம் சாப்பாடு எங்க இறங்கும்?
0: அச்சச்சோ, உங்க கோவம் நியாயமானதுதான்க்கா. இன்னைக்கு காலகட்டத்துல எல்லாரும் நம்ம பழைய பாரம்பரிய உணவு முறைக்கு மாறிக்கிட்டு வராங்க. இயற்கையான உணவு முறைய கடைபிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க என்னடானா இப்படி சொல்றீங்க?
1: முத்தழகு, நீ இதுக்கே இப்படி சொல்ற? என் பசங்களோட சேர்ந்து என் மாமியாரும் வயசுக்கு ஏத்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்க மாட்டாங்க.
0: அக்கா, நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கு உணவு ரொம்ப முக்கியம். அந்த உணவை நாம எப்படி எடுத்துக்கணுங்கிறதும் ரொம்ப முக்கியம். உணவு ருசியா இருந்தா மட்டும் பத்தாது, அந்த உணவு சத்தானதா இருக்கணும். அதுல எல்லாவித சத்துக்களும் சரியான அளவும் இருக்கணும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு.
1: என்ன முத்தழகு சொல்ற, நெசமாவா?
0: ஆமாக்கா, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய விவரங்கள் இருக்கு. இத கேளுங்க. ஆரோக்கியமான வாழ்விற்கு சரிவிகித உணவு குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ்கே மாதங்கி அவங்க தான் தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கவனமா கேளுங்க.
2: இப்போ உடல் நலன் ஆரோக்கியம் அப்படின்ட்டு சொல்றோமே, அந்த உடல் நலன் ஆரோக்கியம் அப்படின்னா என்னங்க?
3: இப்போ நம்ம உடல் நலன் அப்படின்னு பேசும்போது பை டெஃபினிஷன் என்ன சொல்றாங்கன்னா, உடல் அளவுல ஒரு வியாதியோ ஒரு உடல் நலன் சரியின்மையோட இருக்கிறது மட்டும் ஆரோக்கியம் கிடையாது. பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் அண்ட் சோஷியல் ஹெல்த் அப்படிங்கிறாங்க. இது மூணுமே இருந்தாதான் ஒரு மனிதன் வந்து ஆரோக்கியமா இருக்கார் அப்படிங்கிறது அர்த்தம். இதுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான மூணு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிறந்த உணவு, தொடர்ந்த உடற்பயிற்சி, நல்ல தூக்கம். இது மூணும் சேர்ந்திருந்தாதான் நம்மளால இந்த உடல் நலனை பேணி பாதுகாக்க முடியும்.
2: உணவு, உடற்பயிற்சி, தூக்கம் இதெல்லாம் சொன்னீங்க. முதல்ல இந்த உணவு அப்படிங்கிற அந்த கருத்துக்கு வருவோம். இப்போ உணவு அப்படிங்கும் போது உடல் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா உணவில் வந்து எல்லா சத்துக்களும் இருக்கணும், சரிவிகிதமாக அந்த சத்துக்கள் இருக்கணும். அதான் சரிவிகித உணவு அப்படின்ட்டு சொல்கிறாங்க இல்லைங்களா. இந்த சரிவிகித உணவு அப்படின்னா என்ன? அதில் என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்கணும், எந்த விகிதத்தில் இருக்கணுங்க?
3: சரி விகிதம் அப்படின்னு சொல்லும் போது சரியான விகிதத்தில் நமக்கு உடம்புக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து பொருட்களும், ஒரு மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்து மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள், அதாவது விட்டமின்ஸ், மினரல்ஸ் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த சத்துக்களும் சரியான அளவில் நம்ம அன்றாடம் நம்ம உணவில் எடுத்துக்கணும். இப்போது உடல் நலன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நாளில் கிடைக்கிறது இல்லை, அது வந்து நம்ம டெய்லி சாப்பிட்றோம். நமக்கு எப்படி உணவு தேவை, நம்மளுடைய பசிக்குது வந்து வேலை வேலைக்கு பசிக்குது இல்லைங்களா, அது மாதிரி நம்மளுடைய தேவை உடம்புக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து சத்துக்களும் டெய்லி நம்ம எடுத்துக்கணும். அது சரியான விகிதத்தில் எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ மாவு சத்தாக இருந்துச்சு அப்படின்னா 40-55% நமக்கு கிடைக்கக்கூடிய டோட்டல் கேலரிஸ் வந்து மாவு சத்துலேருந்து வரணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புரத சத்துலேருந்து 15-20% கேலரிஸ் வந்து புரதம் சாப்பிட்றது மூலிமா நம்ம கிடைக்கணும். அதே மாதிரி இப்போ கொழுப்பு சத்துன்னா அது மேக்ரோ நியூட்ரியன்ட்னு சொல்கிறோம். அது ஒரு 15-25% தேவைப்படக்கூடிய கேலரிஸை நம்ம இந்த புரதச்சத்துக்கிலேருந்தும் லிப்பிட்ஸ், அதாவது ஃபேட் ரிச் ப்ராடக்ட்ஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஃபேட் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லும் போது அனைத்தும் எல்லா உணவுகள்லையும் எல்லா பொருட்களும் இருக்குது, ஆனால் அதனுடைய ப்ரப்போர்ஷன், அதனுடைய விகிதம் தான் மாறுது. இப்போ நம்ம அரிசியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அரிசியில் மாவுச்சத்தும் இருக்குது, புரதச்சத்தும் இருக்குது. இப்போ ஒரு முட்டைன்னு எடுத்திங்கன்னா முட்டையிலையும் மாவுச்சத்து இருக்குது, புரதச்சத்து இருக்குது. பட் எதில் எது நிறையா இருக்குது அதை நம்ம ஒன்றிணைத்து சாப்பிடணும். அதுதான் வந்து நம்ம பேலன்ஸ்டு ஃபுட்டுன்னு சொல்கிறோம், சரி விகித உணவுன்னு சொல்கிறோம். நம்ம உடம்புக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து சத்துக்களும் அனைத்து வேலைகளிலும் நம்ம சாப்பிட்றது தான் சரி விகித உணவு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம்.
2: முக்கியமாக பதின்ம வயதினர் அப்படின்ட்டு, டீனேஜர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அவங்க இளைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான உணவு சரியாக இருக்குங்க?
3: இப்போது நம்ம வந்து

0: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே, நீ என்ன சொல்றது நான் என்ன கேக்குறதுன்னு போக வேண்டியது.
1: அக்கா என்ன இப்படி

0: இந்த சத்தியல் உணவு அதெல்லாம் பற்றி பேசும்போது, நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம இறப்பு வரைக்கும் உணவுங்கிறது ஒரு முக்கியமான பங்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம இன்னொன்று என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வெவ்வேறு ஏஜ் ஃபேக்டர், வெவ்வேறு காலத்தில் உள்ளவங்களுக்கு அவரோட தேவைகள் வேறு மாதிரி, 2 வயசு உள்ளவங்களுக்கு தேவை வேறு மாதிரி. இப்போ 13 பருவங்களில் இருக்கிறவங்க வந்து அதீத வளர்ச்சி, அப்போ அவங்களுக்கு கால்சியம் சத்து, எலும்புகள்லாம் மேல் நோக்கி வளரும், அப்போ தான் அவங்க ஹைட் ஆவாங்க. அண்ட் அவங்க வந்து ரொம்ப ஆற்றலோடு இருப்பாங்க, நிறைய எனர்ஜி இருக்கும் அவங்களுக்கு. அந்த எனர்ஜிக்கு அவங்களுக்கு நிறைய பசிக்கும். அப்போ என்ன மாதிரியான உணவு, இப்போ எதை போட்டு அந்த வயிற்றை நம்ம நிரப்ப போகிறோம்? இப்போ ஒரு சுவை மிகுந்த உணவுலேயே ஆரோக்கியமான உணவையும் நம்ம கொடுக்க முடியும். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த சரிவிகித உணவுங்கிறத அவங்கள இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு ஃபுல் மீல்ஸாக கொடுக்கறதுக்கு பதிலாக பிரித்து கொடுக்கலாம். இப்போ ஒரு மிட் மார்னிங் ஸ்நாக், ஒரு 11 மணி அளவில் அவங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் சாயந்தரம் வந்த உடனே ஒரு ஸ்நாக்ஸ், அப்புறம் ஒரு 7 மணிக்கு, அப்புறம் ஒரு 8 மணிக்கு, அந்த மாதிரி அந்த பிரித்து நல்ல நியூட்ரியன்ட் டென்ஸாக அடர்த்தியான உணவுகளாக கொடுக்கும்போது அவங்களுக்கு சத்துள்ளதான பொருட்களும் கிடைக்கும். அவங்க நிறைய வெரைட்டிஸ், அவங்க பசியையும் போக்க முடியும் நம்மளால், அண்ட் அவங்களுக்கு ஆரோக்கியமாகவும் அவங்கள நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும்.
1: முதியோர்கள், வயதானவர்கள், அவர்களுக்கு எந்த மாதிரியான உணவு வகைகள் சரியாக இருக்குங்க?
0: ஆமாம், இப்போது ஒரு 30 வயசுக்கு மேலேயே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் பேலன்ஸ்க்கு போயிடுவாங்க. நெகட்டிவ் பேலன்ஸ் அப்படின்னா, இப்போ ஒரு புரதம் சத்து எடுத்துக்கிறோன்னா நம்ம பாடி மெயின்டெனன்ஸ் ஸ்டேட்டுக்கு போயிடும். இப்போ அதுக்கு முன்னாடி வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் பேலன்ஸில் இருப்பாங்க. சாப்பிட்றது நிறையா இருக்கும், வெளியில் வெளியேற்றப்படுகிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம கழிவு மூலியமாக வெளில வர்றது வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் இப்போ வயசு ஆக ஆக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒரு நெகட்டிவ் பேலன்ஸ்லையும் மெயின்டெனன்ஸ் ஸ்டேட்டில் நம்ம போயிடும். அப்போ அந்த சத்துக்களுடைய தேவை வந்து, இப்போ நீங்கள் சொன்னோம் இல்லையா, நுண்ணூட்ட சத்துக்கள், அதோடைய தேவை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நிச்சயமாக அவங்க சாப்பாடில் கவனம் செலுத்தி சாப்பிட வேண்டும். இதே பெரியவங்களாக இருக்காங்க, ஜீரியாட்ரிக் ஃபுட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அவங்களுக்கு வந்து நிறைய உடல் உபாதைகள் இருக்கலாம். இப்போ ஒரு நீரிழிவு நோயோட கஷ்டப்படலாம், இல்லை வேறு சில பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கலாம். இப்போ ஒருத்தருக்கு வந்துட்டு இப்போ ரத்த அழுத்தம் இருக்குது அப்படின்னா அவருடைய சாப்பாட்டில் உப்போடைய அளவை கம்மி பண்ணிக்கணும். இப்போ பரிந்துரையில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 5 கிராம்ஸ் விசிபிளாக தான் உப்பு எடுத்துக்க முடியும். 5 கிராம்ஸில் பார்த்தீங்கன்னா 2 கிராம் சோடியமோட அளவு இருக்குது. இப்போ ஏற்கனவே ஒரு இரத்த அழுத்தம் உள்ள ஒரு நபராக இருக்காரு அப்படின்னா அவங்க நிச்சயமாக அந்த சோடியம் லெவல், உப்போடைய அளவை கம்மி பண்ணி எடுத்துக்கணும். இப்போது சந்தையில் நம்ம கிடைக்கிது சோடியம் லெவல் கம்மியான சால்ட்லாம் கிடைக்குது, ப்ராசஸ்டாக பதப்படுத்தின சால்ட் கிடைக்குது, அந்த மாதிரிலாம் வாங்கி பயன்படுத்தலாம். அண்ட் அவங்களுடைய தேவைகள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து இப்போ கால்சியம் சத்து, இப்போது மெனோபாஸில் இருக்காங்க ஒரு லேடிஸ் இருக்காங்க, முக்காவாசி பேருக்கு பார்த்தீங்கன்னா கை வலி, கால் வலி, காலையில் எழுந்த உடனே நடக்கிறதுக்கு சிரமம், இது எல்லாமே வந்து ஒன்னோட ஒன்று தொடர்புடையது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள், அதனால் நுண்ணூட்ட குறைபாடு, அண்ட் நம்மளுடைய உடல் உழைப்பு இன்மை, இது எல்லாமே ஒரு காரணங்கள் தான். அண்ட் இதோடைய முக்கியமான ஃபேக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, விட்டமின் டி சத்து குறைபாடு. இப்போ இந்தியா மாதிரியான கண்ட்ரியில் வந்து தேசத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல சூரிய ஒளி இருக்குது நமக்கு, ஆனால் நம்ம 80% இந்திய மக்கள் வந்து விட்டமின் டி டிஃபிஷியன்சியால் கஷ்டப்படுறாங்க. நேஷனல் ஹெல்த் சர்வேல இது சொல்றாங்க. இது ஏன் இப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ளே இருக்கோம், வீட்டுக்குள்ளே இருந்து வேலை பார்க்குறோம். அந்த 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் அந்த வெயிலில் தான் அந்த விட்டமின் டி சத்தை உருவாக்குற அந்த அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் கிடைக்குது. நம்ம அந்த டைம் முக்கியமாக வெளியில் போகிறதில்ல. அது போக இப்போ நம்ம நிறையா சில நம்மளை அழகுபடுத்திக்கிறதுக்காக சில லோஷன்ஸ்லாம் நம்ம பயன்படுத்துறதுனால, அது இல்லாமல் இந்த சன்னுடைய இன்டேக், அதாவது விட்டமின் டி உற்பத்தியை நம்ம உடலில் கம்மி பண்ணுது. ஸோ இதுக்கு என்ன ஒரு சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னா, நம்மளை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும். நம்மளை அந்நேரத்துக்கு ஒரு கொஞ்சம் நேரமாச்சும் வெளியில் வந்து வெயிலில் நம்மளை காமிக்கணும். அந்த விட்டமின் டி வந்து பல நோய்களோட தொடர்பு படுத்துகிறாங்க, முக்கியமாக டயபெட்டிஸ், நீரிழிவு நோயோட சம்மந்தப்படுத்துகிறாங்க. ஸோ விட்டமின் டி சத்து குறைபாடு இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நம்ம கம்மி பண்ணுறோங்கிறது தான் அர்த்தம். அதனால் நல்லா நம்மளை வெயிலில் போகிறது நல்லது, ஒரு வாக்கிங் போகிறது நல்லது. வாக்கிங் போக முடியலனா கூட அட்லீஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து வெளியில் நின்றுட்டு போகிறது நல்லது, அந்த 11 மணி வெயிலில்.
1: இப்போ இந்த புரதச்சத்து அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம், யார் யார் எந்த அளவுக்கு எடுத்துக்கணும், இந்த அடிஷ்னலாக ப்ரோட்டீன் அப்படின்ட்டு புரதச்சத்துலாம் எடுத்துக்கிறாங்களே, அதெல்லாம் சப்ளிமெண்ட்டு அதெல்லாம் வந்து சரிங்களா எப்படி?
0: ஓகே, இது வந்து ஒரு பெரிய டிபேட்டபிள் விஷயந்தான். இது வந்து இப்போ புரத சத்து வந்து இப்போ நம்ம இப்போ பரிந்துரையெல்லாம் நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து தேசிய சத்தியல் நிறுவனம்லாம் இருக்குது இல்லைங்களா, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷனில் என்ன சொல்லியிருக்காங்க,

0: ஒரு 10 வருஷ காலத்துக்கு முன்னாடி ஒரு சராசரி இந்திய மனிதனுடைய புரத சத்து 1 கிராம் பர் கேஜி பர் பாடி வெயிட்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 50 கிலோ வெயிட் உள்ள ஒரு ஆளுக்கு 50 கிராம் ப்ரோட்டீன் ஒரு நாளைக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ அந்த அளவை கம்மி பண்ணிட்டாங்க, 0.8 அப்படி கொண்டு வந்துட்டாங்க, 0.8 கிராம். அப்போ அதே 50 கிலோ வெயிட் உள்ள ஆளுக்கு 40 கிராம் ப்ரோட்டீன் இருந்தால் போரும் அப்படிங்கிறது இப்போ சொல்லியிருக்கக்கூடிய பரிந்துரை. இது ஏன் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம சாப்பிடக்கூடிய குவாலிட்டி ஆஃப் ப்ரோட்டீன், அந்த ப்ரோட்டீன் அந்த புரதத்தின் தரம் வந்து உயர்ந்திருக்கு. இப்போது நம்ம வெண்மை புரட்சிக்கு அப்புறம் நம்ம வந்து இந்தியா தான் முதலிடத்துல இருக்குது பால் உற்பத்தியில். நிறைய பால் சம்மந்தப்பட்ட உணவுப் பொருட்களாக சாப்பிட்றோம். பன்னீர் நம்மலாம் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கவே மாட்டோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு முறையாச்சும் பன்னீர் சாப்பிட்றவங்க, வெஜிடேரியனாக இருக்கலாம் நான் வெஜிடேரியனாக இருக்கலாம், சாப்பிட்றாங்க. இப்போ அந்த குவாலிட்டி ஆஃப் ப்ரோட்டீன் வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு. அண்ட் போக முன்னாடிலாம் வந்து பங்கீடு, ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4-5 பேர் சிப்ளிங்ஸ் இருப்பாங்க. இப்போ வந்து ஒருத்தருக்கு ஒரு குழந்தைங்க 2 குழந்தைங்கன்னு இருக்கும் போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவு, குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் ப்ரோட்டீன் ரெண்டுமே கூட, அதனால் இதை கம்மி பண்ணியிருக்காங்க. இது ஒன்று விஷயம். அண்ட் நீங்கள் இன்னொன்று கேட்டிங்க, சப்ளிமெண்ட்ஸ் போகலாமா வேண்டாமா அப்படின்னு. எப்போவுமே நம்ம உடம்புக்கு அது உணவாக எடுத்துக்கும் போது அதை கிரகிச்சு கொள்ளும் தன்மை வந்து நல்லது, அதுதான் முக்கியம். ஸோ இப்போ நம்ம அந்த பரிந்துரையிலையும் அதான் சொல்லியிருக்காங்க, என்னென்னா குவாலிட்டி ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க. இப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, புரதம் வந்து நான் ஒரு முட்டையாச்சும் ஒரு நாளைக்கு சாப்பிடணும், அதை நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னா சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிறாங்க. அதை செகண்டரி சாய்ஸாக வச்சுக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு உணவாக எடுத்துக்கிறது தான் பெட்டர். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபிசிக்கல் கண்டிஷன், இப்போ வந்து எக்ஸசைஸ் பண்ணுறாங்களா, உடற்பயிற்சி கூடத்துக்கு போகிறாங்களா, எந்த அளவுக்கு அவங்களுடைய வெயிட் இருக்குது, அதெல்லாம் ஒரு அறிவியல் முறை சார்ந்து அதை கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கிட்டாங்கன்னா பெட்டர். ஆனால் எப்போவுமே நம்ம உடம்புக்கு ஒரு சப்ளிமெண்ட்டாவோ ஒரு மாத்திரையாவோ சாப்பிட்றத விட உணவாக சாப்பிடும் போது தான் அதை ஏற்றுக்கொள்ளும் தன்மை வந்து அதிகம்.
1: பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகள், அதேபோல் இந்த துரித உணவு வகைகள் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்துக்கலாமா, எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம், எப்படி அவங்க சாய்ஸ் எப்படி, அது எது இதெல்லாம் எடுக்கணும், எதை தவிர்க்கணும், அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும்?
0: இப்போ வந்து நம்மளுடைய இப்போ பதப்படுத்திய உணவுகள் நல்லதா கெட்டதா, இல்லை ஒரு துரித உணவு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத தாண்டி நம்மளுடைய காலத்தின் கட்டாயம், ஒரு குடும்பத்தில் மகளிரும் சரி ஜென்ஸும் ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு உடனடி தயாரிப்புக்கு நிச்சயமாக போய் ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் இல்லைங்களா. அப்போது அதை நம்ம பதப்படுத்தின உணவை நிச்சயமாக கம்ப்ளீட்டாக தவிர்க்க முடியாது. ஆனால் அதை எப்படி நம்ம ஒரு ஸ்மார்ட்டாக சாப்பிட முடியும், எப்படி ஒரு ஹெல்தி ஆப்ஷனை கொண்டு வர முடியுங்கிறத நம்ம யோசிக்கணும் இன்றைய நிலைமையில். இப்போது நம்ம மில்லட்ஸ் அப்படின்னு பார்த்தோம், சிறுதானிய உணவுகள், நியூட்ரி சீரியல்ஸ் அதெல்லாம் நிறையா சாப்பிடுங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் அதில் வந்து ஏன் இப்போ நம்மலாம் நியூட்ரி சீரியல் அந்த சிறுதானியத்துலேருந்து அரிசிக்கும் கோதுமைக்கும் மாறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான மிஷினரிஸ் இல்லை. இப்பயும் இவால்வ் இருக்குது, ஆனால் இன்னமும் இவால்வ் பண்ணுறோம். இப்போ ஒரு நாட்டு சோளம் அப்படின்னு எடுத்திங்கன்னா, ஒரு ஊரில் விளையக்கூடிய சோளத்தோடைய அளவு வேறு மாதிரியாக இருக்குது, வேறு ஒரு ஏரியாவில் வேறு கலரில் வேறு சைஸில் இருக்குது. இப்போ இதெல்லாம் ஒரு ஃபேக்டர், நமக்கு அந்த மிஷின் தயாரிக்க முடியாததுக்கு ஒரு ரீசன். பட் இருக்குது, பட் இன்னமும் இப்போ ஒரு அரிசியில் நெல்லுலேருந்து அரிசியில் எடுக்கக்கூடிய எஃபிஷியண்ட்டாக அந்த சிறுதானியங்களால் நம்மளால் பண்ண முடியல. இப்போ சிறுதானியத்துலேருந்து இப்போ நான் ஒரு பேக்கரி ஃபுட்டாக சாப்பிட்லாமா, பிஸ்கெட், இப்போ வந்து மில்லட் சிறுதானிய பிஸ்கெட் சாப்பிடலாமா, ஒரு புது உணவாக நான் எடுத்துக்கிறேன், என்னால் சத்துக்களை வந்து கொண்டு வர முடியுமா அப்படின்னா, அதுவும் ஒரு கேள்விக்கு உள்ளாக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். இப்போ நம்ம ஏன் வந்து இந்த மாதிரி சிறுதானிய உணவுகள்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறோன்னா, அதில் வந்து இருக்கக்கூடிய நுண்ணூட்ட சத்துக்கள், அப்புறம் முக்கியமாக ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஃபைட்டோ கெமிக்கல் காம்பனன்ட்ஸ், அது சத்துக்கள் தரதை தாண்டி உங்கள் உடலுக்கு ஏதோ ஒரு வகையில் நல்லது பண்ணுது. இப்போ ஒரு இப்போ ப்ரோபயோட்டிக் ஃபுட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அது மாதிரி உங்கள் உடலுக்கு சத்துக்களை தாண்டி ஏதோ ஒரு வகையில் ஒரு நன்மை செய்யக்கூடிய விஷயத்தை அது பண்ணுது, அதை ஃபங்க்ஷனல் ஃபுட்டு, நியூட்ராசூட்டிக்கல் ஃபுட் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம். இப்போது இதை ஒரு பாரம்பரியமாக சாப்பிடும்போது அதெல்லாம் கிடைக்குது. இப்போது ஒரு ப்ராசஸ்டு ஃபுட்டாக நம்ம செய்யும் போது அதிக வெப்பம் படுத்துகிறோம், அது சில ரசாயன பாதுகாப்பான்கள்லாம் சேர்க்கும் போது அது நிச்சயமாக அது போகுது, அது மறுக்க முடியவே முடியாது. ஆனால் அது காலத்தின் கட்டாயங்கும் போது அதை பையகப்படுத்துகிற முறைகளை மாற்றுறோம். இப்போது புதிய தொழில்நுட்பங்களில் ரெட் ஹாட் தொழில்நுட்பம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரசாயன பாதுகாப்பானோ இல்லை எந்த ஒரு உணவு ஃபுட் அடிட்டிவ்ஸோ எதுவுமே கிடையாது. நீங்கள் எப்படி ஒரு குழம்பு வைக்கிறீங்கன்னா குழம்பு, ஒரு சாம்பார்னா சாம்பார், அதை அப்படியே நம்ம அந்த பையகப்படுத்தும் முறையினாலையும் அதை ஹீட் ப்ராசஸ் பண்ணக்கூடிய முறையினாலையும் நம்மளால் அதோடைய வாழ்காலத்தை அதிகப்படுத்த முடியும். ஸோ இப்போ

0: ப்ராசஸ்டு ஃபுட் நல்லதா பாரம்பரிய உணவுகள் நல்லதா அப்படிங்கிறத தாண்டி எப்படி நம்ம பாரம்பரிய உணவுகளை வாழ்காலத்தை அதிகப்படுத்த முடியும், இல்லை ஒரு புதிய உணவாக நம்ம கொண்டு வரும் போது அதை எப்படி வந்து ஒரு சத்துள்ள உணவாக நம்மளால் மாற்ற முடியும் அப்படிங்கிறத பற்றிலாம் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம இப்போ எங்கள் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா இப்போ மில்லெட்டில் ஐஸ்கிரீம் வச்சுருக்கோம், அப்புறம் நூடுல்ஸ். இப்போ நூடுல்ஸுங்கிறது வந்து ஒரு தவிர்க்க முடியாத உணவாக ஆயிடுச்சு எல்லாரோடைய வீடுகள்லேயும், சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக இருக்குது. அதில் எப்படி நம்ம புரத சத்தை சேர்க்கலாம், இன்னும் கொஞ்சம் சத்தை சேர்க்கலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத நோக்கி இப்போ இந்த உணவுத்துறை, உணவு பதப்படுத்தும் துறை நகர்ந்துக்கிட்டு இருக்குது. உலகமே அதோடைய எதிர்பார்ப்பும் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. இப்போ யாருக்குமே வந்து தோசையா வெறும் தோசையா இல்லை என்ன தோசையில் என்ன புதுசு செய்கிறீங்க அப்படிங்கிறது தான் மக்களுடைய தேவையாக இருக்குது. ஸோ இப்போது ஆராய்ச்சியாளர்களும் சரி தொழில்நுட்பம் துறையிலையும் சரி இதை நோக்கி நகர்றோம். நம்ம இதில் வந்து பாரம்பரியமாக புதுமையாக அப்படிங்கிறத தாண்டி இது ரெண்டும் இணைந்த மாதிரி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம்.
1: என்ன மருதானிக்கா, ஆரோக்கியமான வாழ்விற்கு சரிவிகித உணவு குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் கே மாதங்கி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
2: கேட்டுக்கிட்ட முத்தழகு, உணவுல எல்லா சத்துக்களையும் சரியான அளவுல நாம எடுத்துக்கிட்டா நம்ம ஆரோக்கியம் சீரா இருக்கும்னு புரிய வச்சுட்டாங்க.
1: அதோட இளைஞர்களும் முதியவர்களும் என்ன மாதிரியான உணவு முறையை கடைபிடிக்கணும், அதை எப்படி கடைபிடிக்கணும், இப்படி எல்லாத்தையும் தெளிவுபடுத்திட்டாங்க.
2: ஆமாம் முத்தழகு, நான் கூட நல்லா சமைச்சு கொடுத்தா போதும்னு நினைச்சேன், இப்பெல்லாம் புரியுது நல்லதா சமைச்சு கொடுக்கணும்னு.
1: அக்கா, பாரம்பரிய உணவை புதுமையான முறையில் செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க விரும்பி சாப்பிட போறாங்க, அப்புறம் பாருங்களேன் அவங்களோட ஆரோக்கியத்தில் எந்த குறையுமே இருக்காது.

0: அடுத்து வருவது வேளாண் செய்திகள்.
1: குறைந்த செலவில் நிறைந்த வருமானம் பெற குதிரைவாலி. குதிரைவாலி புன்சை மற்றும் நன்சை நிலங்களில் வளரும் ஓராண்டு புல்லின பயிராகும். இது வெப்பமண்டல மற்றும் மிதவெப்ப மண்டல பகுதிகள், சதுப்பு நிலங்கள், நீர்நிலைகள், சாலையோரங்கள், வெப்பமான மலைப்பகுதிகள், குளிர் பிரதேசங்கள், வெப்பம் அதிகமுள்ள பகுதிகளில் வளரக்கூடியது. இது ஐரோப்பா மற்றும் ஆசியாவை பூர்வீகமாக கொண்டது. இதில் நார்சத்து, மாவுசத்து, கொழுப்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, பாஸ்பரஸ் மற்றும் இரும்பு சத்து உள்ளன. இந்த புன்சை பயிரை 90 நாட்களில் மானாவரியாக பயிரிட்டு அறுவடை செய்யலாம். பண்டைய காலம் முதல் இந்தியாவில் பயிரிடப்படும் குதிரைவாலி சீனா, ஜப்பான் மற்றும் ஆப்பிரிக்காவில் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. இது பெரும்பாலும் தானியமாகவும் தீவனமாகவும் பயன்படுத்தப்படுகிறது. இப்பயிர் இந்தியாவில் பெரும்பாலும் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா மற்றும் பீகார் மாநிலங்களில் பெரும்பான்மையாக பயிரிடப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் மதுரை மாவட்டங்களில் பயிரிடப்படுகிறது. வறண்ட நில பகுதிகளில் முக்கியமாக மழை பொழிவு குறைந்த இடங்களிலும் அதிக விளைச்சலை தரும். இப்பயிரின் வேர்கள் ஆழமாக வளரும் தன்மை உடையதால் அதிக வறட்சியை தாங்கும் திறன் கொண்டது. மேலும் இந்த பயிரின் வளர்ச்சிக்கு மிக குறைந்த அளவே நீர் தேவைப்படுகிறது. வறட்சி மற்றும் மண் உவர்ப்பை தாங்கி வளரக்கூடிய இந்த பயிர் நீர் தேங்கிய நிலையிலும் நன்கு வளரக்கூடியதாகும். வயலுக்கு ஏற்ற உயிர் உரம், விதை அளவு, பயிர் இடைவெளி மற்றும் விதைக்கும் முறைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். அசோஸ் பயிரிலம் மற்றும் பாஸ்பர் பாக்டீரியா ஒரு ஹெக்டேருக்கு தலா 10 பொட்டலங்கள் அளவில் மக்கிய தொழு உரத்துடன் கலந்து விதைப்பதற்கு முன் வயலில் சீராக தூவ வேண்டும். விதைக்க விதைப்பானை உபயோகிப்பதன் மூலம் பயிர்களின் எண்ணிக்கை நன்கு பராமரிக்கப்படுவதால் அதிக விளைச்சலை பெறலாம். வரிசை விதைப்பிற்கு ஒரு ஹெக்டேருக்கு 10 கிலோ, தூவுவதற்கு ஒரு ஹெக்டேருக்கு 12.5 கிலோ, பயிர் இடைவெளியானது 30x10 சென்டிமீட்டர் மற்றும் பயிர் எண்ணிக்கை சதுர மீட்டருக்கு 33 என்ற அளவில் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். இதற்கான விதை நேர்த்தி மற்றும் உர நிர்வாகத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். விதை மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்வது மிகவும் அவசியமானதாகும். 1 கிலோ விதைக்கு 10 கிராம் உயிரியல் சூடோமோனாஸ் மற்றும் 4 கிராம் ட்ரைகோடர்மா விரிடி என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து 24 மணி நேரம் வைத்திருந்து பிறகு விதைக்க வேண்டும். அசோஸ் பைரில்லம் மற்றும் பாஸ்போ பாக்டீரியா ஆகிய நுண்ணுயிர் உரங்களை ஒரு ஹெக்டேருக்கு தேவையான விதையுடன் கலந்து நுண்ணுயிர் விதை நேர்த்தி செய்ய வேண்டும். 1 கிலோ விதைக்கு கார்பன்டாசிம் 2 கிராம் என்ற அளவில் கலந்து ரசாயன விதை நேர்த்தி செய்ய வேண்டும். 1 ஹெக்டேர் நிலத்தில் 5 டன் மக்கிய தொழு உரத்தை கடைசி உழவின் போது பரப்பி பின்னர் உழ வேண்டும். பொதுவாக மண் பரிசோதனை முடிவுக்கு ஏற்ப உரமிடுதல் வேண்டும். மண் பரிசோதனை செய்யாவிடில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் பரிந்துரைக்கப்பட்ட அளவான தழை மற்றும் மணிச்சத்துக்களை ஹெக்டேருக்கு முறையே 44 மற்றும் 22 கிலோ என்ற அளவில் இடுதல் வேண்டும். விதைக்கும் போதே அடியுரமாக மணிச்சத்தை முழுவதுமாக இடுதல் வேண்டும். தழைச்சத்தை பாதி அளவு இட்டு மீதமுள்ளதை சரிபாதியாக பிரித்து மேலுரமாக இருமுறை விதைத்த 25 முதல் 30 மற்றும் 40 முதல் 45 நாட்களில் இட வேண்டும். பருவமழை சரியாக இல்லாத காலங்களில் மீதமுள்ள தழைச்சத்து 50% ஒரே தடவையாக மண் ஈரத்தன்மைக்கேற்ப மேலுரமாக இட வேண்டும். மேலும் நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகளை தவிர்க்க ஹெக்டேருக்கு 12.5 கிலோ சிறுதானிய நுண்ணூட்டச்சத்து கலவையை 50 கிலோ மணனுடன் கலந்து அடியுரமாக நிலத்தின் மேல் சீராக தூவ வேண்டும். தூவப்பட்ட உரத்தை மண்ணுடன் கலக்கக்கூடாது. யூரியா 43 கிலோவை மேலுரமாக களையெடுத்த பிறகு 30 முதல் 45 நாட்களுக்குள் மண்ணில் ஈரப்பதம் இருக்கும்போது இட வேண்டும். இதற்கான களை நிர்வாகம் மற்றும் நீர் நிர்வாகம் பற்றி தெரிந்து கொள்வோம். வரிசை விதைப்பு செய்திருந்தால் 2 முதல் 3 முறை இடை உழவும் 1 முறை கை களையும் எடுக்க வேண்டும். கை விதைப்பு முறையில் விதைக்கப்பட்டு இருந்தால் இடை உழவு செய்ய இயலாது. அதனால் 2 முறை கை களை எடுக்க வேண்டும். முதல் களை எடுத்தவுடன் அல்லது விதைத்த 20ஆம் நாளில் மானாவரி பயிரில் வரிசைக்கு வரிசை 30 சென்டிமீட்டர் மற்றும் செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் இடைவெளியில் பயிர்களை களைக்க வேண்டும். களைத்த பயிர்களை கொண்டு பயிரில்லாத இடங்களில் நடவு செய்ய வேண்டும். இரவையில் விதைத்த முதல் நாள்

0: மற்றும் மூன்றாம் நாள் நீர் பாய்ச்ச வேண்டும். பின் தேவைக்கேற்ப 10 முதல் 15 நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்ச வேண்டும். மானாவரியாக பயிரிடப்படும் போது பூக்கும் மற்றும் பால் பிடிக்கும் நிலைகளில் போதுமான அளவு மழைநீர் இல்லையெனில் பண்ணை குட்டைகளில் தேங்கியிருக்கும் நீரை தெளிப்பான் கொண்டு தெளிப்பதன் மூலம் பயிரின் விளைச்சலை வறட்சியிலிருந்து பாதுகாக்கலாம். இதற்கான பயிர் பாதுகாப்பானது சரியான பருவத்தில் விதைக்கும் பொழுது எந்த வகை பூச்சி மற்றும் பூஞ்சானமும் அதிகமாக தாக்குவது இல்லை. மேங்கோசெஃப் 1 ஹெக்டேருக்கு 1 கிலோ என்ற அளவில் புடைப்பருவத்தில் தெளித்து கரிப்பூட்டை நோயை கட்டுப்படுத்தலாம். விதை வழி பரவும் கரிப்பூட்டை நோயை கட்டுப்படுத்த கார்பன்டாசி மருந்தினை 1 கிலோ விதைக்கு 2 கிராம் என்ற அளவில் கலந்து விதைக்க வேண்டும். அறுவடை மற்றும் சேமிப்பினை பற்றி தெரிந்து கொள்வோம். கதிர்கள் நன்கு காய்ந்து முற்றிய பிறகு அறுவடை செய்ய வேண்டும். பின் கதிர்களை களத்தில் காய வைத்து அடித்து தானியங்களை பிரித்தெடுக்க வேண்டும். பிறகு இவற்றை நன்றாக காய வைத்து சுத்தம் செய்து காற்று புகாமல் சேமித்து வைக்க வேண்டும். தானியங்களை பிரித்த பின் உள்ள தட்டையை நன்கு உலர்த்தி சேமித்து வைத்தால் ஆண்டு முழுவதும் கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படுத்தலாம். இந்த குதிரைவாளி தானியத்தின் பயன்பாடினை பற்றி தெரிந்து கொள்வோம். உமி நீக்கப்பட்ட தானியங்கள் வெள்ளை மற்றும் பழுப்பு நிறங்களில் அரிசியை போன்றே இருக்கும். நெல் அரிசியை போன்று குதிரைவாளி அரிசியையும் சமைத்து உணவாக உட்கொள்ளலாம். 100 கிராம் குதிரைவாளியில் 6.2 கிராம் புரதம், 65.5 கிராம் மாவுசத்து, 9.8 கிராம் நார்ச்சத்து, 4.4 கிராம் தாதுக்கள், 11 மில்லிகிராம் சுண்ணாம்பு சத்து, 250 மில்லிகிராம் பாஸ்பரஸ் மற்றும் 15 மில்லிகிராம் இரும்பு சத்து உள்ளது. சத்து நிறைந்த குதிரைவாளியை அன்றாட உணவில் சேர்த்து கொள்வதால் உடல் சீரான நிலையில் இருக்கும். குதிரைவாளி தானியத்திலிருந்து சாதம், இட்லி, தோசை, கூழ், பக்கோடா, முறுக்கு மற்றும் சீடை போன்ற உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. கால்நடைகள் மற்றும் பறவைகளுக்கு இத்தானியம் சிறந்த தீவனமாகவும் திகழ்கின்றது. குதிரைவாளியில் உள்ள சத்துக்கள் மற்றும் அவற்றின் மருத்துவ குணங்கள் பற்றிய விழிப்புணர்வு மக்களிடம் ஏற்பட்டுள்ளதால் எதிர்காலத்தில் இவற்றின் தேவை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. எனவே உழவர் பெருமக்கள் குதிரைவாளி பயிரிட்டு அதிக பயன் பெறலாம்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: அமைப்பில் உதவி வி சண்முகப்பிரியா.
1: உண்ணும் பொருளத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் இளமகளை வணங்கிடுவோம்.
0: அமைப்பு எஸ் முருகேசன்.

0: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, நாளை இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கெண்டை மீன் வளர்ப்பு, காஞ்சிபுரம் மாவட்டம் களியப்பேட்டை கே மனோகரன் அவர்களின் அனுபவங்கள், மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். தொடர்வது 8 மணிக்கான செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 5 நாடுகள் பயணம் உலக அளவில் இந்தியாவின் நன்மதிப்பை மேலும் உயர்த்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமரின் இந்த பயணம் நாட்டின் அனைத்து மக்களுக்கும் பயனுள்ளதாக அமைந்தது என்று தெரிவித்தார். உலக நாடுகளுக்கிடையே இந்தியா நம்பிக்கை மிகுந்த நாடாக திகழ்வதாகவும் அவர் கூறினார். பிரதமரின் இந்த பயணத்தின் போது 57 முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்தியாவில் 100 பில்லியன் டாலர் வரை முதலீடு செய்ய உறுதி அளித்துள்ளதையும் திரு பியூஷ் கோயல் சுட்டிக்காட்டினார். வேளாண் உற்பத்தி மற்றும் உணவு பாதுகாப்பில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் இன்று செய்தியாளர்கள்

0: இடம் பேசிய அவர், இதன் மூலம் நாட்டில் லட்சக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஐநாவின் உணவு மற்றும் வேளாண் அமைப்பு அக்ரிகோலா விருது வழங்கியுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறினார். விவசாயிகளின் உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் இது என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். மத்திய அரசு வெளியிட்டுள்ள பள்ளி மேலாண்மை குழு வழிகாட்டு நெறிமுறைகள் தனியார் பள்ளிகளுக்கு பொருந்தாது என்று மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் வெளிப்படைத்தன்மையுடனான நிர்வாகத்திற்கு பள்ளி மேலாண்மை குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. அரசு, பள்ளிகள், பெற்றோர், சமூகத்தினர் ஒருங்கிணைந்து கல்வி திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று அமைச்சகம் கூறியுள்ளது. பள்ளிகளின் செயல்பாடுகளை சீராக நடத்த அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கல்வி அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு அனைவருக்கும் தரமான சுகாதார வசதிகளை வழங்க முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று உயிரி தொழில்நுட்பத்துறையில் மரபியல் ரீதியிலான நோய்களை கட்டுப்படுத்துவதற்கான திட்டத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இதன் மூலம் குறைந்த செலவில் சோதனைகள் மேற்கொண்டு உரிய சிகிச்சை அளிக்க முடியும் என்று டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். நாட்டில் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, நாளொன்றுக்கு 47,000 டன் சமையல் எரிவாயு உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் 1,34,00,000 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த மார்ச் மாதத்திலிருந்து இதுவரை குழாய் மூலம் சமையல் எரிவாயு இணைப்பு 760,000 வீடுகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய திருமதி சுஜாதா சர்மா, மேலும் 800,000 பேர் இதற்காக பதிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 உட்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் அவர்களுக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார். அமைச்சர் திரு செங்கோட்டையன் வசமிருந்த நிதித்துறை திரு மரிய வில்சனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு செங்கோட்டையன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சராக செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தாவேக அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் இணைய உள்ளதாக அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்துறையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். தமிழக வீட்டு வசதி வாரியத்தால் சென்னை ராயப்பேட்டையில் 540 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 17 அடுக்குமாடி வணிக வளாகம் கட்டப்பட்டு வருவதாக மாநில வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். இதனை இன்று ஆய்வு செய்த அவர், கட்டுமானப் பணிகளை உரிய காலத்தில் முடிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்கள் நாளை முதல் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அரசின் செய்திக்குறிப்பில், தனித் தேர்வர்கள் www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் சான்றிதழ்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் நாளை காலை 11 மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை நீங்களாக வரும் 27ஆம் தேதி மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம். ஒவ்வொரு பாடத்திற்குமான விடைத்தாள் நகல் பெறுவதற்கு 275 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக திரு அமல்ராஜை நியமித்து மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இப்பொறுப்பில் இருந்த திரு அபின் தினேஷ் மோதக் குற்றப்பிரிவு கூடுதல் காவல்துறை தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் குஜராத் அணி சற்று முன் வரை 6.4 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 72 ரன் எடுத்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் ஒலிக்க இருக்கிறது திரை கானம். துவக்கமாக வில்லுப்பாட்டுக்காரன் படப்பாடல், SP பாலசுப்ரமணியம் குரலில்.

0: வானொலிக்கு 90 நாடக ஆசிரியரும் இயக்குனரும் மூத்த கலைஞருமான காத்தாடி ராமமூர்த்தி அவர்கள்.
1: ஆல் இண்டியா ரேடியோ, ஆகாஷவாணி, இப்படியெல்லாம் அழைக்கப்படுகின்ற இந்த வானொலி தான் என்னை போன்ற கலைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறது. நாங்கள்லாம் இன்னைக்கு ஓரளவு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச முகமாக, தெரிஞ்ச குரலாக அமைந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் வானொலி. அந்த காலத்தில் டிராமாக்கள்லையும் சரி, இதர

0: நிகழ்ச்சிகளிலும் நாங்கள் கலந்து எங்கள் குரல் உங்களுக்கு பரிச்சயமாக வைத்தது வானொலி ஆல் இண்டியா ரேடியோ. அதனுடைய 90வது வருடத்திற்கு நாங்கள் எல்லாம் செய்திகள் அனுப்பும் அளவுக்கு நாங்கள் வளர்ந்திருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் வானொலி என்று சொல்லி உங்கள் எல்லோருக்கும் என் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
1: நேரம் 8:16:25. நேர்களே, சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்காணத்தை ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இனி திருமதி பழனிசாமி படப்பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

0: செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
0: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239, 8667672292.
0: மின்னஞ்சல் முகவரி SPECIALSCHOOL NIRVA@gmail.com.
1: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.
2: நேரம் 8:28:15. திரைகானத்தில் இனி எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா குரல்களில் ஒன்ன நினைச்சேன் பாட்டு படித்தேன்.

0: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்று இரவு 9:30 நாடக மலர். இனி எல்லாம் சுகமே நாடகம். எழுதியவர் பி ஸ்ரீலக்ஷ்மி அவர்கள். அமைப்பு எஸ் விஜயகுமார்.
1: இப்போ மிஸ்டர் தர்மலிங்க பேரு ராமலிங்கம், மிஸ்டர் தனிகாச்சலம் பேரு மருதாச்சலம். அப்போ விஷ்ணுவும் பிரியாவும் தங்களோட பிள்ளைங்க தான் அப்படின்னு இவங்களுக்கு இன்னும் தெரியாது.
2: ஆமால, ஆமாவா இல்லையா?
1: லைஃப்ல கொஞ்சமாச்சும் சீரியஸ்னஸ் வேணும்ப்பா. உங்க காமெடி எல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க, போறப்ப குப்பை தொட்டியில போட்டுடலாம். இப்போ
0: இனி எல்லாம் சுகமே நாடகம் இன்று இரவு 9:30. நேரம் 8:34. திரைக்காணத்தில் இனி ஐ பட பாடல், ஹரிச்சரன் ஸ்ரேயா கோஷல் குரல்களில்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா?
1: அது என்ன 2020 பிரேக்?
0: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: திரைக்காலத்தில் இனி கார்த்திக் பாடியுள்ள பாடல் படம் ஓ காதல் கண்மணி.

0: ஒவ்வொரு இல்லத்தின் வாணி ஆகாஷவாணி, ஒவ்வொரு உள்ளத்தின் வாணி ஆகாஷவாணி, உள்ளங்களை ஒன்றாய் இணைத்திட இதோ நாங்கள் வருகிறோம். ஒரே கிளிக்கில் லைனில் காத்திருக்கும் எங்கள் நிலையங்கள்
1: மனதின் குரல், இசை, நாடகம், விளையாட்டு, நம்பிக்கையான செய்திகள் நொடியில். எங்கள் இணையதளம்
0: akashvani.gov.in. புதிய பாரதம், புதிய ஆகாஷவாணி.

0: அடுத்த அறிவிப்பு சில நொடிகள் தொடரும்.
1: ஆகாஷவாணி இனி எல்லாம் சுகமே நாடகம், எழுதியவர் பி. ஸ்ரீலக்ஷ்மி அவர்கள். இதில் நடித்தவர்கள் பி. மணிபாரதி, எஸ். பார்வதி, என். பிரபு ராகவேந்திரா, ஆர். எம். அன்னபூரணி, பி. பாலசுப்ரமணியம், எஸ். சரளா, மாத்தங்கி ஸ்ரீராம், எம். கே. சத்யசீலன், ஏ. ரமேஷ் அரவிந்த் மற்றும் ஆர். ராஜ்குமார். அமைப்பு எஸ். விஜயகுமார். இனி எல்லாம் சுகமே நாடகம்.
2: பிரியா, பிரியா, அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டியா?
3: ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா விஷ்ணு? எங்க அப்பா யாரு என்ன எல்லாமே உனக்கு தெரியும். அப்படி இருந்தும் நீ இப்படி கேக்குறது, சில சமயம் எனக்கே நீ ஒத்து வருவியான்னு சந்தேகமா தான் இருக்கு விஷ்ணு.
2: ஓ, அம்மாக்கு அப்படி வேற ஒரு நினப்பு இருக்கா? சரி சரி, ஒத்து வராது. ஓகே, பிரேக்கப் பண்ணிக்கலாமா? ஓகே, பாய் பாய்.
3: ஓ, உனக்கு கோபம் கூட வருமா விஷ்ணு? ஆனா ஒண்ணு, இது மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, கோவம் எல்லாம் உனக்கு செட் ஆகலப்பா. அதனால நான் சொல்றத மட்டும் நீ கேளு.
2: அதான் என் தலையெழுத்துன்னு ஆயிடுச்சே, சொல்லு, கேட்டுக்கிறேன்.
3: எனக்கு எங்க வீட்டுல ஜாதகம் பாக்குறாங்கன்னு உனக்கும் தெரியும், உங்க வீட்லயும் அப்படிதான்னு எனக்கும் தெரியும். ஆனா நம்ம ரெண்டு பேரு குடும்பமும் வேற வேற தானே.
2: உலகமாகா அதிசயம். ஆ, மேல சொல்லு
3: விஷ்ணு. அது வந்து
2: இங்க பாரு பிரியா, உங்க அப்பா பெரிய மில் ஓனரு, அது இல்லாம கோடீஸ்வரர் வேற. அவருக்கும் உனக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது, எங்க லெவலே வேற, எக்ஸட்ரா எக்ஸட்ரா. இதானே சொல்ல போற நீ?
3: வசதி வாய்ப்புள்ள அழகான படிச்ச பொண்ணுனாலே அப்படித்தான் பேசுவாங்க அப்படின்னு நீங்க எல்லாம் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கீங்க. சரி ஓகே, எனக்கு அதை பத்தி ஒன்னும் கவலையே இல்ல. ஆனா எந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கும் இல்லாம நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேக்குறியா?
2: சொல்லு, கேக்குறேன்.
3: நாம இப்ப என்ன பண்றோம்னா, உன்னோட ஜாதகத்தை எங்க அப்பா கையில கிடைக்கிற

0: மாதிரி கல்யாண புரோக்கர் கிட்ட கொடுக்கணும். உன்னோட போட்டோவும் தான். அப்புறம் உன்னை பத்தியும் உன் திறமைய பத்தியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அவரை பில்டப் பண்ணி பேச சொல்லணும்.
1: ஏய், என்ன நினைச்சிட்ட நீ? எக்ஸ்ட்ராவா பேச சொல்லணுமா? நான் என்ன திறமை இல்லாதவன் நினைச்சியா நீ?
0: விஷ்ணு, முதல்ல மத்தவங்க பேசுறத காது கொடுத்து கேட்க கத்துக்க. அப்பதான் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு தெரியும். ஓகேவா?
1: ஓகே ஓகே.
0: உன் ஜாதகமும் உன்னோட போட்டோவும் எங்க அப்பா கையில கிடைச்சா ஓரளவுக்கு பார்க்க சுமாராதான் இருக்கான். இருந்தாலும் இந்த ஜாதகத்தை கூட நம்ம பொண்ணுக்கு பாக்கலாமே அப்படின்னு எங்க அப்பாவுக்கு தோணும். உன் ஜாதகம் எங்க அப்பா கையில கிடைச்ச உடனே அந்த இடத்துல நானும் இருப்பேன். அங்க என்ன நடக்கும்னு தெரியுமா?
1: என்ன நடக்கும்
2: சார்? இந்த பையனை பத்தி சொன்னதெல்லாம் உண்மை. விஷ்ணு பேருக்கு ஏத்த மாதிரி ரொம்ப அழகு. நம்ம பொண்ணு?
3: என் பொண்ணு?
2: அதான் சார், உங்க பொண்ணு பிரியா. பேர் பொருத்தமே அமர்க்கலாம். விஷ்ணு பிரியா, விஷ்ணு பிரியா. சொல்லி பாருங்க.
3: என்ன பார்வதி, உனக்கு என்ன தோணுது?
4: நான் என்னத்த சொல்ல, உங்களுக்கு இஷ்டம்னா எனக்கும் இஷ்டம்தான். நம்ம தனிஹாசலான இருந்திருந்தா இந்நேரம் நம்ம பொண்ணுக்கு கல்யாணமே நிச்சயம் ஆயிருக்கும். அந்த விஷ்ணு பையன் எங்க இருக்கானோ என்னமோ. இந்த பையனோட பேரும் விஷ்ணு அப்படின்னு இருக்கிறதுனால தான் இது பரவாயில்லையோன்னு தோணுது.
3: எனக்கும் அப்படிதான் தோணுது பாரு. இப்போ அதை பத்தி எல்லாம் ஏன் நினைக்கிற? ஆக வேண்டியதை பார்ப்போம். நம்ம பொண்ணுக்கு எல்லாம் அது எங்கம்மா நினைவில் இருக்க போகுது. ஏதோ அப்பப்போ கேட்பா. இப்போ அவ கல்யாணத்தை பற்றி பேசுனா ஒத்துக்குவாளான்னு நீ ஏன் கவலைப்படுற? நான் சொன்னா அவன் என்ன கேட்க மாட்டேன்னா சொல்ல போறா?
0: அப்பா, நீங்க பேசுற சத்தம் கிட்டதான்ப்பா நான் கீழே வந்தேன். கல்யாணம் அது இதுன்னு ஏதோ பேசிட்டு இருந்தீங்களே. கல்யாண புரோக்கர் நாதன் எதுவும் வரன் கொண்டு வந்திருந்தாராப்பா? இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. வேற பையனா பாருங்கப்பா.
3: நல்ல வேலை, நம்ம பேசிட்டு இருந்தது எல்லாத்தையும் இவ கேட்டிருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. இங்க பாருமா பிரியா, நான் உன்னை பெத்தவன். உனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு தெரியும்.
0: உங்களை பத்தி எனக்கும் தெரியும்ப்பா. உங்க அந்தஸ்து என்ன, அருமை என்ன, மதிப்பு மரியாதை இப்படி எத்தனையோ இருக்குப்பா. சாதாரண தனியார் கம்பெனி மேனேஜரா தானப்பா இருக்கான். சரி சாரிப்பா, இருக்காரு. மாச சம்பளம் வாங்கிட்டு அப்பா அம்மான்னு ஒரு சின்ன குடும்பம். நான்சென்ஸ். இவெல்லாம் உங்களுக்கு ஒரு மாப்பிள்ளையாப்பா? நோ வே.
3: அம்மாடி, இப்படியே போனா எல்லாமே ஒரு பக்கம் சாதாரணமாகவும் எல்லாமே ஒரு பக்கம் பெரிய இடமாக மட்டுமே இருக்கணும். அப்படி இல்லாம ரெண்டும் கலந்துருந்தாதான் எதிர்காலம் சிறப்பா இருக்கும்மா. டாக்டருக்கு டாக்டர், இன்ஜினியருக்கு இன்ஜினியர், ஆடிட்டருக்கு ஆடிட்டர், டீச்சருக்கு டீச்சர், இப்படிலாம் பார்த்தா வாழ்க்கை ரசிக்காதுமா. அதே மாதிரி தான் வசதிக்கு வசதி சேராம வசதிக்கு வசதி குறைஞ்ச வரமாக சேர்ந்தா வாழ்க்கை நல்லா அமையும்மா.
4: ஆமாம்மா பிரியா, அப்பாவே இப்படி சொல்கிறப்ப நீ ஏமா வேண்டாங்கிற சரின்னு சொல்லுமா?
0: சரி சரி, அப்பாவும் நீயும் முடிவு பண்ணிட்டீங்க. ஆனால் எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு.
3: கண்டிஷனா? என்ன
4: கண்டிஷன்?
0: நான் அவனை
3: எது?
0: சரிப்பா, நான் அவரை நேரில் பார்க்கணும், பேசணும், பழகணும். அப்புறம்தான் எனக்கு கல்யாணம்.
3: இந்த காலத்து பசங்களை புரிஞ்சிக்கவே முடியல. சரிடா கண்ணு, உன் இஷ்டப்படியே செஞ்சிடலாம்.
1: அப்பா அப்பா, கல்யாண புரோக்கர் நாதன் வந்தாரா?
5: வந்தாரு. ஒரு பெரிய வரன் பத்தி சொன்னாரு. ஆனா எனக்கு தான்.
6: விஷ்ணு, உங்க அப்பாக்கு உடம்புல மட்டும் இல்ல, தலையிலையும் கொஞ்சம் கனம் ஜாஸ்தி தான்.
5: என்ன தேவயானி, குரல் கொஞ்சம் உசுறது. ஆமா, எனக்கு மண்ட கணம் தான். பின்ன என்ன, நீ புரியாம பேசுற? அந்த பொண்ணு கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணு. அந்த பொண்ணை நம்ம பையனுக்கு கட்டி வைக்க கேட்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? நாம மிடில் கிளாஸ் ஆளுங்க, ஹை கிளாஸ் எப்படி ஒத்து போகும்?
6: விஷ்ணு, உங்க அப்பா சொன்னதை கேட்டியாடா? என்னை விட உனக்கு தான் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும். என்னவோ தன்னோட பையனுக்கு மாசம் பிறந்தா லட்சம் லட்சமா பணம் வர்ற மாதிரியும், பொண்ணு கொடுக்கறதுக்கு நீ நான் போட்டி போட்டு கியூல நிக்கிற மாதிரியும் பேசுறாரு. இதை விட நல்லது வருமானு எதிர்பார்க்கிறேன்னு வேற சொல்றாரு. ஆனாலும் இத்தனை அகம்பாவம் ஆகாதுப்பா.
1: அம்மா, அப்பாவை குறை சொல்லாதம்மா. அவருக்கு எவ்வளவு அனுபவம் தெரியுமா? ஒரு பணக்கார வரன் வருதுன்னு நாம சரின்னு சொல்லிட்டா வரப்போற பொண்ணு உங்ககிட்ட இருந்த என்ன பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? இப்பவே அம்மாவை அப்பாவை லக்கேஜும்னும் கூட பிறந்தவங்களை ராகு கேதுன்னு சொல்லிட்டு இருக்கிற உலகம் இது. இதை பத்தி எல்லாம் அப்பா யோசிக்க தான் வேணுமா?
6: விதை ஒன்று போட்டால் சொறைய ஒன்றா முளைக்கும். வலிய வர ஸ்ரீதேவியை எட்டி உதைக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறத சொல்லிட்டேன். அப்புறம் நீ ஆச்சு, உங்கள் அப்பா ஆச்சு. உங்கள் அப்பாவுக்கு உடம்புல மட்டும் இல்லைடா, தலையிலையும் கொஞ்சம் கனந்தான்.

0: டடடடடடா, கடவுளோட படைப்புக்கு ஈடே இல்லை. எவ்வளோ அழகாக இருக்குது பாரு.
1: ஆமாப்பா, இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். எப்படிப்பா இங்கே வரணும்னு உங்களுக்கு தோணுச்சு? இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குப்பா.
2: இந்த குரல் என் பிரியாவதாச்சே. அவன் குரலே தான் இது. எங்கே இருக்க? ஏன் இது நம்ம பிரியாவாக இருக்கக்கூடாது? என் பிரியா இங்கே எங்கேயோ தான் இருக்கா. இங்கே அவளும் வந்திருப்பாளோ. கடவுளே, முருகா, என் பிரியாவை எப்படியாவது என் கண்ணில் காட்டிடுப்பா.
1: ஏன் எனக்கு விஷ்ணுவோட ஞாபகம் இன்னைக்கு காலையிலேருந்து வந்துக்கிட்டே இருக்கு. சினிமாவில் வேணால் காணாமல் போனவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு குடும்ப பாட்டு இருக்கும். என்னையும் விஷ்ணுவையும் சேர்த்து வைக்கிற பாட்டு எந்த பாட்டோ? எனக்கு அப்போ ஒரு 5 வயசு இருக்குமா? யாருக்கு தெரியும், அவனுக்கு ஒரு 8-10 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பா சொல்லியிருக்காங்க. ஆனால் அவனோட உருவம் மட்டும் என் மனசில் நிழல் மாதிரி இருக்கு. சின்ன குழந்தைங்களுக்கு இதெல்லாம் சாத்தியமானு தோணும். என்ன மாதிரியே அவனும் யோசிச்சிருப்பானோ. சே, என்ன ஒரு பைத்தியக்காரத்தனம், இதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை.
0: என்னம்மா பிரியா, அமைதியாக ஏதோ யோசனை பண்ணிகிட்டே இருக்கிற. இந்த அழகில் மதிமயங்கி போயிட்டியா? ஏ பிரியா, பிரியா, என்னம்மா ஆச்சு? ஐயோ, மயக்கமாயிட்டாளே. ஆண்டவா, இது என்ன சோதனை? மழை வேற வர மாதிரி இருக்கே. பிரியா, பிரியா, கண்ணை திறந்து பாருமா. பிரியா,
1: அப்பா.
0: பிரியா, பிரியா, கண்ணு முடிச்சிட்டியாமா? அம்மா, என்னாச்சுமா, என்னாச்சு?
1: இல்லைப்பா, கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி இருந்துச்சுப்பா.
0: சரிம்மா, மெதுவா மெதுவா எந்திரிம்மா. அப்படிதான், என்னை பிடிச்சிக்கோ. மெதுவா மெதுவா வாமா. அப்படி என்னை பிடிச்சிக்கிட்டே வாமா. இந்த மண்டபத்து தூணில் கொஞ்சம் போய் சாஞ்சு உட்காரு.
1: இப்போ கொஞ்சம் பரவாயில்லப்பா. நான் இங்கேயே உட்காந்துருக்கேன்.
0: சரிம்மா, நீ கொஞ்சம் அமைதியாரு, நான் போய் கார் எடுத்துட்டு வந்துடுறேம்மா.
1: சரிப்பா, நான் உட்காந்துருக்கேன்ப்பா இங்கே.
2: அதோ அந்த செவத்தில் சாஞ்சு ஒரு பொண்ணு உட்காந்துருக்காளே, பிங்க் கலர் சுடிதார் போட்டிருக்கா. சரி, எனக்கு வேற யாரை பார்த்தாலும் என் பிரியாவை பார்க்குற மாதிரியே இருக்கு. ஒருவேளை இது பிரியாவாக இருக்குமோ? கிட்ட போய் பார்ப்போம். ஹலோ, நீ பிரியா தானே?
1: என் பேர் இவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? யார் நீங்கள் யார்?
2: நான் தான் விஷ்ணு.
1: விஷ்ணுவா? இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே, இது எப்படி பாசிபிள்?
2: நீ பிரியா தர்மலிங்கம் தானே?
1: இல்லை, நான் இப்போ பிரியா ராமலிங்கம்.
2: அப்போ நீங்கள்?
1: அதே பிரியா தான் விஷ்ணு, ஆனால் அப்பா பேர் தான் ராமலிங்கம்னு மாறிடுச்சு. உனக்கு தான் எங்கள் அப்பாவை பற்றி தெரியும்ல, அவர் தான் வாஸ்து நியூமராலஜி எல்லாம் பார்ப்பார்ல, அதனால தான் இந்த பேர் மாற்றம்.
2: உனக்குமா? எனக்கும் தான். எங்கள் அப்பா பேரை எங்கள் மாமா மருதாச்சலம்னு மாற்றின மாதிரி. என்ன பொருத்தம்?
1: அப்படியா?
2: ஆமா பிரியா, அது பெரிய கதை. 2004 சுனாமி வந்தப்ப தண்ணியில மூழ்கி அப்பாக்கு சுயநினைவே போச்சு.
1: ஐயோ, இப்போ எப்படி இருக்காரு?
2: இதுதான் நடந்தது பிரியா, இப்படி ஆயிருச்சு.
1: எங்க அப்பா இப்ப பெரிய மில்லோனர், உலக பணக்காரங்கள்ல 1வது இடத்த பிடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா நான் இப்பவும் அதே பிரியா தான். சாதா பிரியா இல்ல, விஷ்ணு பிரியா. ஓகே தானே?
2: ஓகேவா? எப்படி இருக்கு தெரியுமா முருகா, இப்பதான் உங்ககிட்ட வேண்டன, அதுக்குள்ளே கொடுத்துட்டியே. ரொம்ப நன்றிப்பா முருகா. பிரியா, எல்லாம் சரிம்மா, ஆனா நம்ம எப்படி ஒன்னு சேர போறோம் அப்படிங்கறத நினைச்சாதான் கொஞ்சம் யோசனையாவே இருக்கு.
1: எத்தனையோ பார்த்தாச்சு, இதையும் ஒரு கை பாத்துடலாம். இனி அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்ல. வா கிளம்பலாம், இனிமே ஐடியா வரும் சொல்றேன்.
2: கிளம்புவோம் கிளம்புவோம்.
0: பிரியா, பிரியா, இங்கே தானே உட்கார வச்சுட்டு போனேன், எங்கே போனா பிரியா?
1: ஐயோ விஷ்ணு, உன் கூட பேசிக்கிட்டே நான் இந்த பக்கமாக வந்துட்டேன் போல.
2: அப்படியா?
1: அப்பா கண்ணில் படுறதுக்குள்ளே நான் போயிடுறேன். செல் நம்பர் கொடுத்துருக்கேன்ல, கால் பண்ணு, அப்புறமா பார்த்துக்கலாம். பாய்.
2: ஓகே, பாய் பிரியா.
3: இப்போ என்ன சொல்கிறீங்க?
4: நிஜமாவே கதை ரொம்ப நல்லா இருக்கு பூர்ணிமா.
5: குமார், இது கதை இல்ல, நிஜம். நிச்சயமா ஏதோ ஒரு சக்தி தான் இவங்களை சேர்த்து வச்சிருக்கு. இனிமே சுத்தி இருக்கிற நாம தான் அவங்க கல்யாணத்தை முடிச்சு கொடுக்கணும். இருப்பா, யாரும் போன் பண்றாங்க, யாருன்னு பாப்போம். ஏய், இங்க பாருப்பா, பிரியாதான் போன் பண்றா. நாம பேசிக்கிட்டு இருக்கும் போதே போயிட்டாளா? நாம தான் கவனிக்கல. ஏன் கூப்பிடுறான்னு கேக்குறேன். ஹலோ.

0: பிரியா.
1: ஹலோ கணேஷ்,
0: சொல்லு பிரியா.
1: நான் சொல்றத கவனமா கேளு.
0: சரி.
1: நான் வீட்டுக்குள்ள வரும்போதே யாரோ பேசுற சத்தம் கேட்டு தோட்டத்து பக்கமா மாடி ஏறி வந்து பார்த்தேன்.
0: அப்படி என்ன பார்த்த பிரியா?
1: எங்க அப்பாவோட விஷ்ணு அப்பா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு.
0: அப்படியா?
1: தேவயானி ஆன்ட்டியும் கூட இருக்காங்க. எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. ஆனா எங்க அப்பா அவரை தணிகாசலம்னு கூப்பிட்டு இருக்காரு. ரெண்டு பேருக்கும் தங்களோட பேர் மாறி போனதே தெரியல. இந்த சிச்சுவேஷனை எப்படியாவது சமாளிங்கப்பா, நான் கால் கட் பண்றேன்.
0: அடக்கடவுளே, இப்ப என்னடா அவரை கூப்பிடுறான்? அவரை விட்டா நமக்கு வேற கதையே இல்லடா. பிரியா வீட்டுல இப்போ விஷ்ணு அப்பா. விஷ்ணு அப்பாவுக்கு பிரியாவை அடையாளம் தெரியுமா தெரியாதானே தெரியல.
2: இப்ப நாம என்ன பண்றது?
3: இப்போ மிஸ்டர் தர்மலிங்க பேரு ராமலிங்கம், மிஸ்டர் தணிகாச்சலம் பேரு மருதாச்சலம். ஓகேயா? அப்போ விஷ்ணுவும் பிரியாவும் தங்களோட பிள்ளைங்க தான் அப்படின்னு இவங்களுக்கு இன்னும் தெரியாது.
0: ஆமால?
2: ஆமாவா இல்லையா?
3: லைஃப்ல கொஞ்சமாச்சு சீரியஸ்னஸ் வேணும்ப்பா. உங்க காமெடி எல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க, போறப்ப குப்பை தொட்டியில போட்டுடலாம். இப்போ விஷயம் கிளைமேக்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கு தெரியுமா? சொதப்பாம எல்லாம் கரெக்டா நடக்கணும்.
2: சரிதான் பூர்ணிமா.
1: ஏய், எல்லாருக்கும் எல்லாம் ஞாபகம் இருக்குல்லப்பா?
0: எல்லாமே ஞாபகம் இருக்கு பிரியா. மூளையா நீ இருக்க, வெறும் உடல் தான் எங்களது. ஓகே, பாத்துக்கலாம்.
1: சரி கணேஷ், நான் ஆபீஸ் ரூம்ல விஷ்ணுவோட மறைஞ்சிருக்கேன். கிளைமேக்ஸ் வரும்போது நாங்க வெளியில வரோம், சரிதானே? விஷ்ணு வா, போகலாம்.
4: பிரியா, குட் ஐடியா.
0: ஏ குமார், அங்க பாரு, ரெண்டு காரும் வந்தாச்சு, ரெடியா இருங்க. சொதப்பாம எல்லாத்தையும் நடத்தணுமே, நமக்கு பீஸ் முக்கியம்ப்பா.
3: மெதுவா பறக்காத கணேஷ், சும்மா காசு ஃபீஸுன்னு. வாங்க வாங்க, ராமலிங்க சார் வாங்க, மருதாச்சலம் சார் நீங்களும் வாங்க, உட்காருங்க சார். என்ன சாப்பிட்றீங்க? எங்கள் ஆஃபீஸ் எப்படி இருக்கு?
5: சும்மா சொல்லக்கூடாதுமா, ரொம்ப நல்லாவே இருக்கு. என்ன, ரூமில் கொஞ்சம் ஏசி இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்.
2: ஏனோ ஓசி சாப்பாடு, இதில் ஏசியா ஏசி?
6: என்ன குமார் தம்பி, ஏதோ முணுமுணுக்கிறாப்புல இருக்கு.
2: அது ஒன்றும் இல்லை சார், ஏசி கூடி சீக்கிரம் போட்டுடலான்னு சொன்னேன். இந்த கேஸ் முடிஞ்சா நீங்கள் கொடுக்குற ஃபீஸ் இல்லை.
0: சும்மா இருடா, வெண்ணெய் திரண்டு வர நேரத்தில் தாழியை உடைச்சிடாத.
5: இந்த காலத்தில் பசங்கள்லாம் ரொம்ப சுட்டி. ரெண்டே நாளில் நான் கொடுத்த வேலையை கச்சிதமாக செஞ்சுருக்கீங்களே, வெரி குட். பிரமாதம்ப்பா தம்பிகளா, வெரி குட்.
3: சார் உங்கள் பேர்
5: என்னம்மா? தெரியாத மாதிரி கேட்குற. ராமலிங்கம்மா?
3: இல்லை மிஸ்டர் தர்மலிங்கம், இதுதானே உங்கள் உண்மையான பேர்? ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப சரியா செய்யணும் இல்லையா மிஸ்டர் தணிகாச்சலம்?
6: என்னம்மா இது?
5: என்னம்மா இது? அப்போ என்னோட பொண்ணு, இவரோட பையன், ஒரே குழப்பமா இருக்க.
3: சார் எந்த குழப்பமும் வேணாம் சார், இது உங்களோட ஃப்ரெண்டு தணிகாச்சலமே தான். ஆனா மருதாச்சலன்னு அவரோட பையன் ஜாதகத்துல இருக்கு. அதே மாதிரி உங்க பொண்ணு ஜாதகத்துல உங்க பேரு ராமலிங்கம்னு இருக்கு. நீங்க நியூமராலஜி படி தர்மலிங்கத்தை ராமலிங்கம்னு மாத்திட்டீங்க இல்லையா, அதே மாதிரி விஷ்ணுவோட மாமா தணிகாச்சலம்ங்கிற அவரோட பேரை மருதாச்சலம்னு மாத்திட்டாரு. உங்க ரெண்டு பேருக்குமே இது தெரிய வாய்ப்பு இல்ல.
2: இந்த உண்மை தெரிஞ்சதும் எங்களோட வேலை ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு.
3: இப்போ உங்களுக்கு எல்லாம் தெளிவா இருக்குமே. 2004 சுனாமி உங்களை பிரிச்சாலும் இந்த 2024 உங்க பொண்ணையும் இவர் பையனையும் எங்களோட பிகேஜி டிடெக்டிவ் ஏஜென்சி சேர்த்து வச்சிருக்கு பாத்தீங்களா? இனிமே இவர்களை பத்தின விவரம் இன்னும் தேவையா உங்களுக்கு?
6: இனிமே எனக்கு எந்த விவரமும் தர வேண்டாமா? அப்ப இருந்த தர்மலிங்கம் வேற, இப்ப இருக்கிற தர்மலிங்கம் வேற. அம்மா, எனக்கும் அவனுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. ஏதோ தெரியாதனமா உங்களை ஏற்பாடு பண்ணிட்டேன். சின்ன பெயர் மாற்றத்தால வந்த விளைவு தான் இது. உன்னோட பொண்ணு தான் இந்த பிரியான்னு தெரியாம தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கப்பா, நான் வரேன்.
5: என்னப்பா தணிகாசலம், என்ன நீ புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? நானும் உன்னை யார் என்னன்னு தெரியாம தான்ப்பா என் பொண்ணை கொடுக்க தயாரா இருந்தேன். ஆனா இப்ப சொல்றேன், மனப்பூர்வமா உன் பையனை நான் ஏத்துக்கிறேன். தணிகாசலம், நல்ல நட்புங்கிறது பணத்துக்காக இல்லடா, குணத்துக்காக. அந்த ஆண்டவனா பார்த்து நம்மளை இணைச்சிருக்கான். டே, நீ எதிரடா குறைஞ்சு போயிட்ட? பையனை நல்லா வளர்த்து, நல்லா படிக்க வச்சு, வேலை வாங்கி கை நிறைய சம்பளம் வாங்குற அளவுக்கு அவனை பண்ணியிருக்க. டே, எல்லாத்துக்கும் மேலே அவன் நல்ல குணம் இருக்குடா அவங்ககிட்ட. தவறவும் என்னோட பொண்ணுக்கு

0: பொருத்தமானவரை நம்ம விஷ்ணு தான். எல்லோரோட ஆசையும் நிறைவேற சமயத்தில் ஏன்டா இப்படி பேசுற? இப்பவே என் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்றேன், அவகிட்டே பேசுடா.
1: ஃபோன்லாம் பண்ண வேண்டாம்ப்பா, நாங்கள் இங்கே தான் இருக்கோம்.
0: அட
2: என்ன, நீங்கள் ரெண்டு பேரும் இங்கேயேவா இருந்தீங்க?
3: அப்பா அங்கிள் எங்களை மன்னிச்சிருங்க. தர்மா அங்கிள் பெரிய பணக்காரர்னு தெரிஞ்சா நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்களோன்னு தான் நானும் பிரியாவும் இப்படி எல்லாம் பண்ணிட்டோம்.
0: அட என்னென்ன வேலையெல்லாம் பண்ணியிருக்கீங்க? சரி சரி, தனியாச்சலம், சின்ன வயசில் இவங்களை விஷ்ணு பிரியா அப்படின்னு சேர்த்து வச்சதே நாம தானடா. இதோ பார்வதி வர அப்படி இருக்க, அட கூட தேவயானியும் வராங்க போல.
1: என் பொண்ணு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் உண்மையை சொன்னான், அதனால எனக்கும் த்ரில்லிங்காக இருந்தது. ஏங்க இங்கே பாருங்க, என்னையும் மன்னிச்சிடுங்க.
4: என்னையும் கூட மன்னிச்சிடுங்க. எப்போ பார்த்தாலும் விஷ்ணுவோட அப்பா என்னை மட்டம் திட்டிகிட்டே இருப்பார், உனக்கு என்ன தெரியும் உனக்கு என்ன தெரியும்னு. இவருக்கு இவ்வளவு தெரிஞ்சதுன்னா எனக்கு இத்தனூண்டு தெரியாதுங்களா?
3: உங்கள் டைலாக சொல்லி முடிங்கம்மா. அதான் எப்பவுமே சொல்லுவீங்களே, உங்கள் அப்பாவுக்கு உடம்பு மட்டும் இல்லை தலையிலையும் கொஞ்சம் கனம் அதிகம்னு.
4: நான் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னேன், நீங்கள் ஒன்றும் மனசில் வச்சுக்காதீங்க.
0: சரி சரி, யாரும் யாரையும் மன்னிக்க வேண்டாம். எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. தனிகாசலம், என்னைக்கும் நான் உன்னோட தர்மலிங்கம் தான், நீயும் என்னோட தனிகாசலம் தான். நம்ம விஷ்ணு பிரியாவோட கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்கும்.
5: அது போதும்ப்பா.
6: பூர்ணிமா, கதை முடிஞ்சிருச்சு போல, நம்ம ஃபீஸு?
0: ஃபீஸா? உங்களுக்கு நிச்சயமா எந்த ஃபீஸும் தரமாட்டேன்.
6: என்னது,
0: இனிமேல் நான் புதுசாக தொடங்க போகிற லிங்கம்மன் லிங்கம் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் உங்கள் மூணு பேருக்கும் வேலை, சம்பளம் அது சஸ்பென்ஸ், இப்போ சொல்ல மாட்டேன்.
3: தேங்க்யூ அங்கிள்.
0: தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குப்பா, மாப்பிள்ளை அந்த கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டரே நீ தான்ப்பா.
1: அப்பா தேங்க்யூப்பா.
0: தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கம்மா, பிரியா கிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்கலாமா? அவ யாரு? லிங்கம்மன் லிங்கம் எக்ஸ்போர்ட் கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர், விஷ்ணுவோட ஒய்ஃப். இப்படி எல்லாம் கண்கலங்களாமா? அட கம்பெனியா உன்னோடதுமா. டோன்ட் வரி, பி ஹாப்பி, என்ஜாய் பண்ணுங்க லைஃப்ல, சந்தோஷமா இருங்க.
7: நேயர்கள் இதுவரை கேட்டது இனி எல்லாம் சுகமே நாடகம், எழுதியவர் பி ஸ்ரீலக்ஷ்மி அவர்கள். இதில் கதாபாத்திரமானோர் விஷ்ணுவாக பி மணிபாரதி, பிரியாவாக எஸ் பார்வதி, தர்மலிங்கமாக என் பிரபு ராகவேந்திரா, பார்வதியாக ஆர் எம் அன்னபூரணி, தணிகாச்சலமாக பி பாலசுப்ரமணியம், தேவயானியாக எஸ் சரளா, பூர்ணிமாவாக மாதங்கி ஸ்ரீராம், கணேஷாக எம் கே சத்யசீலன், குமாராக ஏ ரமேஷ் அரவிந்த் மற்றும் தரகர் நாதனாக ஆர் ராஜ்குமார். தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன். அமைப்பு எஸ் விஜயகுமார். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். எஸ் விஜயகுமார்.

நேரம் 10:00. ஆகாஷ்வாணி இப்பொழுது கேட்கலாம் காற்றோடு கலந்திடவா. முதலில் உன்னை தேடி திரைப்படத்துக்காக ஹரிஹரன் சுஜாதா பாடிய பாடல்.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி SPECIALSCHOOL NIRVAGAM@gmail.com.
0: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.
2: நேரம் 10:34. சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கிறது உன்னிமேனன் பாடியுள்ள பாடல், படம் ஷாஜஹான்.

நேரம் 10:44. சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் காற்றோடு கலந்திரவா நிகழ்ச்சி ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இனி கார்த்திக் சாதனா சர்க்கம் குரல்களில் மனதை திருடிவிட்டாய்.

நேயர்களே, நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் காற்றோடு கலந்திரவா நிகழ்ச்சிக்கு நிறைவாக பூவெல்லாம் உன்வாசம் படப்பாடல் ஸ்வர்ணலதா குரலில்.

நிறைவு பெற்றது காற்றோடு கலந்திடவா. வழங்கியது சென்னை வானொலி. நேரம் 11:20. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்ப அலை வீசக்கூடும். அதிகள வெப்பநிலை 42 டிகிரி செல்சியஸையும் குறைந்தள வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிக அளவு 40.4 டிகிரி செல்சியஸ், இது இயல்பை விட 2.2 டிகிரி அதிகம். குறைந்தள வெப்பநிலை 30.8 டிகிரி செல்சியஸ், இது இயல்பை விட 1.4 டிகிரி கூடுதல். பதிவான ஈரப்பதம் 72%. மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிக அளவு 41.6 டிகிரி செல்சியஸ், இது இயல்பை விட 2.5 டிகிரி அதிகம். குறைந்தள வெப்பநிலை 30.6 டிகிரி செல்சியஸ், இது இயல்பை விட 2.6 டிகிரி கூடுதல். பதிவான ஈரப்பதம் 67%. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ். நேர்களே, இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7:00 முதல் 9:00 வரை புத்தம்புது காலை, இதில் காந்தி அஞ்சலி, தமிழ் அமுதம். வழங்குபவர் முனைவர் பே அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 6:00. 7:30 இன்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

35 உங்கள் கவனத்திற்கு. சர்வதேச பல்லுயிர் பெருக்க தினம் சிற்றுரை. 7:45 நகர்வலம். குழந்தைகளுக்கு மரம் வளர்ப்பை கற்பிப்போம். கே மந்திரமூர்த்தி அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02-8:30 திரைகாணம். 8:45 வானொலிக்கு 90 வானொலியும் நானும் தொகுப்பு நிகழ்ச்சி. 9 அரங்கிசை. வட இழுப்பை எஸ் ஆனந்தன் அவர்களின் நாகஸ்வர இசை. மங்களம் எம் கே ஆசான் அவர்கள் தவில். இந்நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல். முற்பகல் 11 மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் புதுதில்லி விஜ்ஞான் பவனில் எல்லை பாதுகாப்பு படையின் 23 பதவியேற்பு விழா மற்றும் ருஸ்தம்ஜி நினைவு உரை 2026 நிகழ்வில் பங்கேற்கும் நிகழ்ச்சியின் நேரடி ஒலிபரப்பு. இந்நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். இதில் சமயாகுமார் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின். எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் சாலைகள் மேம்பாட்டு செயல் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி. இதில் தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி. பெயர் சொல்லும் கதை சொல்பவர் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள். எழுத்தின் இசை வழங்குபவர் கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள். சட்டம் நமக்காக ஆலோசனைகள் வழங்குபவர் வழக்கறிஞர் சரளா. கதையரங்கம் வாசித்தவர் காவ்யா. அமைப்பு டாக்டர் கே வித்யாபதி. 2:15 திரைகாணம். 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி. ஏ மாத்திரே என தொடங்கும் அசாமி மொழி பாடல். இயற்றியவர் சதீஷ் தர் அவர்கள். இசை வினய் சந்திரமௌத்கல்யா அவர்கள். NCERT 5:30 வழங்கும் விளம்பரம் நிகழ்ச்சி. நாளை மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள். வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை. 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை. 7:10 தூத்துக்குடி மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ லட்சுமணன் அவர்கள். 7:30 உழவர் உலகம். கெண்டை மீன் வளர்ப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் களியப்பேட்டை கே மனோகரன் அவர்களின் அனுபவங்கள். மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:05 திரைகாணம். 9:15 செய்திச்சுடர். 9:30 அரங்கி இசை. எம் சந்திரசேகரன் அவர்களின் வயலின் இசை. திருஷூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம். டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கட்டம். 10:45 காற்றோடு கலந்திரவா நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.